வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபத மாதம் 7ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 12ஆம் நாள், 2026வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை, நேரம் காலை 5:57.

வாசிப்பவர் ரங்கநாதன். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நீர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே மேஸ்ரீ. நிகழ்ச்சியின் தொடக்கமாய் குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 123 அதிகாரம் அடக்கமுடைமை. குரல் செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்த ஆற்றின் அடங்கப் பெறின். பொருள் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். நாம் இதுவரை கேட்டது குறளும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குறள் எண் 123 அதிகாரம் அடக்கமுடைமை.

நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி. பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் வழிகாட்டுகிறார் பயிற்சி மைய இயக்குநர் சுகன்யா அவர்கள். நேரம் காலை 6:05. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல்.

0: கேட்கலாம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முகமது இலியாஸ் பிலாலி அவர்கள்.
2: நோயும் நிவாரணமும். 19ஆம் நூற்றாண்டு வரை மேற்குலகின் பல பகுதிகளில் நோய் என்பது இறைவனுடைய தண்டனை, அதற்கு மருத்துவம் தேவையில்லை, அது இறைவனுடைய நாட்டம், அதனை நோய் பாதித்தவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. ஐரோப்பாவில் நோய்வாய்ப்பட்ட தனது தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் வீட்டிலேயே பூட்டு போட்டு வைத்திருந்த மகனுக்கு 6 மாத காலம் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இந்த செய்தி அங்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு மக்கள் நோய்க்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பித்தார்கள் என்று கூறுகிறது வரலாறு. இஸ்லாம் ஒரு செய்தியை நமக்கு அழகாக சொல்லித்தரும். நோயை தருபவன் இறைவன், அதற்கான மருந்தையும் அவனே ஏற்படுத்தியிருக்கிறான். நோய் என்பது விதி என்பதாக இருந்தால் நோய்க்கான நிவாரணமும் விதிதான் என்று சொல்லுவார்கள் நபிகளார் அவர்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்திருந்த நபிகளாரிடத்தில் சில நோயாளிகள் அழைத்து வரப்பட்டார்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை புரியுமாறு நபிகளாரிடத்திலே கூறப்பட்டது. அவர்களுக்காக பிரார்த்தனை புரிந்த நபிகளார் அவர்கள் அவர்களை நல்ல மருத்துவரிடத்தில் அழைத்துச் செல்லுமாறு சொன்னார்கள். இந்த வார்த்தை அங்கிருந்த நாயகத் தோழர்களிடத்திலே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நீங்கள் பிரார்த்தனை புரிந்த பிறகும் கூட மருத்துவரிடத்தில் அழைத்துச் செல்ல வேண்டுமா என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள் கூறினார்கள், இறைவன் முதுமை என்ற நோயை தவிர மற்ற அனைத்திற்கும் மருந்தை வைத்திருக்கிறான். மருத்துவம் பாருங்கள், நோய் நிவாரணம் தேடுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபிகளாருடைய மனைவி ஆயிஷா அவர்களிடம் நிறைய மருத்துவ குறிப்புகள் இருந்ததாக வரலாற்று செய்திகள் குறிப்பிடுகின்றன. நபிகளார் அவர்கள் சிறந்த மருத்துவர்களை நாடி நோய் நிவாரணம் பெறச் சொல்லுவார்கள். ஒரு கடுமையான நோயுற்ற நபர் தன்னிடத்திலே அழைத்து வரப்பட்ட போது அவருக்கு மருத்துவம் பார்க்க அங்கே 2 மருத்துவர்கள் இருந்தார்கள். இந்த இரண்டு மருத்துவர்களில் யார் மிகச்சிறந்த மருத்துவர் என்று கண்டறிந்து அவர்களிடத்திலே அந்த நோயாளியை அழைத்துச் செல்லுமாறு நபிகளார் அவர்கள் பணித்தார்கள். நோயாளியை நலம் விசாரிப்பது என்பது இஸ்லாத்துடைய மிகப்பெரிய சிந்தனை, வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. ஆனால் இஸ்லாம் கூறக்கூடிய மிகச்சிறந்த கருத்து என்பது, நோயாளியை நலம் விசாரிக்கச் சென்றால் அதிகமாக அங்கே பேச வேண்டாம், உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு விடுங்கள் என்பதுதான். வருமுன் காப்போம் என்பதுதான் மிகச்சிறந்தது. நோய் வந்த பிறகு சிந்திப்பதை விட நோய் வராமல் காப்பது மிகச்சிறந்ததாகும். நபிகளார் அவர்கள் சொல்லுவார்கள், இரவில் உறங்கும்போது உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய பாத்திரங்களை மூடி வையுங்கள். தண்ணீர் இருக்கக்கூடிய தோல் துருத்திகளுடைய வாய்ப்பகுதியை கட்டி வையுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். இன்று திறந்திருக்கக்கூடிய பாத்திரங்கள் மூலமாகவும் உணவுப் பொருட்கள் மூலமாகவும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதை நாம் செய்திகள் மூலமாக காண்கிறோம். பெருந்தொற்று காலங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பற்றி இஸ்லாம் தெளிவான பல வழிகாட்டுதல்களை கூறியிருக்கிறது. நபிகளார் அவர்கள் சொல்லுவார்கள், ஓர் ஊரிலே நீங்கள் இருக்கும்போது அங்கு பெருந்தொற்று ஏற்படுகிறது என்று சொன்னால் அங்கிருந்து நீங்கள் வெளியே செல்லாதீர்கள். நீங்கள் ஒரு ஊரிலே இருக்கும்போது வேறு ஒரு ஊரிலே பெருந்தொற்று ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த ஊருக்கு ஒருபோதும் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்துடைய 2வது கலீஃபா உமர் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாயகத் தோழர் தன்னுடைய 30,000 தோழர்களோடு வேறு ஒரு நாட்டிற்கு பயணம் செய்திருந்தார்கள். அந்த நாட்டிலே காலரா பரவியிருந்த காலம் அது. அவருக்கு உதவுவதற்காக மதீனாவிலிருந்து சில நபர்களை அனுப்ப 2வது கலீஃபாவான உமர் அவர்கள் தயாரான போது அங்கிருந்தவர்கள் அவர்களை தடுத்தார்கள். நபியவருடைய வழிகாட்டுதல் என்பது, பெருந்தொற்று பரவியிருக்கக்கூடிய பகுதிக்கு யாரையும் அனுப்பக்கூடாது என்பதும் அவர்களை திரும்ப அழைப்பதும் தவறு என்று கூற உமர் அவர்கள் அந்த செய்தியை மன வருத்தத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நாம் சுகாதாரமாக இருப்போம், நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். இறைவன் வரக்கூடிய சந்ததிகளை நோயற்ற நல்ல ஆரோக்கியம் உள்ள சந்ததிகளாக ஆக்குவானாக.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முகமது இலியாஸ் பிலாலி அவர்கள்.

ஒலித்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். தொடரும் பாடல் அட்டா அலி அசாத் பாடியது.

நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திட முடிந்திடும். நடந்ததெல்லாம் அங்கு நிகழ்ந்ததெல்லாம் மனம் மறந்திட முடிந்திடும். கர்பலா கூட

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்னைக்கு என்னெல்லாம் முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகள் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, இன்னைக்கு 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, 5:20 சித்திரசவானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி, பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் வழிகாட்டுகிறார் பயிற்சி மைய இயக்குநர் சுகன்யா அவர்கள். 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில 100 வகை பலா 100 விதமான சுவை, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை பகுதியை சார்ந்த பலா சாகுபடி முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குநர் ஏ பி ஹரிதாஸ் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேரம் 6:35. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இன்று இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரைகள் சில. கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலைவழி ஊட்டமாக தெளிக்க வேண்டும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளத்தினை இரவை மற்றும் மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவாரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ள வேண்டும். தற்பொழுது நிலவும் மழையினை பயன்படுத்தி 45வது நாள் வயதுடைய நிலக்கடலையில் களை எடுத்து ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண் அணைப்பதன் மூலம் திரட்சியான காய்களை பெறலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வரும் 3 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்யும் விவசாயிகள் சால் மற்றும் பார் முறை நடவு செய்வதன் மூலம் அதிகமான மழை பெறும் சமயங்களில் தண்ணீரை வடிக்க உதவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். தற்போது வானம் அதிக மேகமூட்டம் மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதமும் கொண்ட காரணத்தினால் மஞ்சளில் நுண்ணூட்ட சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 25 நாட்கள் இடைவெளியில் 2 முறை போராக்ஸ், பெரசல்பேட், ஜிங்க் சல்பேட் மற்றும் யூரியா ஆகியவற்றை ஒவ்வொன்றும் 1 ஹெக்டருக்கு 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாகும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் பால் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். கால்நடை மற்றும் கோழிகளுக்கான முதலுதவி சிகிச்சைக்கு வீட்டு மூலிகை தோட்டம் அமைத்தலும் பராமரித்தலும். 1 வீடு 1 மூலிகை தோட்டம். வீட்டு மூலிகை தோட்டத்தை திட்டமிட்டு அமைத்தால் குறைந்த இடத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான மூலிகைகளை வளர்க்கலாம். மேலும் பராமரிப்பு, நீர்ப்பாசனம் மற்றும் அறுவடை பணிகளும்

எளிதில் இருக்கும் ஒரு சிறந்த மூலிகை தோட்டத்தில் உயிர் வேலி, அதாவது தோட்டத்தை சுற்றி அகத்தி, முருங்கை போன்ற மரங்களை உயிர் வேலியாக அமைக்கலாம். இது பாதுகாப்பு அளிப்பதோடு மருத்துவ பயன்பாட்டிற்கும் கால்நடை தீவனமாகவும் பயன்படுகின்றன. பல்லாண்டு மூலிகை மற்றும் மரங்கள் வளர்ப்பு. வேம்பு, நாவல், புங்கன், எலுமிச்சை, கொன்னை, எருக்கு போன்ற பல்லாண்டு தாவரங்களை தோட்டத்தின் ஓரப்பகுதியில் மற்ற செடிகளுக்கு நிழல் ஏற்படாத வகையில் நடவு செய்ய வேண்டும். உரக்குழி அமைத்தல். தோட்டத்தின் ஒரு மூலையில் ஒன்று அல்லது இரண்டு உரக்குழிகளை அமைத்து சமையலறை மற்றும் கால்நடை தொழுவ கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றி பயன்படுத்தலாம். வேலிப்பகுதி. பிரண்டை, வேலிப்பருத்தி, கோவைக்காய், சீந்தில் பொடி போன்ற கொடி வகை மூலிகைகளை வேலியில் படரவிடலாம். இதனால் இடம் மிச்சமாகும். மூலிகை திடல்கள் அமைத்தல். நடுப்பகுதியை சம அளவிலான சிறு பகுதிகளாக பிரித்து சிறு மூலிகைகள், செடி வகைகள் மற்றும் கிழங்கு வகைகளை தனித்தனியாக பயிரிடலாம். இதனால் பராமரிப்பும் அறுவடையும் எளிதாக இருக்கும். நாற்றங்கால் பகுதி அமைத்தல். புதிய நாற்றுகள் தயாரிக்கவும் அரிய மூலிகைகளை பெருக்கவும் சிறிய நாற்றங்கால் பகுதியை ஒதுக்க வேண்டும். விதைப்பு மற்றும் நடவு பகுதி அமைத்தல். நேரடியாக விதை விதைக்கும் பயிர்கள் மற்றும் நாற்றுகளை நடவு செய்யும் பயிர்களுக்கு தனித்தனி இடங்களை ஒதுக்கினால் தோட்ட மேலாண்மை சீராக இருக்கும். நடைபாதை அமைத்தல். தோட்டத்தின் நடுவே அல்லது ஓரமாக ஒரு சிறிய நடைபாதையை அமைத்தால் செடிகளை சேதப்படுத்தாமல் பராமரிப்பு, களையெடுப்பு மற்றும் அறுவடை பணிகளை எளிதாக மேற்கொள்ளலாம். வீட்டு மூலிகை தோட்டத்தில் வளர்க்க வேண்டிய முக்கிய மூலிகை தாவரங்கள். கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் பொதுவான நோய்களுக்கு முதலுதவி அளிக்க உதவும் மூலிகை தாவரங்களை அவற்றின் வளர்ச்சித் தன்மையின் அடிப்படையில் சிறு மூலிகைகள் துளசி, கற்பூரவள்ளி, சிறு குறுஞ்சான், திருநீற்று பச்சை, தும்பை, குப்பைமேனி, சிறியானங்கை, கரிசாலை, கீழாநல்லி ஆகியவற்றையும் செடி வகைகளான கருவேப்பிலை, சோற்றுக்கற்றாழை, ஆடாதொடை, நொச்சி, ஊமத்தை, எலுமிச்சை ஆகியவற்றையும் கொடி வகைகளான பிரண்டை, சீந்தில் கொடி, முடக்கருத்தான், திப்பிளி, மிளகு, வெற்றிலை, சுரைக்கொடி, பரங்கி, வல்லாரை போன்றவற்றையும் கிழங்கு அல்லது வேர் வகைகளான மஞ்சள், இஞ்சி, வசம்பு, கோரை கிழங்கு, நன்னாரி, பூமி சர்க்கரை கிழங்கு, முள்ளங்கி, வெட்டிவேர் போன்றவற்றையும் மரங்களான முருங்கை, வேம்பு, சீமை அகத்தி, நாவல், கடுக்காய், புங்கன், கொன்றை போன்றவற்றையும் அவற்றின் வளர்ச்சி தன்மையின் அடிப்படையில் வகைப்படுத்தி வளர்க்கலாம். அனைத்து மூலிகைகளையும் ஒரே நேரத்தில் வளர்க்க வேண்டிய அவசியமில்லை. இடவசதி மற்றும் தேவைக்கேற்ப குறைந்தபட்சம் 20 முதல் 25 முக்கிய மூலிகை தாவரங்களை வளர்த்தாலே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்படும் பெரும்பாலான சாதாரண நோய்களுக்கு தேவையான முதலுதவி மூலிகைகள் எளிதில் கிடைக்கும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
1: தோல்வி வந்தால் அதை கண்டு பயப்படாதே, மீண்டும் போராடி என்று கூறுவது போல எனக்கு தோன்றியது.
0: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: சாப்பிட்டியா சந்தியா? ஆ சாப்பிட்டேம்மா. அட, நான் வேற சாட்ஜிபிடி கிட்ட பேசிட்டு சாப்பிடலையே.
0: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. கோயமுத்தூர், விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
3: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில

0: அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை அதை பயன்படுத்தும் நாடாக இல்லாமல் அதை உருவாக்கும் நாடாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறையால் இந்தியா நவீன தொழில்நுட்பங்களில் சுயசார்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தற்போது பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பின் மூலமாக நாடாளுமன்ற விவாதங்கள் மொழிபெயர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 8 மொழிகளில் இந்த மொழிபெயர்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், விரைவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்த செயலியின் மூலம் தொலைந்த அல்லது திருடப்பட்ட கைபேசிகள் மீட்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மட்டும் 75,000 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள், காவல்துறையினர் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சஞ்சார் சாத்தி செயலியின் மூலம் மீட்கப்பட்ட கைபேசிகள் 201% அதிகரித்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 பேர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த் மற்றும் திரு சரத்குமார் அவர்களை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆனந்த், தமிழகத்தைச் சேர்ந்த மற்றவர்களை மீட்க மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சென்னை திரும்பிய பயணிகள் கூறுகையில், நேபாளத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாள ராணுவமும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கியதாக தெரிவித்தனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் காற்றாடி திருவிழாவை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 3 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துவதாக அவர் கூறினார். மாமல்லபுரத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்கள் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட இந்திய மருத்துவ முறை நலவாழ்வு மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். இந்த மையத்தில் 16 வகையான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் செங்கல்பட்டிலும் சிகிச்சை வசதிகள் உள்ளதாகவும் இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார்.
2: இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டில் நம்ம அரசு சார்பிலேயே ஒரு பெரிய வளாகம் இருக்குது. அங்கே 28 படுக்கை வசதிகளை கொண்ட ஒரு ரீஜுவனேஷன் ஒரு தெரப்பி, ஒரு 7 முதல் 10 நாட்கள் அங்கேயே தங்கி உணவு ஆரோக்கியம், அங்கே தேவையான மசாஜ் ப்ளஸ் அவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். எப்படி

0: நம்ம கேரளா போய் ஒரு 7 நாள் 10 நாள் போய் தங்கி அங்கே சிகிச்சை மேற்கொள்கிறோமோ, மற்ற மாநிலங்களுக்கு போய் பண்ணுறோமோ, அதே சிகிச்சையை நம்ம கட்டணம் குறைவாக தரமாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த செய்தியை இதன் மூலமாக நம்ம மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். மக்கள் பயன்படுத்தணும், பயன்படுத்திட்டு உங்களுடைய ரிவ்யூலாம் சொன்னீங்கன்னா இன்னும் எந்த விதத்தில் மேம்படுத்த முடியும். இதுவும் சொல்கிறோம், நம்ம ஆன் டிமாண்ட் அதிகரிக்கும் பொழுது இங்கே கூடுதல் படுக்கை வசதிகள் கொண்டு கூடுதல் சிகிச்சையாளர்களை வச்சு நம்ம இன்னும் அதிக அளவில் சிகிச்சையை நம்ம வழங்க போகிறோம்.
1: தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என தாவேக அரசு பிடிவாதமாக இருப்பதன் உண்மை காரணம் என்ன என்றும், இதில் அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதி மற்றும் 7 கூடுதல் நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 2025 இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று பங்கேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் இன்று டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி பெங்களூருவில் தேசிய சோதனை மையத்தின் 115வது நிறுவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் நியாயவிலைக் கடை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் குளிரூட்டப்பட்ட நவீன கதர் அங்காடியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி கோப்பையை கைப்பற்றியது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவை அணி மதுரை அணியை 84 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் காலை 6:55. இனி கேட்கலாம். சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேத்துக்கு கொஞ்சம் சோகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சோ இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா பேசலாம் தான். நான் வந்து எல்லார்கிட்டயும் இந்த எஃப்எம்ல என்னதான் பேசுறது அப்படின்றத பத்தி நான் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்படி என் ஸ்டாஃப் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது

0: சரி ஓகே, நீ சொல்லு என்ன பேசலாம் நாளைக்கு அப்படின்னு கேட்டுமா. மேம் எனக்கு ரொம்ப முடி கொட்டுது, முடி கொட்டுறதே நிற்க மாட்டேங்குது, அதை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எப்போ பாரு என் கேபினுக்கு வந்து, மேம் எனக்கு வயிறு எரிச்சலாக இருக்குது, வயிறு ரொம்ப வலிக்குது, எனக்கு மருந்து சொல்லுங்கன்னு கேட்டுட்டே நிற்பான். ஆனால் அதையெல்லாம் சொல்லலைங்க, முடி கொட்டுறதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதான் நான் சொன்னேன், உனக்கு வயிறில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ அதை கேட்காம முடி கொட்டுறதை பற்றி கேட்குறப்பாரு. அப்போது ஹேருங்கிறது நம்ம உடம்பு என்ன பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு முடி நல்லா வளரணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றத எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. சி ஆக்சுவலா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு கனெக்டடுங்க. அல்சர் தொந்தரவு, வயிற்றுல புண்ணு, சரியா ஜீர்ணமாக மாட்டேங்குது, அஜீர்ண பிரச்சனை இருக்கு, வயிறு ரொம்ப உபசமா இருக்கு, கொஞ்சமா சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது, இந்த மாதிரி எல்லாம் வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு முடி வளராது, முடி கொட்டதான் செய்யும். ஏன்னா வயிறுல தாங்க நீங்க சாப்பிடுற அத்தனையும் போய் ஜீரணமாகி குடல்ல போய் அப்சர்வ் ஆகி உங்களுக்கு தேவையான சத்துக்கள் டிஷ்யூக்களுக்குள்ள போய் நமக்கு ஒரு பொலிவும் புத்துணர்ச்சியும் கிடைக்குது. அப்போ வயிறுலயே பிரச்சனை இருக்கு, ஸ்டார்டிங்கே பிரச்சனை அப்படின்னா எப்படிதான் நமக்கு முடியெல்லாம் வளரும், வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம முதல்ல இந்த அஜீர்ண பிரச்சனை, அல்சர் தொந்தரவு இதெல்லாத்தையும் சரி பண்ணாதான் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே போக முடியும். அஜீர்ண பிரச்சனைக்கு ஒரு சின்ன சின்ன ஹோம் ரெமெடி சொல்றேன். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அல்சர் தொந்தரவெல்லாம் இருந்துச்சுன்னா, முட்டைக்கோஸ் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, நல்லா கேபேஜை வாஷ் பண்ணிட்டு நீங்க ராவா அப்படியே அடிச்சு குடிக்கலாங்க. சில பேருக்கு பிளெயின் முட்டைக்கோசை அடிச்சு குடிச்சா தொண்டையில ஒரு மாதிரி அலர்ஜி கரக்கறான்னு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீங்க நல்லா சுடுதண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியோட சேர்த்து அடிச்சும் நீங்க ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். ஏன்னா இதுல வைட்டமின் சியும் அமினோ ஆசிடும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வயிற்று பகுதியில அந்த லைனிங்ல ஏற்படக்கூடிய இன்ஃபிளமேஷன்ஸை கம்மி பண்ணி அல்சர் தொந்தரவையும் கம்மி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ப்ரோபயோட்டிக்ஸுங்க, அதாவது இந்த தயிர் மோர் மாதிரியான விஷயங்கள். இது வந்து ஹெச் பைலோரின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த பாக்டீரியா வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது வயிறில் ஏற்படக்கூடிய இந்த அல்சர் தொந்தரவுக்கு. அதை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு இது ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து உதவியாக இருக்கும். அப்புறம் காலகாலமாக சொல்கிற பாரம்பரிய உணவு வந்து தேன். தேனுமே வந்து இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுங்க, வயரில் கோட்டிங் மாதிரி கொடுத்து அந்த அமிலத்தன்மை அதிகமாகிறத கொஞ்சம் கம்மி பண்ணும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வயிறு ரொம்ப அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க வயிறு காலியாக விடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. லைக் இப்போ நீங்கள் வந்து 4 கிலோ சாப்பிட்றீங்கன்னா ஒரு 2 கிலோ சாப்பிட்டுட்டு 2 hours அப்புறம் இன்னொரு 2 கிலோ சாப்பிடுங்க. அப்படி வயிறு ரொம்ப காலியாக இருக்கிற மாதிரி விட்டிங்கன்னா அந்த அமிலத்தன்மை ஜாஸ்தியாகி அது மூலியமாகவும் எக்ஸஸ் ஆசிட் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த வயிற்று பகுதியெல்லாம் அரிக்க ஆரம்பித்து அதனால வயிறு வலியும் அல்சர் தொந்தரவும் அதிகமாகும். அண்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, சும்மா மெடிக்கல் ஷாப்ல போய் வலி நிவாரணி மருந்துகள்லாம் வாங்கி வாங்கி போடுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கட் பண்ணிடுங்க. அப்புறம் ஆண்களா இருந்தீங்கன்னா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அதெல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், லேட் நைட்ல சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துறது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வயிறுக்கு மேலே அது எதுக்கழிச்சிட்டு தானுங்க வரும். அப்போ அந்த வயிறுல இருக்கக்கூடிய ஆசிட் வயிறில் தான் தாங்கும், மேலே வந்து உங்களுக்கு அந்த உணவு குழாய் அந்த வழியில் ஃபுட் பைப்புக்கு வந்துருச்சுன்னா அங்கே ஒரு எரிச்சலும் வலியும் அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷனும் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க தவிர்த்துருங்க. என்ன டாக்டர் முடி கொட்டுறதுன்னு ஆரம்பித்து அல்சரில் கொண்டு வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்டுட்ருக்கிறது எனக்கு தெரியுது. சரி, இந்த வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க வயிறை சரி பண்ணாமல் நீங்கள் என்ன தான் வந்து மேலே மேலே அதை அரைச்சி பேக் போடுறது, இதை அரைச்சி பேக் போடுறது, என்ன பண்ணாலும் உங்களுக்கு முடி கொட்டுறது நிற்காதுங்க. ஏன்னா முடி உதிர்வு அப்படின்றது உள்ள சார்ந்த ஒரு விஷயம். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் சத்து சரியாக போகலை அப்படின்னா தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். இதே பதில் தான் என்னோட ஸ்டாஃபுக்கும் நான் சொன்னேன். அதனால இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சும்மா மேலோட்டமால பார்த்து சரி சாப்பிடுங்கன்னு அனுப்பிச்சு வைக்க மாட்டோம். அதோட ரூட் காஸ் என்ன, இதை சரி பண்ணாதான் இது சரியாகும், ஒரு மூல காரணத்தை கண்டறிஞ்சு சரி செய்யறது ஆயுஷ் மருத்துவமனை. ஸோ அதனால இந்த வாய்ஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். இது டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
4: FM Rainbow 103, இங்க எல்லாமே செம்மதுளு.

நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணையிறது நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். முதல் பாட்டு இதயத்தை திருடாதே படத்திற்காக மனோ பாடினது, இரண்டாவது பாட்டு எதிர்காற்று படத்திற்காக உமா ரமணன் பாடினது. இரண்டு பாடல்களுக்கும் பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. மூன்றாவதா புதியவன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து, இசை வி எஸ் நரசிம்மன். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட்

ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதற்கட்டமாக இன்று உஸ்பெகிஸ்தான் செல்லும் அவர் 2 நாட்கள் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். தாஷ்கண்டில் அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியோயேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். தாஷ்கண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடம், தாஷ்கண்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார். பின்னர் வரும் 31ஆம் தேதி கிர்கிஸ்தான் செல்லும் அவர் பிஷ்கக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாடிர் சபாரோவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளவுள்ளாா்.

0: ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாடிர் சாபாரோவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளவுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. 1924 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே அந்நாட்டிற்கு 3வது கட்டமாக மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. 10 டன் உதவிப் பொருட்கள் அடங்கிய விமானம் நேற்று அந்நாட்டிற்கு சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதில் உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளதாக அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் குழுவும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றவர்களில் 105 பேர் இந்தியா திரும்பியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 290 பேர் அந்நாட்டில் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 60 பேரின் நிலை குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 39 பேர் நேபாளத்தில் சிக்கியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருவர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய 37 பேரின் நிலை தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியுடன் மேற்கு வங்க அரசின் குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுடன் ரக்ஷாபந்தன் பண்டிகையை நேற்று அவர் கொண்டாடினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் இன்சுலின் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வளர்ந்த நாடுகளும் இதனை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டின் துணை பிரதமர் திரு தேங் சவன் தோம் விகானேவை சந்தித்து பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய லாவோஸ் உறவுகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் நீண்டகாலமாக நிலவி வருவதாக அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி வருவதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய அவர், மரங்களையும் நமது குடும்ப உறுப்பினர் போல் கருத வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதை சிறுவயது முதலே மாணவ மாணவிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று தமிழகத்தின் ஈரோட்டில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செல்லும் அவர் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவின் 100 ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷவாணி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு.

0: ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வருமான வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு ராஜா மனோகர் கூறியுள்ளார். பிராரம் நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரி நடைமுறைகள் வரி பிடித்தம் மற்றும் திருப்பி அளித்தல் குறித்து எடுத்துரைத்தார்.
1: 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கிறவங்க வருமான வரி செலுத்தணும்ன்றது இல்லை, வருமான வரி படிவம் சமர்ப்பிக்கணும். அதில் 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனால் வருமான வரி படிவம் வந்து செலுத்தணும். இதை நான் சொல்றது வந்து தனிநபர்களுக்கு, அதனால எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க மட்டும் செலுத்தினா போதும். இப்பெல்லாம் வருமான வரி படிவம் செலுத்தின ஒரு 2-3 நாள்லேயே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் உடனடியாக வருது. தாமதம் இருந்தால் ஏதாவது அதில் பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு, மற்றபடி உடனே வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டட், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சேர்த்து பண்ணுறதுனால தாமதம் இல்லாமல் தான் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. யாருக்காவது ஸ்பெசிஃபிக்காக வரல அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை அணுகலாம், நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக
0: இருக்கோம். நாட்டின் வளர்ச்சிக்கு சிறந்த பெருநிறுவன நிர்வாகம் அவசியம் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பெருநிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடிய அவர், தொழில் நிர்வாகத்தில் சிறந்த நடைமுறைகள் அவசியம் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் நிறுவன செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. தில்லியின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 29ஆம் தேதி கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஹங்கேரியின் பலாசை அவர் 3-2 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 米铺米怎么的人
1: ஏனமுனே இப்படி கிலோ கணக்குல சர்க்கரை வச்சிருக்கீங்க எப்ப குறைக்கிறது?
2: நம்ம கோயம்புத்தூர் ஜரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாம்புள்ள 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டிகரில், கோவை. செல் 7340707734.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது? கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 23 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 23 டிகிரி செல்சியஸும் ஈரோட்ல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். சேலத்தில் அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 23

டிகிரி செல்சியஸ் ஆகும். பாலக்காட்ல அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 14 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க.

0: சுதாஸ் எஸ் ஜானகி பாடினது, இசை இளையராஜா.
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இனி கேட்கலாம்
3: இன்று
4: புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த நாள். இது இந்தியா முழுவதும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. மேஜர் தியான்சந்த் 1905 ஆகஸ்ட் 29 இந்தியாவில் அலகாபாத்தில் பிறந்தார். அவரது அற்புதமான பந்து கட்டுப்பாட்டின் காரணமாக மக்கள் அவரை ஹாக்கியின் மாயக்காரர் என்று அழைத்தனர். இந்திய அரசு 1956 அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. இந்தியாவின் உயரிய விளையாட்டு விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அவரது பெயரை தாங்கியுள்ளது. முதன் முதலில் 2012 ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினத்தை கொண்டாடியது. இந்நாள் உடல் தகுதியையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் ஊக்குவிக்கிறது. இன்று அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான சர்வதேச தினம். அணு ஆயுத சோதனைகளால் மனித ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகள் குறித்து உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும்.
3: இன்று

அம்மன் கோவில் திருவிழா படத்துக்காக பாட்டு கேட்டோம். இளையராஜா இசையமைச்சு பாடின பாட்டு. நாம் நினைச்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: வெள்ளம் போடுற இடத்துல சரிபாதி பழக்கூட போட்டீங்கன்னா அந்த இனிப்பு இயற்கை நிறமே, இயற்கை வாசனை, இயற்கை சுவை கூட்டி.
1: கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை பகுதியை சார்ந்த பலா சாகுபடியில் முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலைத்துறையின் முன்னாள் துணை இயக்குனர் ஏ பி ஹரிதாஸ் அவர்கள் கூறும் 100 வகை பலா 100 விதமான சுவை அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: பூமியில் மனிதர்கள், தாவரங்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கு மிகவும் முக்கியமான இயற்கை வளம் மண் ஆகும். உணவு உற்பத்திக்கு தேவையான பயிர்கள் மண்ணில் தான் வளர்கின்றன. எனவே மண் வளத்தை பாதுகாப்பது நமது கடமையாகும். மண்ணரிப்பை தடுக்க மரங்கள், பசுமை தாவரங்களை அதிகமாக வளர்க்கலாம். அதிக அளவில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை உரங்கள், தொழு உரம் போன்றவற்றை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை மண்ணில் கொட்டாமல் முறையாக அகற்றலாம். மழை நீரை சேமித்தல், பயிர் சுழற்சி முறைகளை கடைபிடித்தல் போன்ற செயல்களும் மண் வளத்தை பாதுகாக்க உதவுகின்றன. மண் வளம் காப்போம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற எண்ணத்துடன் அனைவரும் செயல்படுவோம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

கேட்டு பாட்டு இனிமை இதோ இதோ படத்துக்காக கிருஷ்ணச்சந்தர் பி சுஷீலா பாடினது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.

டைம் நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியே மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில இனி கேட்கலாம் சேவை செய்திகள். இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை வெள்ளக்கோவில் கணபதி ரிஃபைனரிஸ் வளாகத்தில் நடைபெறும். பொள்ளாச்சி நகர் சங்கரமடம் அருள்மிகு ஸ்ரீ சங்கர விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை மற்றும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. இன்னைக்கு அன்னூர் மேட்டுப்பாளையம் மற்றும் பசூர் துணை மின் நிலையங்கள்ல பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால காலையில 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைபடும். அன்னூர் சுற்றுப்புற பகுதிகளில் கரியாம்பாளையம், தெலுங்குபாளையம், கெம்பநாயக்கன்பாளையம், அன்னூர் நகரம் இந்த இடங்கள்லையுமே, மேட்டுப்பாளைய சுற்றுப்புற பகுதிகள் மேட்டுப்பாளையம், சிறுமுகை, ஆலாங்கொம்பு, ஜடையாம்பாளையம், தேரம்பாளையம் இந்த பகுதிகளிலையும் மின் விநியோகம் தடைபடும். பசூர் சுற்றுப்புற பகுதிகளில் பசூர், பூசாரிபாளையம், இடையர்பாளையம், செல்லனூர், ஆயமாபுதூர், ஒட்டப்பாளையம், ஜீவாநகர், அன்னூர் மேட்டுப்பாளையம், மேட்டுக்காடு புதூர், அம்மாச்செட்டிப்புதூர், புதுப்பாளையம், பூலுவப்பாளையம் இந்த இடங்களிலும் காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும்.

0: அடுத்த பாட்டு நண்டு படத்திற்காக உமாரமணன் பாடினது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
2: தோல்வி வந்தால் அதை கண்டு பயப்படாதே, மீண்டும் போராடி என்று கூறுவது போல எனக்கு தோன்றியது.
1: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: சாப்பிட்டியா சந்தியா? சாப்பிட்டேம்மா. அட, நான் வேற சாட்ஜிபிடி கிட்ட பேசிட்டு சாப்பிடலையே.
1: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
0: நேர்களின் நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள் வழிகாட்டுகிறார் பயிற்சி மைய இயக்குநர் சுகன்யா அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: இவ்வளவு நேரம் நாம கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட இணைஞ்சிருந்தது ஆர்ஜே நீஸ்ரீ. இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இனி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் கேட்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜே தமிழ் காத்திருக்காங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளைஞர்கள் அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு விளையாட்டுகளில் சாதனை படைக்கும் எண்ணத்தை தூண்டுவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7, 8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில்

0: உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குட் மார்னிங் எல்லாருக்கும். நேரம் 8:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில உங்க கூட நேர்ந்து ஆர்ஷே தமிழ். இன்னைக்கு ஜி கே கொஸ்டின், உங்களுக்கான ஜி கே கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1984 நாசாவினுடைய விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்ட முக்கிய உயிரினம் எது? திரும்பவும் சொல்றேன், 1984 நாசாவினுடைய விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்ட முக்கிய உயிரினம் எது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை மறக்காம நீங்க அனுப்புங்க. 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மறக்காம உங்களுடைய பதில்களை அனுப்பலாம். பதில்களை அனுப்பும்போது கூடவே உங்களுடைய பெயரையும், எந்த ஊர்ல இருந்து நீங்க பதில்களை அனுப்புறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம அனுப்புங்க. இப்ப நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக.

இந்திரா திரைப்படத்தில இருந்து அருமையான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ராவுடைய வாய்ஸ்ல, ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல, பாடலாசிரியர் பைரமுத்துவினுடைய பாடல் வரிகள்ல. நேரம் 8:08 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்காக நான் க்ளூஸ் உங்களுக்கு தரப்போறேன், நல்லா யோசிச்சுட்டே இருங்க. ஓகே, நான் சொல்லியிருந்தேன் நாசாவினால விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்ட உயிரினம் எது அப்படிங்கிறது. அதுக்கான க்ளூ, ஒரு இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மிஷன், விண்வெளியில எடையில்லாத நிலையில, அதாவது மைக்ரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலையில் இருக்கக்கூடிய பழக்கம் மற்றும் இனப்பெருக்கம் பற்றி தெரிஞ்சு, அந்த உயிரினத்தினுடைய பழக்கம் அது மட்டும் இல்லாம இனப்பெருக்கம் பற்றி அறிய தான் இந்த மிஷன் வந்து நடத்தப்பட்டது. இந்த உயிரினங்கள் ரொம்ப சிறியவை, சமூகமாக அதாவது எப்பவுமே வந்து ஒரு கூட்டமா இருக்கக்கூடிய உயிரினம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான க்ளூஸ். ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறக்காம பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணிருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக.

விரும்புகிறேன் திரைப்படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க உன்னமேனன் வாய்ஸ்ல தேவா மியூசிக்ல. நேரம் 8:14 நேரில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: 没不没怎么的人。
1: முட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. ஆறு கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 8:31. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில பாடல் உங்களுக்காக

மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. சாதனா சொர்க்கம் வாய்ஸ்ல யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல பா விஜயனுடைய பாடல் வரிகள்ல. நேரம் 8:36 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். STS-41C அப்படிங்கிறது நாசா நிறுவனத்தால் April 6 to 13 1984 இயக்கப்பட்டதுதான் இந்த ஒரு மிஷன் அப்படிங்கிறது. இந்த சேலஞ்சர் விண்வெளி ஓட்டத்தினுடைய முதல் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விண்வெளி பயணமா இருக்கு. இது எந்த டைம்ல வந்து அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது எத்தனை நாள் டிராவல் பண்ணியிருக்காங்க இந்த மிஷன் அப்படின்னா, 7 நாட்கள் இந்த விண்வெளி திட்டமானது வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு.

அது மட்டும் இல்லாமல் சேலஞ்சர் விண்வெளி ஓடம் அப்படிங்கிறது தான் இந்த விண்கலத்தினுடைய பெயர், ஸ்பேஸ் ஷட்டில் சேலஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் சேலஞ்சர் மிஷனுடைய அங்கே நடந்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செயற்கைக்கோள் வந்து பழுது பார்த்துருக்காங்க. அதாவது புவி சுற்றுப்பாதையில் பழுதடைந்து நின்ற சோலார் மேக்சிமம் மிஷன் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது எஸ்எம்எம் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. செயற்கைக்கோளை வந்து விண்வெளி வீரர்கள் நேரில் போயிட்டு வெளியே வந்து செலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்போ வந்து ரொம்பவே பேசு பொருளாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விண்வெளியில் ஈர்ப்பு விசையற்ற சூழலில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வந்து ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மிஷன் வந்து அங்கே செயல்பட்டிருக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் சில நேயர்கள் வந்து நீங்கள் பதில்கள் அனுப்பியிருக்கீங்க. யாரெல்லாம் வந்து கரெக்டான பதில்கள் அனுப்பியிருக்கீங்க நம்ம கேட்ட கேள்விக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோன்னா, அந்த கேள்விக்கான மிஷன் என்ன அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். 1984 நாசாவின் விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்ட முக்கிய உயிரினம் எது அப்படிங்கிறதான் கேட்டிருந்தேன். அந்த மிஷன் பற்றி தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நிறைய நேயர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கரெக்டான பதில்கள் அனுப்பி இருக்கீங்க. யாரெல்லாம் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துடலாம். கணேஷ் சிறுமுகையிலிருந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. சோமு கலைவாணி சிறுமுகையிலிருந்து அகெயின் நீங்களும் கரெக்டான பதில்கள் அனுப்பியிருக்கீங்க. அந்தோனிகா சென்னையிலிருந்து, நங்கவல்லியிலிருந்து ராஜாராம் நீங்களும் கரெக்டான பதில்கள் அனுப்பியிருக்கீங்க. அஸ்மத் ஃபாத்திமா வந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. எங்கே அப்படின்னா திண்டுக்கல் ஒட்டன்சத்திரத்துலேருந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. என் பார்வதி கோவை கணபதியிலேருந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. ரமண முதலி புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா நீங்களும் கரெக்டான பதில்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மிஷன் பத்தி அப்படியே கேட்டிருப்பீங்க, அப்படியே கெஸ் பண்ணிட்டே இருங்க. என்ன அப்படின்னா, இது வந்து கூட்டமா வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப குட்டியான உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அதை பத்தி யோசிச்சுட்டு அப்படியே நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம்.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒலிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, 1984 நாசாவினுடைய விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்ட முக்கிய உயிரினம் எது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் நீங்க கரெக்டான பதில்கள் எல்லாம் கொடுத்திருந்தீங்க. அதற்கான அந்த மிஷன் பத்தியும் நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஓகே, என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா தேனீக்கள் அப்படிங்கறதான் கரெக்டான ஆன்சர். நிறைய பேர் வந்து நீங்க கரெக்டான பதில்கள் எல்லாம் கொடுத்திருந்தீங்க. அந்த மிஷன் பத்தி இன்னொரு தடவை நம்ம பேசணும் அப்படின்னா, இது என்ன அப்படின்னா STS-41C அப்படிங்கறது தான் இந்த நாசாவினுடைய இந்த மிஷன். இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மிஷன். விண்வெளியில எடையில்லாத நிலையில மைக்ரோ கிராவிட்டின் சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலையில கூட இந்த உயிரினங்களுடைய பழக்கம் எப்படி இருக்கு, இனப்பெருக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மிஷனுடைய ஒரு பகுதியா சுமார் 3301 தேனீக்கள் வந்து அந்த மிஷன்ல எடுத்துட்டு போனாங்க. அங்க வந்து வேகமா அது வந்து கூடும் கட்டியிருக்கு இந்த தேனீக்கள் அப்படிங்கறது கூடுதல் தகவல். இதனால என்னன்னா அதான் வேகமா கூடு கட்டியிருக்கு இந்த பயணத்தின் மூலம். அப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயமும் நடந்தது அப்படின்னு சொன்னேன்ல, புவியினுடைய சுற்றுப்பாதையில அதாவது கொஞ்சம் பழுதடைந்து நின்ற சோலார் மேக்சிமம் மிஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த செயற்கைக்கோளை வந்து விண்வெளி வீரர்கள் நேர்லேயே அப்பவே வெளியே வந்து சரி பண்ணினதும் இன்னொரு முக்கியமான நிகழ்வா அந்த மிஷன்ல இருந்திருக்கு. இந்த மிஷன் வந்து மொத்தம் 7 நாட்கள் நடந்திருக்கு. இந்த சேலஞ்சர் மிஷன் வந்து அந்த வருஷம் அதாவது 1984 ஏப்ரல் மாதத்துல 6ஆம் தேதி இந்த மிஷன் வந்து நடந்தது. ரொம்பவே பிரபலமா இருந்திருக்கு. ஓகே, வாட்ஸ்அப்ல யாரெல்லாம் வந்து கரெக்டான பதில்கள் அனுப்பினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடலுக்கு முன்னாடி சில நேயர்கள் எல்லாம் நீங்க கரெக்டான பதில்கள் அனுப்பியிருந்தீங்க. இன்னும் யாரெல்லாம் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க இந்த தேனீக்கள் அப்படிங்கிற பதில பார்த்தோம்னா, மனு கிருஷ் அவங்க வந்து ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகா நகர் மூக்கனூர்ல இருந்து அவங்களும் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. வீரதுரை அரியலூர்ல இருந்து அவங்களும் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. திருப்பூர் வெள்ளியங்காடு தர்மராஜ் மகேஸ்வரி ஹரீஷ் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. மல்லிகவுண்டன் பாளையம் விமலா வேணுகோபால் பூபண்ணா நீங்களும் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. திருப்பூர் மாவட்டம் மானூர் எம்ஜிஆர் நகர் கோவிந்தசாமி, தீபா, தட்சிணா, தன்சிகா இவங்களும் கரெக்டா

0: விருந்தினர்களாவதில் அனுப்பியிருக்கீங்க. கணக்கம்பாளையம்ல இருந்து பாலசுப்ரமணியம், கல்பனா, மகேஸ்வரன், கிருத்திகா, பிரணவ் இவங்களும் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா வந்து தவறான பதில் அனுப்பிட்டீங்க. இருந்தாலும் அருமையான முயற்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. குஹன் நஞ்சுண்டாபுரத்திலிருந்து கரெக்டான பதில் தேனீக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க. அடுத்தது மேகனா விஜயகுமார், ரோஹித் நிரஞ்சன் மடத்துக்குளத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஆன்சரையும் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்தது வெள்ளிக்குப்பம் பாளையம் பகுதியிலிருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா இவங்களும் வந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. அடுத்தது விஸ்வம் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க, ஆனால் எங்கிருந்து அனுப்புறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. இனி நீங்கள் பதில்கள் அனுப்பும்போது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது களத்துப்புதூர்லேருந்து அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன் அவங்களும் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. பெருமாள் சாமி, சுமதி சாவக்காட்டு பாளையத்திலிருந்து நீங்களும் பதில்கள் அனுப்பியிருக்கீங்க, ஆனால் வந்து ஆனால் வந்து நீங்கள் அருமையாக முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஈக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி ஆன்சர் வந்து தேனீக்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். தேவனூர், ஜோதிலட்சுமி, கோவை சேரன் மாநகர்லேருந்து ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம், மனோகரன் இவங்க எல்லாருமே எப்படி ஒரே நம்பர்லேருந்து அனுப்புறீங்கன்னு தெரியல, இருந்தாலும் அருமையான முயற்சி. ஓகே, அடுத்தது தேவனூர், ஜோதிலட்சுமி அவங்களும் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. பொள்ளாச்சி, கஞ்சம்பட்டியிலிருந்து ஜெயராமன் அவரும் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. ஜெய கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதிரன், நெபுலா, யோகவர்ஷினி கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. ஜெகநாதன், பூலக்காட்டுப்பாளையத்திலிருந்து சிங்கநல்லூர், ஜெயலட்சுமி கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. பாரதி மகாலிங்கம், கள்ளிவலசு பகுதியிலிருந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட், இளமாறன், வசந்தி இவங்களும் கரெக்டான பதில். பாண்டியநகர், சிவசங்கர், இந்திராணி கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. சுமதி கனகராஜ், தமிழ்நகர், செம்மிப்பாளையத்திலிருந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. தொட்டம்பாளையம், கோகிலா, பழனிசாமி நீங்களும் தேனீக்கள் அப்படிங்கிற கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. அடுத்ததா பூலுவப்பாளையம், ஆனந்த முருகன் நீங்களும் கரெக்டான பதில், அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷனுடைய தகவல்களையும் அனுப்பியிருக்கீங்க, ரொம்பவே அருமை. பிரதீஷ், ஆரோஷ், பத்மேஷ், பிரீதா, பிரியா, பிரபா, காவேரி நகர் பாலக்காட்டிலிருந்து பூபதி, ராஜேந்திரன், இந்திரபிரியா, அகல்யா கரெக்டான பதில். கனியூர்லிருந்து அண்ணாதுரை கரெக்டான பதிலையும் வாழ்த்துக்களும் அனுப்பியிருக்கீங்க, சூப்பர். குகன் சிந்து, கோத்தகிரியிலிருந்து வி என் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து ஐஸ்வர்யா, மித்லன், அக்ஷயா, மீனாட்சி, மணிநகரம், மதுரையிலிருந்து கோவை, ரத்னமுழியிலிருந்து ராஜா முகமது, நீங்க வந்து கரெக்டான பதில் அனுப்ப முயற்சி பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கும். கே கோவிந்தராஜ், மாரிச்செட்டி பகுதியிலிருந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. நிறைய ஸ்டிக்கர்ஸ் அனுப்புறீங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. யார் எந்த நேரம்னு எனக்கு தெரியல. அடுத்தது சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி, தெக்கலூர், ஏரிப்பாளையம் பகுதியிலிருந்து கரெக்டான பதில். சுத்தீஷ், கோத்தகிரியிலிருந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. அடுத்தது ஆர்ச்சாமி, தடாகம்லிருந்தும் சுகம் ராஜா கரெக்டான பதில் தேவராயபுரத்திலிருந்து அனுப்பியிருக்கீங்க. கஞ்சம்பட்டி, ஆர் கே சண்முகானந்தம் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. கண்ணையன் ராமசாமி கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. குணசேகரன், பணப்பள்ளி, ஆனக்கட்டியிலிருந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டான பதில்கள் அனுப்பியிருக்கீங்க. சிலர் வந்து நீங்க கரெக்டான பதில் அனுப்ப முயற்சி பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேரம் 8:50, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், 103 FM.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்.
3: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 வயசு இருக்கும், குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் கோவப்படுறது, எரிஞ்சு விடுறது அவங்க வழக்கம். பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது, தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லாரும் கைவிட்டுட்டாங்க போல இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல இருக்குதே அப்படின்னு தோணும், குற்றம் பண்ணிட்டதா

0: நினச்சி கஷ்டப்படுவாங்க, பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பல விதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா, ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்கு பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடுராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தொங்குறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய், ஒரு தடவை வந்தால் 3 லிருந்து 6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி, மாமியார் மருமகள், இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆபீஸ் பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டட குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் துடைச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக இப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். 1 வாரமாக அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 8:59. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஷே தமிழ். நன்றி நேயர்களே. நெல்லி இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளைஞர்கள் அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு விளையாட்டுகளில் சாதனை படைக்கும் எண்ணத்தை இந்த தினம் தூண்டுவதாக அமைந்துள்ளது என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டில் சர்க்கரை பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும் நியாயமான விலையில் தாராளமாக சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் மலேரியா பாதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் 80% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. சுமார் 2000 பேரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை தொடங்குவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில்

போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் ஐந்தாம் இடம் பெற்ற இந்திய அணிக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். FM Rainbow 103 கோவையில் நேரம் 9:03. நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இது எங்கள் சாய்ஸ். ஆமாங்க, வாரத்துல 5 நாள் இது உங்கள் சாய்ஸ். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இது எங்கள் சாய்ஸ். 80களின் இன்னிசை கொண்டாட்டம். எஸ், இன்னிசை பாடல்களோட 80ல் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய இன்னிசை பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் இணையறது நான் உங்க RJ மேஸ்ரீ.

0: ஆண்டுபாட்டு தர்மதுரை படத்திற்காக மனு எஸ் ஜானகி பாடினது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. எண்பதுகளின் பாடல்கள்னு சொல்லிட்டு மொத பாட்டே தர்மதுரை படத்துல இருந்து போடுறேமா 1991 அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு பாட்டு அப்படியே 90s வரும், எல்லாமே கேட்டு மகிழலாம். அதனை தொடர்ந்து 80s பாடல்கள் கேட்கலாம். இணைஞ்சிருக்கோம், இது எங்கள் சாய்ஸ். இனி கேட்க போற பாட்டு உயிரே உனக்காக படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடின பாட்டு, இசை லக்ஷ்மிகாந்த் பியாரிலால்.
1: I want to be a big man.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

கண்ணாட்டு வேங்கதா அண்ணாத்து ஆடுறார் கண்ணாட்டு வேங்கதா.

பாட்டு அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது எங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாட்டு கோபுரவாசலிலே படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினது. பாடலாசிரியர் பிறை சூடன், இசை இளையராஜா.

0: கேட்ட பாட்டு பூக்கள் விடும் தூது படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. பாடலை எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர்.
1: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.
0: இணைஞ்சிருக்கோம், இது எங்கள் சாய்ஸ் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில. தொடரும் பாடல் பூக்களை பறிக்காதீர்கள் படத்திலிருந்து கே எஸ் சித்ரா பாடினது. பாடலை எழுதி இசையமைச்சது டி ராஜேந்தர்.

கேட்ட பாட்டு தூரத்து பச்சை. படத்திற்காக கங்கை அமரன் வாணி ஜெயராம் பாடினது. பாடலாசிரியர் புலமை பித்தன், இசை இளையராஜா. இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பிரம்மா. படத்துக்காக எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா.

0: கேட்ட பாட்டு பூமழை பொழியுது. படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது, பாடலாசிரியர் வாலி, இசை ஆர் டி பர்மன்.
1: ஏனமுனே இப்படி ஹீரோ கணக்குல சர்க்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது? நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாங்குள்ள 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டிகரில், கோவை. செல் 7340707734.
0: இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில தொடரும் பாடல் பூவே பொன் பூவே. படத்திற்காக பாடினது, இந்த பாடலை பாடினது மின்மினி, இசை இளையராஜா.

இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 80களில் வந்த இன்னிசை பாடல்களை கேட்டோம். இடையிடையே ஒரு ரெண்டு பாட்டு 90களிலையுமே வந்தது. ரொம்ப இனிமையான பாடல்களை இந்த ஒரு மணி நேரமும் கேட்டு முடிச்சிருக்கோம். இன்று மாலை 5:02 சித்திர செவானம் நிகழ்ச்சியில வழிகாட்டி, பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள், வழிகாட்டுகிறார் பயிற்சி மைய இயக்குனர் சுகன்யா அவர்கள். இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில 100 வகை பலா, 100 விதமான சுவை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை பகுதியை சார்ந்த பலா சாகுபடி முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குனர் ஏ.பி. ஹரிதாஸ் அவர்களுடைய அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். அதுக்கப்புறமா ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில இன்னைக்கு 2:30 கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுது. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட இணைஞ்சிருந்தது ஆர்ஜே மீஸ்ரி. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து போவோமா ஊர்கோலம், உங்களை எந்த ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க ஆர்ஜே தமிழ் அப்படின்னு எனக்கும் தெரியல, சஸ்பென்ஸோட காத்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து கவிதையும் கானமும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது இந்த பயணம் மத்திய ஆசிய நாடுகளுடனான இந்தியாவின் உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் சர்க்கரை பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும் நியாயமான விலையில் தாராளமாக சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் மலேரியா பாதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் 80% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. சுமார் 2000 பேரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை தொடங்குவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் 5வது இடம் பெற்ற இந்திய அணிக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

10 மணி 2 நிமிடம். நேயர்கள் அனைவருக்கும் இனி உற்சாகமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேயர்கள் இணைவருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோளம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப். ஓகே, ஒவ்வொரு நாளும்

ஒவ்வொரு ஊரை வந்து அப்படியே நம்ம கூட நம்ம ஆர்ஜிஸ் கூட சூப்பராக நீங்கள் வந்து கோயம்புத்தூராக இருக்கட்டும் இல்லை நார்த் அந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு நீங்கள் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு எல்லோரும் பயங்கரமாக யோசிச்சுட்ருப்பீங்க. எங்கே போக போகிறோம் அப்படின்னா ரொம்ப தூரமாகலாம் இல்லை, கொஞ்சம் பக்கம்தான். நம்ம வந்து அதாவது நம்ம எஃப்எம்லேருந்து நம்ம கிளம்பி இப்போ வந்து ஒரு பக்கமாக இருக்கிற ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம். இருந்தாலும் இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஊர். எந்த ஊர் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, நான் வந்து பஸ் நம்பர் சொல்லுவேன்னா அப்படியே நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருக்கிற டைமில் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். இந்த ஊருக்கு நம்ம போகணும்னா, கோயம்புத்தூரில் இந்த ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கேருந்து பஸ் எல்லாம் ஏறலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேர் இந்த ஊருக்கு போயிருப்பீங்க, ஒரு சிலர் போகாமலும் இருந்திருப்பீங்க. இப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க கூட இருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து நம்ம வந்து இப்போது நம்ம எஃப்எம்லேருந்து போகணும் அப்படின்னா நம்ம வந்து சுங்கம்லேருந்து பஸ் ஏறலாம். சுங்கம் வழியாக இந்த பஸ்ஸு வந்து வரும். சுங்கம் வந்து ஜிஹெச்லேருந்து அப்படியே வந்து டவுன் ஹால் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து இந்த பஸ்ஸு வந்து போகும். எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன்னா பஸ் நம்பர் நான் சொல்கிறேன், 22. ஓகேங்களா, 22 பஸ் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா ஓகே கெஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 22 அப்படிங்கிற பஸ் நம்பர் வந்து எந்த ஊருக்கு போகும், நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து சுங்கத்திலேயோ இல்லை ஜிஹெச்கிட்டையோ இல்லாட்டி டவுன்ஹால்லையோ பஸ் ஏறினீங்கன்னா சீரநாயக்கன் பாளையம் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. எந்த வழியாக இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில முக்கியமான கோயம்புத்தூரில் சில முக்கியமான பகுதிகள் மேலே தான் இந்த பஸ்ஸே போகும். எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூ மார்க்கெட் போகுங்க ஃபஸ்ட்டு. பூ மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பூ மார்க்கெட் வழியாக ஆர்எஸ்புரம் போவோம். ஆர்எஸ்புரத்தில் அந்த ரவுண்டானாலாம் சுற்றி காமிச்சு அப்படியே நம்மளுக்கு வந்து லாலி ரோடு பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க. லாலி ரோடு தாண்டின உடனே ரெண்டு பக்கமும் அப்படியே வந்து சூப்பராக ஒரு பில்டிங் இருக்கும் பாருங்களேன். அந்த பில்டிங் தான் டிஎன்ஏயோ, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அந்த வழியாகவே அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ரெண்டு தென்னந்தோப்பு இருக்கும் பாருங்களேன். அக்ரி யூனிவர்சிட்டி தாண்டினோடனே ரெண்டு தென்னந்தோப்பு இருக்கும். அந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டு மேலே அப்படியே அந்த பஸ்ஸு போகும். அங்கேருந்து போகக்கூடியது தான் சீரநாயக்கன் பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஊர். இங்கே என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என் கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பஸ் ஏறி அப்படியே போயிட்டுருக்கோம் ஓகேவா. டிஎன்ஏவை தாண்டி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை தாண்டி அந்த தென்னந்தோப்பு சொன்னேன் இல்லையா, அந்த வழியாக 22 பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு பாட்டு வருது, கேட்டு வாங்க.

நேயர்களே, நாளை இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. நேரம் 10 மணி, பண்டிகை நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களை எல்லார்த்தையும் 22 பஸ்ஸில் ஏற்றி இப்போ வந்து நான் கூட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன். எங்கே அப்படின்னா, அக்ரி யூனிவர்சிட்டி தாண்டி ஒரு தென்னந்தோப்புக்கு வழியாக அப்படியே வந்து நம்ம சீகநாயக்கன் பாளையம் போயிட்டுருக்கோம். போயிட்டோமா அப்படின்னு பார்த்தா, அதோ இறங்கிட்டோம், எல்லோரும் வந்து இறங்கிட்டோம். ஓகே, இப்போ முக்கியமாக வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு சீகநாயக்கன் பாளையத்தில். என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குங்க, மாரியம்மன் கோவில். அந்த கோவிலில் வந்துட்டு இப்போ ரொம்ப வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் மறுபடியும் வந்து நடக்குது. அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப பக்திகரமாக வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரமாக நடந்துகிட்ருக்கு. கும்பாபிஷேகத்துக்காக வர்ற மக்கள் வந்து சாமி கும்பிடுறது, அது சாமி கும்பிடுறது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ வந்து ஒரு திருவிழா கும்பாபிஷேகம் அப்படி

போது மக்கள் எல்லாருமே வந்து அங்க இருக்கிற கடைகள்ல வந்து அதிகமா கவனம் செலுத்துவாங்க இல்லையா. வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா இப்ப கடைகள்ல நம்ம நிறைய குழந்தைகளை பார்க்க முடியுது. இந்த செப்பு சாமான் எல்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் அந்த கடைகளை சுத்தி, அந்த பலூன் கடைகளை சுத்தி அங்க இங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. சத்தம் கேக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சாமி கும்பிட வர மக்கள் வந்து சாமி கும்பிடுறது மட்டும் இல்லாம ஈவினிங் வந்து கலை நிகழ்ச்சிகளும் அங்க நடத்திட்டு இருக்காங்க. காலையில மட்டும் இல்லை, ஈவினிங்கும் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த பகுதியில், சீகநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஒரு வார காலமாக கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்திமயமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து திருவிழா அங்கே நடந்துட்டுருக்கு. அப்படியே வந்து சீகநாயக்கன் பாளையத்தில் இன்னும் வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து நாய்களுக்கான, ஒரே நிமிஷம், ஓகே, இங்கே வந்து நாய்களுக்கான கருத்தடை செய்வாங்க இல்லையா, அந்த ஒரு மையமும் இருக்குது. இதை வந்து ஏபிசி சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் அனிமல் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த தொண்டு நிறுவனங்கள் மூலம் தெருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் மீட்பு பணிகள் வந்து இங்கே மேற்கொள்ளப்படுது. சுமார் வந்து 35 லட்சம் செலவில் வந்து எரியூட்டு மின்மயானம், அதாவது உங்களுடைய செல்ல பிராணிகள் வந்து இறந்து போயிட்டா இங்கே வந்து எரியூட்டுறதுக்கான வசதிகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கருத்தடை மையமும் இருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் நம்ம ஊரில் வந்து இருக்குது. சீலநாயக்கன் பாளையத்தில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 22 பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த இதுதான். சீலநாயக்கன் பாளையத்தில் இருக்கிற செல்ல பிராணிகளுக்கான மின்மயானம் மற்றும் அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் நல மையம் வந்து இங்கே இருக்குது. உங்களுடைய செல்ல பிராணிகளுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த அணுகலாம். அதுதான் இந்த ஊரினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இன்னும் நிறைய ஸ்பெஷாலிட்டி இந்த ஊரில் இருக்குது. நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம்.

நேரம் 10:19. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிளம்பி சீரநாயக்கன் பாளையம் இந்த ஊரில் இந்த குட்டி வில்லேஜில் தான் இருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் இந்த வில்லேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாடலுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த செல்ல பிராணிகள் வந்து இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். என்ன அப்படின்னா, விலங்குகள் கருத்தடை மையம் இங்கே இருக்குது. ஹியூமன் அனிமல் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தொண்டு நிறுவனங்கள் மூலம் தெளிநாய்களுக்கு கருத்தடை மற்றும் அது மட்டும் இல்லாமல் மீட்பு பணிகளும் இங்கே வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பல நாய் வளர்ப்பு பொருட்களும் வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த சீரநாயக்கன் பாளையம் ஊரை நம்ம சுற்றி பார்க்கும்போது இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடமா இருக்குது. சீரநாயக்கன் பாளையம் கொஞ்சம் வரலாற்றுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப மாடர்னாகிட்டாங்க இல்லையா. எல்லாருமே வந்து வெவ்வேறு வேலைகள், இப்போ நியூ ஜென்ரேஷன் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய புதுவிதமான வேலைகள், ஐடி ஜாப்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. இப்போ பாட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கும்போதே ஒரு தாத்தா பாட்டி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு தடக்கு தடக்கு தடகுன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு நம்மளும் போய் எட்டி பார்த்தோம். பார்த்தா வந்து நெசவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, வாங்க நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நம்மளும் வந்து சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் ஆகாஷ்வாணியிலேருந்து அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஊரில் எவ்வளோ வருஷமாக நெசவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, முன்னாடி வந்து நெசவு தொழில் வந்து இங்கே ரொம்ப வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கு. இப்போவும் வந்து இந்த தெருக்களில், சீரநாயக்கன் பாளையம் பகுதியில் தெருக்களில் நம்ம எந்த இடத்துல போனாலும் ஏதாவது ஒரு சந்தில வீடு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மறக்காமல் வந்து நெசவு தொழிலை பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மாரியம்மன் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டுருக்கு. மக்கள் எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பக்திகரமாக வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அதே அது மட்டும் இல்லாமல் சாமி கும்பிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து ரசித்து வாங்கிக்கிட்டும் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து அந்த கோவில் பக்கத்தில் வந்து வீடெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நூல்களுக்கெல்லாம் சாயம் போடுவாங்கல்ல, அந்த சாயம் போட்டு வெளியே வந்து காய வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைகள் வந்து அந்த காய வச்சிருக்கிறதோட அந்த நூல்களுக்கு இடையில இடையில புகுந்தெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி காட்சிகள் வந்து அதிகமாக பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா வந்து இப்போ நெசவு தொழில் அங்கங்கே அந்த வில்லேஜில் ஒரு சில இடங்களில் மறக்காமல் இருக்கணும்னு வயசானவங்க, அது மட்டும் இல்லாமல் நெசவு தொழிலை ரொம்ப நேசித்தவங்க இன்னமும் அந்த நெசவு தொழிலை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, கண்டிப்பாக திரும்ப மீட்டு எழுந்து அந்த நெசவு தொழில் தெரிஞ்சவங்க திரும்ப பண்ணுவாங்க அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் இப்போ சொல்லிட்டுருக்காங்க. ஓகே, சீரநாயக்கன் பாளையம் பகுதியில் வந்துட்டு இன்னதான் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம், விலங்குகள் கருத்தடை மையம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நெசவு தொழில் ஃபேமஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், சீரநாயக்கன் பாளையம் பகுதியில் தான் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து இருக்குது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துலையும் வந்து வேலை செய்கிறாங்க. இன்னும் சில மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சீரநாயக்கன் பாளையம் பகுதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா பஸ்ஸில், சீரநாயக்கன் பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததான் நமக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லப்படுற சுகர் கேன் இன்ஸ்டியூட் இருக்குது. இந்த ரெண்டு விஷயமே கோயம்புத்தூரோட பிரைட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் சரி, ஐசிஏஆரும் சரி, அதாவது சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட்டும் சரி, நமக்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்மளுடைய கோயம்புத்தூருக்கு, ஓகேவா. அதனால் இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்கள் வந்து 22 பஸ் ஏறுனீங்கன்னா கண்டிப்பாக

வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் தவறாமல் பார்ப்பீங்க. இதுதான் கோயம்புத்தூரில் நம்ம சீகநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். சீகநாயக்கன் பாளையம் பகுதியிலிருந்து அப்படியே கொஞ்ச தூரம் கால்நடையாக நடந்து போனோம் அப்படின்னா புதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, பிஎன் புதூர் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தூரம்லாம் இல்லை, கிட்டத்தட்ட அதாவது ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். இந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் அடைஞ்சிடலாம், அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கும் வரலாம், இந்த பக்கம் இருந்து அந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கமும் வரலாங்கிற மாதிரி அந்த ரெண்டு ஊரையும் பிரிக்கவே முடியாது. அங்கேயும் வந்து நிறைய கடைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் ஒரு பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில் இருக்குது. இந்த ரெண்டு திருவிழாக்களையும் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை வந்து பார்க்குறதுக்கே கண்கள் பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ப்ரோக்ராமில் நம்ம வந்து சீகநாயக்கன் பாளையம் கோவை பகுதியில் இருக்கிற சீகநாயக்கன் பாளையம் அந்த பகுதியெல்லாம் வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சோம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பகுதிக்கு போனவங்க கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருந்துச்சு, இன்னும் இருக்குது, இன்னும் வந்து கண்டினியூ ஆகுது இந்த விஷயங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே உங்களுக்கு இந்த போவோம் ஊர்களும் நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ஒரு முக்கியமான அழகான போஸ்ட் ஆஃபீஸும் அங்கே இருக்குது, அதாவது ஐசிஆர்க்கு உள்ள இருக்கு. அது எப்படின்னா நடந்து போகும்போதே அப்படியே அருமையா இருக்கும், ரெண்டு பக்கமும் வயல் இருக்கும், அப்படியே நடந்து போய் ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து ஒரு போஸ்ட் பண்ணிட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா 22 பஸ் ஏறி சீரநாயக்கன் பாளையம் போகணும். ஓகே, இன்னைக்கு போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் சீகநாயக்கன் பாளையம், நம்ம ஊரில் இருக்கிற சீகநாயக்கன் பாளையம் பகுதியை தான் நம்ம சுற்றி பார்த்தோம். ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியிலேருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஷி தமிழ். நன்றி நேயர்களே.

0: நேயர்களே, நாளை இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒலிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: நேரம் 10:30.

வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மற்றும் FM 103 ரெயின்போ. நாம் இணைந்திருக்கும் இந்த நேரம் கவிதையும் கானமும் ஒலிக்கும் நேரம் இது.

வளையல்கள் குலுங்கட்டும், வாழ்த்துகள் பெருகட்டும், தாயின் மனம் மகிழட்டும், தங்க குழந்தை பிறக்கட்டும், மலர்கள் மனம் வீசட்டும், மங்கள இசை முழங்கட்டும், தாய் சேய் இருவரும் ஆரோக்கியமாய் வாழட்டும், இனிதாய் கூடும் உறவுகள் நாளை வரப்போகும் குட்டி மழலைக்காக. கவிதையும் கானமும் தரும் முதல் பாடல் வளையல் கிராமிய கொண்டாட்டம் குடும்ப விழா போன்ற உணர்வுகளை கொண்டிருக்கும். அம்மன் அருள் இல்லைன்னா பெண்ணுங்கு தாயாய் ஆவதெங்கே, பிள்ளை செல்வம் இல்லை என்ற பேச்சுக்கள் பொய்யாய் போனதெங்கே. வாலியின் பொன் வரிகளில் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் தேன் குரலில் இளையராஜாவின் இசை கைவண்ணத்தில் இதோ பாடல்.

வளையல் ஓசையில் வசந்தம் பிறக்கிறது. தாயின் கருவில் புது உலகம் மலர்கிறது. கையில் வளையல், மனதில் மகிழ்ச்சி, கருவில் குழந்தை வாழ்வின் இனிய கவிதை. தாய்மையின் பயணம் தாலாட்டின் தொடக்கம். தாயும் சேயும் நலமுடன் வாழட்டும். வானவில்லில் ஊஞ்சல் கட்டி ஆட வைப்போம். வெண்ணிலவ பக்கத்தில் நிக்க வைப்போம். மின்னலத்தான் கால் கொலுசா போட்டு வைப்போம். மேகத்துல மெத்த செஞ்சு தூங்க வைப்போம். என்னே அழகான கற்பனை. அண்ணாமலையின் வைர வரிகள் கண்ணனின் இசையமைப்பில் முகேஷ் அனிதா பாடும் பாடல் கவிதையும் கானமும் தரும் அடுத்த பாடல்.

இது வெறும் வளையல் ஓசை அல்ல, ஒரு தாயின் கனவு ஓசை, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி ஓசை, வரப்போகும் மழலையின் வருகையை சொல்லும் இனிய ஓசை. கருவில் வளரும் குழந்தையே, உன் வருகைக்காக எத்தனை இதயங்கள் காத்திருக்கின்றன தெரியுமா? உயிரை வாழ்த்தும் வளைகாப்பு புளிப்பை தேடி நாவிலே ஏக்கமே, இனிமை சுவக்க மனதை இழப்பாள், தாளாட்டும் கனவுகள் வளர்ப்பாள், பூவை மேலும் பூத்தாளே தாயாய் மாற போராளே. குட்டி ரேவதி வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் உருவான இந்த உணர்வு பூர்வமான பாடல் ஜொனிட்டா காந்தி, சரண்யா ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரீஷா பகவதுலா பாடிய பாடல். கவிதையும் கானமும் தரும் அடுத்த பாடல்.

இந்த அன்பான தாயும் அவள் கருவில் வளரும் சேயும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்று நூறாண்டு நலமுடன் வாழ வளையல்கள் குலுங்கட்டும், வாழ்த்துகள் பெருகட்டும், மழலை சிரிப்பு மலரட்டும், இல்லமென்றும் மகிழ்ச்சியால் நிறையட்டும். மலர் கொடுத்தேன், கைகுலுங்க வளையலிட்டேன், மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக, மாதங்கள் பதமாக உருவானதோ மகராணி முகமின்று மெருகேறுகிறதோ. இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. கண்ணதாசனின் பாடல் வரிகள் எம் எஸ் விஸ்வநாதனின் இசை சாம்ராஜ்யத்தில். டி எம் சவுந்தரராஜன் பாடும் பாடல் கவிதையும் கானமும் தரும் அடுத்த பாடல்.

வண்ண வண்ண வளையலடி, சின்ன கையில் சினுங்கும்படி மாட்டுங்கடி. தங்க தங்க வளையலடி, தங்க கையில் மினுங்கும்படி போடுங்கடி. விட்டு போன சொந்தம் அது ஒன்னா சேரும், சிங்கக்குட்டி வந்து அட நம்மை இணைப்பான். மணியமுதன் பாடல் வரிகளில் ஜாக்ஸ் பிஜாய் இசையமைப்பில் கேசவ் வினோத் தீபிகா பாடிய பாடல், கவிதையும் கானமும் தரும் நிறைவு பாடல்.

இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மற்றும் FM 103 ரெயின்போ. நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். உங்களோடு நான் முனைவர் திருமூர்த்தி சிவகுமார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நமது விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வுக்கான முடிவுகள் 84 பாடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. வறட்சி பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினரின் பரிந்துரைக்கு பின்னர் அது தொடர்பான முறையான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வளர்ச்சி திட்டங்களுக்கான வேளாண் நிலங்களை கையகப்படுத்துவதில் தமிழக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலாசிலா லால்தா ஜுவாலா ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்திய இணைகள் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தொம்பாரே பல்கேரியாவின் கரட்டன்ஜேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு நெசவாளர் காலனியிலிருந்து பார்த்திபன் பேசுகிறேன்.
1: திருப்பூர் நெசவாளர் காலனியிலிருந்து பார்த்திபன்.
0: ஆமாங்க.
1: பார்த்திபன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் நெசவு தொழிலாளி.
1: ஓகே. வேலை ஆரம்பிச்சாச்சு காலையிலேயே?
0: காலையில 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம் மேடம்.
1: சிறப்புங்க.
0: எஃப்எம் தான் வந்து உறுதுணையா இருக்குது.
1: எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க?
0: நான் ஒரு 30 வருஷமா கேட்டுட்டு
1: இருக்கேன். ஓகே. இப்ப இருக்கிற நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு எதுங்க ரொம்ப பிடிக்கும்?
0: இப்ப இருக்கிற நிகழ்ச்சிகள்ல வந்து நேயர் விருப்பம், அப்புறம் வாட்ஸ்அப்ல போடக்கூடிய பாடல், அப்புறம் இந்த மதிய அளவு ஏற்பாடக்கூடிய அந்த மகளிருக்கு பேசுவாங்களுங்க அந்த நிகழ்ச்சி.
1: இது ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? நீங்க பேசுறது அப்படியே எக்கோ அடிச்சுட்டே இருக்குது.
0: என்ன
1: பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களோட பாட்டு அப்படி நீங்க கேக்கலாம்.
0: பாட்டு வந்து முதல் பாட்டு தர்மபத்தினி படத்துல நான் தேடும் செவந்தி பூவிது.
1: ஓகே.
0: இரண்டாவது உயிரே படத்துல பூங்காற்றிலே உன் சுவாசத்தை. மூன்றாவது பாடல் முதல் மரியாதையில பூங்காற்று திரும்புமா.
1: ஓகே. எல்லாம் ஒரே பூங்காற்றா இருக்கு.
0: சுள்ளும் படத்துல இன்னிசை பாடி வரும் இளம் காற்று தெரியுமில்லை. காதலுக்கு முறையில என்னை தாளாட்ட வருவாளா. பொன்னியின் செல்வன் படத்துல பொன்னி நதி பார்க்கணும்.
1: ஓகே. கட்டாயமா கொடுத்துடலாம். நீங்க கேட்ட பாடல்கள் எல்லாம் அழைத்ததற்கு நன்றி.
0: தேர்ந்தெடுத்த எஃப்எம் வானொலி நிலைய அறிவிப்பாளர் அனைவருக்குமே, நிலைய இயக்குனர் அனைவருக்குமே என்ற மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எஃப் எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்னைக்கு நம்ம கூட இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க.

மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.

0: இன்றைய நேயர் நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் திருப்பூர் நெசவாளர் காலனியிலிருந்து பார்த்திபன் அவருடைய விருப்ப பாடல்களை நாம் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: பூங்காத்து திரும்புமா

இவ்வளவு நேரம் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்னைக்கு திருப்பூர் நெசவாளர் காலனியிலிருந்து பார்த்திபன் நிகழ்ச்சியில பங்கெடுத்தாரு. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்தது அர்ஜே மேஸ்ரீ. இனி கேட்கலாம் ஸ்டம்ப்ட், சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய கலந்துரையாடல்.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி.
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.
3: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
4: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

கேட்ட பாட்டு பலே பாண்டியா படத்துக்காக 1962 வெளியே வந்த இந்த படம் பி ஆர் பந்துலோட டைரக்ஷனில் வந்துச்சு. சிவாஜி கணேசன், இமா ராதா, தேவிகா இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் இந்த படம் வெளியே வந்துச்சு. இப்போ நாம் கேட்ட இந்த பாட்டு டிஎம் சௌந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, கே ஜமுனா ராணி பாடினது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.
2: நேர்களே, நாளை இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒலிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நேரம் பகல் 12 மணி.
1: மேற்பட்ட மருத்துவர்கள் காந்திபுரம் கோவை 7340770734.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: அக்கா, இந்த ஒரு நியூஸ் படிச்சேன். இந்த மேடம் ஒருத்தங்க ஏதோ அவார்டு வாங்கிருக்காங்க. இவங்களோட பேர் பாருங்களேன், ஜெயஸ்ரீ வெங்கடேசன் தான். ஆனா அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிது. VENK தானே வரணும், இவங்க சி போட்டிருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா வச்சிருக்காங்க.
2: அப்பா, ஒரு அரிய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டே நீ.
0: இல்ல, இருந்தாலும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கானே தெரிஞ்சு.
2: அது உனக்கு கண்ணில் படுது? அவங்க வாங்கின அவார்டு என்னன்னு படிச்சியா? அது உன் கண்ணில் படுதா?
0: அத நீங்க தானே எனக்கு சொல்லணும்.
2: புறம்போக்கு. அது இது வெட்லாண்ட் வைஸ் யூஸ் அப்படின்னு என்ன? ஈர நிலத்தை நிலையான முறையில பராமரிக்கிறது, பயன்படுத்துக்கு எடுத்துக்கிறது, அதுதான் வெட்லாண்டு. மார்ஷ்லாண்ட் ரெண்டு இருக்கு. அதே மாதிரி சதுப்பு நிலம், அது சார்ந்த சதுப்பு நிலத்தையும் முறையா பராமரிக்கிறது. இதுக்கான அவார்டு தான் ராம்சர் அவார்டு. இன்டர்நேஷனல் அவார்டு இது.
0: அப்படி
2: அதான் வாங்கியிருக்காங்க. அவங்க
0: என்ன பண்ணிருக்காங்க இவங்க? எதுக்கு இவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க?
2: அதாவது உலகத்துல வந்து 12 பேரை வந்து அவங்க வந்து மார்க் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இந்த

0: ஸ்கோட்லாண்ட் வைஸ் யூஸ்க்காக 12 பேர் இந்த வேலையை இந்த உலகம் ஃபுல்லாக செய்கிறாங்க. இல்லை இந்தியாவில் இவங்களை அவங்க மார்க் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்தியா வாங்குற ஃபர்ஸ்ட் விருது. ஜெயஸ்ரீ அவங்க வந்து ராஜமன்றியை சேர்ந்தவங்க, ஆந்திர பிரதேசம் கோதாவரி நதிக்கரையில தான் வளர்ந்துருக்காங்க. இயற்கையை பார்த்து ரசிச்சு வளர்ந்தவங்க.
1: ஓ, என்ன மாதிரி அவங்களுக்கும் இயற்கையில அவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கு.
0: ஆமா ஆமா, வெட்லாண்ட வேஸ்ட்லாண்ட் படிக்கிறே என்னோட இயற்கை ஆர்வத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். சரி விடு. அவங்க ஆனா PhD வரைக்கும் பண்ணிருக்காங்க அதுல, அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஜெண்டர் அண்ட் பயோடைவர்சிட்டி அப்படிங்கறதுல. கொல்லிமலை கிட்ட இந்த பயோடைவர்சிட்டி பத்தி தான் அவங்க PhD பண்ணிருக்காங்க.
1: பல்லுயிர் பாதுகாப்பு அதைத்தானே சொல்றீங்க?
0: ஆமா அதேதான். 2000 ஆண்டுக்கு முன்னாடி பண்ணி முடிச்சிட்டாங்களா, அப்ப அவங்களுக்கு என்ன உலகத்துல எங்க போனாலும் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, 2000 சென்னை பேஸ்டு கேர் எர்த் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட வந்து RJ ரஞ்சித் டேனியல் அப்படிங்கிற ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவரோட சேர்ந்து அதை வந்து உருவாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு 35 தான். என்ன பண்றாங்க தெரியுமா?
1: என்ன,
0: நீ கேள்விப்பட்டிருப்ப, சென்னையில வந்து அப்படியே குப்ப மலையாட்டம் ஒரு இடம் இருந்தது, பள்ளிக்கரணை மார்ஷ் அப்படிம்பாங்க. அங்க ஒரு லேக் இருந்தது, பறவைகள் எல்லாம் கூடும் இடம். அந்த சதுப்பு நிலம் ஒரு காலத்துல நல்லா ஆக்டிவா இருந்தது, பூமி நிறைஞ்ச தண்ணி இருந்திருக்கு. ஆனா அது என்ன ஆயிடுச்சு, பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாம குப்பைய கொட்டி கொட்டி குப்பை மேடு ஆக்கிட்டாங்க. இப்ப மேடுன்னு சொல்லக்கூடாது, மலைதான். அப்படியே ஓட்டுகிட்டே இருக்காங்களா, அதை சரி பண்ணணும்னு கவர்மெண்ட் கிட்ட அப்பீலுக்கு போறாங்க. அவங்க 32,000 தான் கிராண்ட் அவங்களுக்கு, அதை வச்சு ஃபீல்டு சர்வே பண்ணணும், இங்க இருக்கிற ஒரு அரிய உயிரின வகை இருக்குல்ல அதை டாக்குமெண்ட் பண்ணணும், அப்புறம் வரக்கூடிய அரிய பறவைகள், வாழும் உயிரினங்கள், புல் பூச்சி செடி கொடி எல்லாத்தையுமே அவங்க வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அப்புறம் அந்த நீரோட தன்மையை பத்தி படிக்கணும். எண்ட்லெஸ் பேப்பர் ஒர்க்குங்கிறாங்க, டாக்குமெண்டேஷனுக்கு அவ்வளவு பேப்பர் ஒர்க் பண்ணிருக்காங்க. இவ்வளவும் பண்ணி இந்த மார்ஷ் சதுப்பு நிலம் இருக்கு இல்லையா, இது ஈக்கலாஜிக்கல் வேல்யூ உள்ளதுதான், சுற்றுச்சூழலை பாதுகாப்பிற்காக இது பராமரிக்கப்பட வேண்டிய இடம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும்ல, அதுக்குதான் இத்தனை வேலை பண்ணிருக்காங்க அவங்க. ஆனா சில கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து இவங்களுடைய நியாயமான செயல்பாடு, நியாயமான கேள்விதான் கேக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்றாங்க. 2007 தமிழ்நாடு கவர்மெண்டோட வனத்துறை என்ன பண்றாங்க, பள்ளிக்கரணைய வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டா அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 700 அந்த இடம், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப அப்படின்னா என்னன்னா, அங்க நீ வீடு கட்டக்கூடாது, அந்த இடத்துல வந்து சூழலை கெடுக்கிற மாதிரி எதுவும் கட்டக்கூடாது, அந்த
1: வனப்பகுதியே வனப்பகுதியாவே மெயின்டெய்ன் பண்ணணும்
0: இல்லையா. இந்த மாதிரி ஈர நிலங்களை வந்து நீங்க அழிச்சிங்கன்னா பிற்காலத்துல இந்த வறட்சி, அதுக்கப்புறம் வெள்ளம் இதெல்லாம் வருங்கிறத முன்னாடியே அவங்க வார்ன் பண்ணிருக்காங்க. சென்னையில ஒரு வெள்ளம் வந்தது இல்ல 2015, அதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட் உணர ஆரம்பிச்சாங்களா, ஓ இவங்க சொன்னது கரெக்ட், இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு உணர்ந்து, பள்ளிக்கரணை வெட்லாண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறத சொன்னாங்க. பள்ளிக்கரணை மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிறதெல்லாம். சோ ஜெய்ஷி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களா, ஒரு பெண்களால் உருவான ஒரு ஆராய்ச்சி டீமை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அதுல வந்து இளம் ஆராய்ச்சியாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அவங்கள கூப்பிட்டு இதை சொல்லி தந்து ட்ரெயின் பண்றாங்க. சின்ன பொண்ணுல இருந்து வயசானவங்க வரைக்கும் அதுல இருக்காங்க. இதுக்காகத்தான் அவங்களுக்கு அந்த ராம்சர் அவார்டு வந்து கொடுக்கப்படுது. இயற்கையை நோக்கி போகிறதுக்கு இயற்கை தான் உந்து சக்தியா இருக்கு இல்ல. அவங்க வளர்ந்த சூழல், சின்ன வயசுல பார்த்த இயற்கை இதெல்லாம், ஐயோ நம்ம அப்படி பார்த்தோமே பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு இது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட இல்லாம போயிடுவேன்னு பயப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாற்றம் எப்படி வரும், ஈஸியா கிடைக்கிற வெற்றியில ஒன்றும் மாற்றம் வராது, நாள்பட கிடைக்கக்கூடிய அல்டிமேட் நன்மை அதுதானே நமக்கு. எது இதுல என்ன நன்மை பாரு, நான் இப்படி சொல்றேன், ஏதோ கன்ஃபியூஸ்டா பாக்குறியே, நான் என்ன சொல்றேன் புரியுதா உனக்கு?
1: அது புரியுதுக்கா. அதாவது நம்ம வந்து இப்ப ஒரு இடம் வந்து சதுப்பு நிலமா ஈர நிலமா இருக்குன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து அதை வந்து ஒரு டவுன்ஷிப்பாவோ ஒரு கட்டடங்கள் கட்டி ஒரு சிட்டியாவோ மாத்தும் போது அங்க வந்து சேரக்கூடிய தண்ணி வந்து எங்க போகும், பெரும் மழை வரும்போது அந்த இடம் மறுபடியும் வெள்ளக்காடா மாறிடும். அதனால்தான் இயற்கை எப்படி இருக்கோ அந்த நிலங்களை அந்தந்த தன்மையோட வச்சுக்கணுங்கிறீங்க.
0: அதத்தான் இப்ப சொல்ல வந்தேன், அதாவது அந்த பலன் வந்து நமக்கு எப்ப கிடைக்கும்னு அவங்க கேக்குறாங்க. எப்ப கிடைக்கும், பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட கிடைக்கலாம், ஆனா அது நீடித்து இருக்கணும் இல்லையா. அதோட தலைமையகம் எங்க இருக்கு தெரியுமா உனக்கு?
1: இந்த ராம்சர் இதெல்லாம் அந்த ஜெனீவால தானே,
0: அங்க ஒரு செக்ரட்டேரியட் இருக்கு, அவங்க தான் இந்த அவார்டை தீர்மானிச்சு கொடுக்கறாங்க. ஜெய்ஸ்ரீ அவர்கள் யாருக்கு சமர்ப்பிக்கிறாங்க தெரியுமா, அவங்க அப்பாக்கு. இந்த பெண்ணை படிக்க வச்சு என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்காக பாடுபடுறதே பழப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த அப்பாவை தானே பாராட்டணும். என்ன சொல்றேன் தேவி, நம்ம தெருவையே ஒழுங்கா வச்சுக்க மாட்டோம், நம்ம தெருவுல இருக்கிற அந்த குப்பை கூளத்தை எடுத்துட்டு அதை பாதுகாக்கிற வேலை கூட நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஆனா ஜெய்ஸ்ரீ மாதிரி ஆட்கள் பாரு, ஒரு பெரிய ஊரோட நன்மைக்காக பாடுபடுறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு அந்த அவார்டு கிடைச்சிருக்கு.
1: ஆமா, வந்து இவங்க செஞ்ச பணிய பத்தி நீங்க சொல்லும் போதுதான் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இயற்கைய பாதுகாக்கிறதுக்கு முதல் வழி என்ன தெரியுமா?
0: என்ன சொல்லு பாப்போம்.
1: அதை அழிக்காம இருக்கிறது தான்.
0: சூப்பர்.
1: அது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும். நீர்நிலைகள்

0: கொண்டாதான் இருக்கணும்.
1: குப்பமேடா ஆக்கிடக்கூடாது, அப்புறம் என்ன ஆகும்? படத்துல வந்த மாதிரி கிணத்த காணும் சொல்ல வேண்டியது.
0: ஆமா, ஒன்னா தண்ணியால நிரப்பப்பட்டிருக்கும், இல்லனா தண்ணியே இல்லாம வறட்சியா இருக்கும்.
1: ஆமா கரெக்ட் தான். ரொம்ப அழகா சொன்னப்போ ஒரு ஆராய்ச்சி மாணவி ரேஞ்சுக்கு சொல்றப்பாரு.
0: எல்லாம் உங்க கூட சேர்ந்து சேர்ந்து தான் எனக்கு அறிவு வளர்ந்துச்சு. பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் சொல்லுவாங்கல்ல.
1: அப்படியே ஒரு ஐஸ் பார் எல்லாம் தூக்கி தலை மேல வைக்கிற, இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு.
0: புரிஞ்சா சரி, நீங்க தான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே,
1: அவ்வளவுதானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சு, வா போவோம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்.
0: அப்பாடா, பாராட்டினது பழிச்சிருச்சு. மூடு மாறத்துக்கு முன்னாடி இப்பவே போயிருவோம். அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
0: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம்? இந்த ரெண்டு பாட்டுமே நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி என்ன படம்? புத்திசாலி பைத்தியங்கள் அப்படின்னு ஒரு படம். சுரேஷ் வந்து ஒரு ஹாட் த்ரோபா இருந்தாரு இல்லையா, அவர் பன்னீர் புஷ்பங்களை நடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்த படம். அப்புறம் மஞ்சள் நீலா வந்ததே, ஆமா அதுக்கும் முன்னாடி வந்த படம். புத்திசாலி பைத்தியங்கள் பேரே கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே, போஸ்டர் எல்லாம் பார்த்திருக்கோம், படமும் ஓடிச்சு. சுலக்ஷனா சுரேஷ், பிரசன்னா, பிரசன்னான்னு ஒரு ஆக்டர் இருந்தார்ல, சுப முகூர்த்தம் எல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் நடிச்ச இந்த படம் தான் இது. சில்க் ஸ்மித்தா அந்த படத்துல இருப்பாங்க, டான்ஸ் சீக்வன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இது வந்து 1979 வந்த படம். அப்ப ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன கேட்க போறோம்? இந்த படத்துல இருந்தா பார்க்காதே நீ ஒத்த கண்ணால அப்படின்னு வரும். இது யார் பாடியிருப்பாங்க? மலேசியா வாசுதேவனும் வாணி ஜெயராமும். யார் மியூசிக் இந்த படத்துக்குன்னா சங்கர் கணேஷ். சோ இந்த பாட்டு எப்படி இருக்கும்? இந்த பொன்னாங்கண்ணி பூத்து வந்ததோ இருக்கே நட்சத்திரம்ல, அதையே கொஞ்சம் அப்படியே பட்டி டிங்கரிங் பண்ண மாதிரிதான் இருக்கும். நமக்கு ரெண்டு மூணு பாட்டோட கலவையா இருக்கும், ஆனா அந்த நாஸ்டால்ஜியா இருக்கும் நமக்கு. இப்ப கேட்டது அந்த காலத்துல கேட்டது இல்லையா, அந்த ஃபீல் கொடுக்கும். இப்ப கேட்போமா அந்த பாட்டை? என்ன படம்? புத்திசாலி பைத்தியங்கள்ல இருந்து பார்க்காதே ஒத்த கண்ணால அந்த பாட்டை தான் கேட்க போறோம்.

தஞ்சாவூர் மேளம் வைப்போம் கொஞ்சம் ஒரு ரசாத்தி சிறுமுத்தம் ஒண்ணு இப்போ ஆய் சத்தம் எல்லாம் அப்போ சிறுமுத்தம் ஒண்ணு இப்போ பார்க்காதே நீ ஒத்த கண்ணு.

எஸ், இது ஒரு வெஸ்டர்ன் சாங் இல்லையா, மேற்கத்திய இசை. இது யார் பாடினது? யூரயூ ஹீப் அப்படிங்கிறவங்களோடது. என்ன பேர் இது உரையூ ஹீப்பு? ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், URIAH ஹீப்ஸ் அப்படின்னு இருக்கும், ஆனால் சொல்லும்போது யூரயூ ஹீப் அப்படின்னு சொல்லணும். அது ஒரு ராக் பேண்டோட பேர். அது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அதில் அந்த பேர்னிங்கிறவர் லீட் வோக்கலிஸ்ட், அவர் தான் அந்த ஆ ஹம்மிங் இருக்குல்ல பாட்டை அவர் தான் பாடியிருக்காரு. மிக்குங்கிறவர் லீட் கிட்டாரிஸ்ட், அப்புறம் ரசல் ஒரு ட்ரம்மர், அப்புறம் பில்ங்கிறவர் கீபோர்ட் ஆர்டிஸ்ட். இவங்க என்ன மாதிரி பாட்டு பண்ணாங்கன்னா, அவங்களோடது வந்து ஒரு ஹார்ட் ராக், ப்ரோக்ரஸிவ் ராக், ஹெவி மெட்டல், அதாவது என்னென்ன தமிழில் சொல்லுவோம்ல நம்ம, ஃபோக்கு கொஞ்சம், மெல்லிசை கொஞ்சம், கர்நாட்டிக் கொஞ்சம், வெஸ்டர்ன் கொஞ்சம், அந்த மாதிரி பல கலவையிலே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பேசிக்கலாக அந்த ராக் பேண்ட் அவங்க. அப்புறம் வந்து அந்த வோக்கல் ஹார்மனின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாட்ஸ் பாடுறது அப்படிமோ இல்லையா, அதெல்லாம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊருக்காரங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஆச்சரியம் இல்லை. 1977 லேடி இன் பிளாக் அப்படிங்கிற பாட்டை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து தான் இந்த பாட்டை நம்ம கேட்டோம். ஓகேவா, இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரே ஒரு மெலடி லைன், எது அந்த ஹம்மிங் இல்லையா உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா, அது என்ன லைன்? அந்த லைன் இதுலேருந்து மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு முழு பாட்டு, அதுவும் வித்தியாசமான பாட்டு, அந்த பாட்டோட சாயலே இல்லாத, அதாவது இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கோட சாயலே இல்லாத மாதிரி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை பண்ணியிருப்பார். என்ன ஒரு ஜீனியஸான காம்போசிஷன்ல, நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிக்கும் அந்த பாட்டு. அப்ப அந்த பாட்டோட விடை என்ன? 1979 ரிலீஸ் ஆன கல்யாண ராமன் அந்த படத்துல வந்த காதல் வந்துருச்சு தான். நீங்க காதல் தீபம் ஒன்று போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். சரி, அதுக்கப்புறம் இந்த பாட்டு இதுலயா இருந்ததா? இதே ஹம்மிங் நம்ம கேட்டோமா? ஆமா கேட்டோம். என்ன படத்துல? ஜப்பானில் கல்யாண ராமன் இல்ல, அந்த அப்பப்போய் அம்மம்மோய் அதுலயும் வரும்ல இந்த பாட்டோட ஹம்மிங். படம் வேற நிறைய மாத்தி மாத்தி கொடுத்தீங்க, ஆனா ஆன்சர் ரொம்ப கரெக்டா, எல்லாரும் உடனே உடனே அந்த க்வெஸ்சன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அனுப்பிட்டீங்க. த கிரேட் ஜீனியஸ் லெஜண்ட் ராஜா சார் அவருடைய கல்யாண ராமன் அந்த படத்துல வந்து காதல் வந்துருச்சு, அதை விடை. சரி, நம்ம இதுல யாரெல்லாம் நமக்கு உடனே டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க பாப்போமா விடையை. நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் கொடுக்கல, ஏன்னா டைப் அடிச்சு நமக்கு மெசேஜ் அனுப்புற டைம் இருக்கு இல்லையா, அதுதான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே உடனே உடனே அனுப்பிட்டீங்க. பாபு மாதவன் அவினாசிலேருந்து, முடப்பிலூர்ல இருந்து கீதா, ஆஹா டக்குன்னு மெசேஜ் பண்ணிட்டீங்களே. சரண் மாநகர் ராஜேஷ்.

ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், அப்புறம் வந்து தேவனூர் ஜோதிலட்சுமி, சையத் ரசூல் செல்வபுரம், சுரேஷ்குமார் தென் பொன்முடி, அப்புறம் ராஜாமணி, சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரி, வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் அண்ட் ஃபேமிலி, வடவள்ளி கிரிஜா, செல்வலட்சுமி ராஜவீதியிலேருந்து சரவணன், SIHS காலனியிலேருந்து சாமி செட்டிப்பாளையம்லேருந்து யாரது, வேலூர் ரேவதி குடும்பத்தார், டாடாபேட்லேருந்து விஸ்வநாதன், விஜயகுமார் வரதராஜபுரம், திருப்பூர் ரேவதி மோகனா, மனவை சந்திரசேகர், பிரபு தேவி ஸ்ரீசாய் அவினாசி, பீடம்பள்ளி வாசுதேவன், கோணமலை ஆனந்தன், கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம், ஈரோடு சோரம்பட்டி வலசு பா இளங்கோ குடும்பத்தார், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, பூலவப்பாளையம் ஆனந்த முருகன், ஜப்பானில் கல்யாணராமன் கேட்டிருக்காரு, ஏதோ ஒன்னு கல்யாணராமன் வந்தா போதும், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம் லேந்து, பாலூர் ஏவத்தி தெலுங்கு பாளையம், புனித்தவதி நிதீஷ், அப்புறம் வந்து மேனக்கா விஜயகுமார் அண்ட் ஃபேமிலி மடத்துக்குளம், செந்தில்குமார் ரமணம் முதலிப்புதூர், ஹோப் காலேஜ் பிரணயா குகன், மதுக்கரை பெரியசாமி, உமா கணேஷ் சிறுமுகை, சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர், சுதாகர் ஜீவா கேன்பாளையம், பேச்சிமுத்து நடராஜ் சாந்தி, பொன்னே கவுண்டன்பாளையம், சுமித்ரா பொள்ளாச்சி சேரன் மாநகர், வியன் இளங்கோசாமி செட்டிப்பாளையம், டெய்லர் முருகன் பொள்ளாச்சி, குகன் சிந்து அவங்க குழந்தைதான் இதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான்னு போட்டிருக்காங்க பலே, நா முத்துக்குமார் ராதிகான் ஃபேமிலி, ராஜி ஐயப்பன், ஹரிணி மகாலிங்கம் டெய்லர், திருமுருகன் இந்த ஊர்ல இருந்து, ஷர்மிளா பானு செல்வபுரம், சிறுமுகை சோமு கலைவாணி, அப்துல் கஃபூர் செல்வபுரம், ஜேவியர் பால் ஒரு வழியா அனுப்பிட்டீங்க ஜி என் மில்ஸ்ல இருந்து, கனகரத்னம் கனியாம்பூண்டி, மினி கண்ணன் அண்ட் துஷாரா சரவணம்பட்டியிலிருந்து, சுமதி கவுண்டம்பாளையம், சுமதி பெருமாள் சாமி சாவக்காட்டுப்பாளையம், ஏமா இது வேற சுமதி அது வேற சுமதி, அப்புறம் காவிரிப்பாளையம் கிருஷ்ணவேணி, அப்புறம் அவர் ஓன் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க பாப்போமா, கவிதா, மேஸ்ரீ, தமிழரசி, சர்க்கார் கண்ணாடி புத்தூர், முனுசாமி, அரவிந்த், எல்லாம் சொல்லியிருக்கீங்க கரெக்டா சொன்ன உங்க எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். ஓகே.

0: கீதா, மேஷ்ரி, தமிழரசி, சர்க்கார் கண்ணாடி புத்தூர், முனுசாமி, அரவிந்த் எல்லாம் சொல்லிருக்கீங்க. கரெக்டா சொன்ன உங்க எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். ஓகே, இந்த வார குவிஸ் என்ன? இப்ப வரப்போற பாட்டை கேளுங்க. இன்னைக்கு குவிஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, கேளுங்க பாட்டை.
1: Now as the ladder of life has been strung, you might think a sweep's on the bottom most rung. Though I spends me time in the ashes and smoke, in this old wide world there's no happier bloke. Chim chiminy, chim chiminy, chim chim chiri, a sweep is as lucky can be.
0: கேட்டிங்களா? நல்லா கேட்டிங்களா? ஓகே, இந்த பாட்டு தமிழ்ல ரெண்டு பாட்டை ஞாபகப்படுத்தும். ரெண்டு பாட்டு அதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கு. அப்படியேவா அப்படின்னா, ஆமா அப்படியேதான் இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே ஃபாஸ்டா வரும், ஒன்னு ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஐயோ குழப்பமா இருக்கே. சரி, இப்படி குழு கொடுத்துறேன். ஒன்னு ரொம்ப பழசு, 60s 60களில் வந்தது, இன்னொன்னு 70களில் வந்தது. கண்டுபிடிச்சிடலாம்ல? ஈஸி, ஈஸியோ ஈஸி. க்ளூ வந்து அந்த பாட்டுலயே இருக்கு, அந்த வரியிலயே இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு பாட்டுன்னு சொல்லிருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒன்னாவது நீங்க சொல்லலாம். ரெண்டு பாட்டு யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். அந்த தில்லாலங்கடி எரித்தனமான ரசிகர் நம்மள யார் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பாப்போம். அந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல கண்டுபிடிச்சு பலத்த கைத்தட்டல யார் வாங்கிட்டு போறாங்கன்னு பாப்போம். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணும். நம்பர் வேணுமா? இதோ சொல்றேன், 9 58 58 00 03. என்றோ கேட்டது இன்றும் மினிக்கிறதுல. நெக்ஸ்ட் சாங் என்னன்னா, வேற ஒரு படத்துல இருந்து இப்ப பாட்டு கேட்க போறோம். அந்த படம் என்ன? அவளுக்காகவே நான். அப்படி ஒரு படமா? அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சா என்னன்னு தெரியல, ஆனா அந்த படத்துக்கு இசை யாருன்னு கேட்டா நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இவரா இந்த படத்துக்கா அப்படின்னு. மதுரை சோமசுந்தரம் என்கிற மதுரை சோமு, கிளாசிக்கல் சிங்கர், மருதமலை மாமணியே, அவரா? அவரே தான். அவரும் ஹரிராம் அப்படிங்கிற ஒருவரும் சேர்ந்து இசையமைத்த படம் தான் இது, அவளுக்காகவே நான். அதுல என்ன பாட்டு? எனக்கு ஒரு எண்ணம் அப்படின்னு வர பாட்டு. இந்த பாட்டை யார் பாடியிருப்பா? எஸ்பிபி சார் பாடியிருப்பார். இந்த பாட்டை கேட்கும் போதே நமக்கு தோணும், இதே மாதிரி ஒரு ஹிந்தி பாட்டு இருக்கேன்னு. உங்களால கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. இருக்கு, இதே மாதிரி ஹிந்தி பாட்டு எஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணது இருக்கு. சரி, அதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆயோ இல்ல அதையே கூட நம்ம பண்ணிக்கலாம்னு இவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா எஸ்பிபி சார் பாடுற அவரோட வாய்ஸ், அந்த பிஞ்சு குரல், டோனல் குவாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது இது 70களுடைய நடுவாந்திரமா வந்திருக்கணும். 76 77 இது சிவகுமார் நடிச்ச படம், பிஃபோர் 80s. இது மதுரை சோமு அவர்கள் இசையில வந்த படம், அவளுக்காகவே நான். அந்த படத்துல இருந்து இந்த பாட்டு. என்ன பாட்டு? எனக்கு ஒரு எண்ணம். எழுதுனது யார் தெரியுமா? லிரிக்ஸ் கண்ணதாசன் அவர்கள். ஆமா, இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் கூட அவர் எழுதியிருக்காரு பாருங்க. எஸ்பிபி சார் எப்பவுமே கலக்கலாதானே பாடுவார். பாட்டு கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்ப அந்த பாட்டை கேட்டு ரசிப்போம். கேட்போமா?

சரி, இப்போ உங்க மெசேஜஸ்லாம் படிக்கிற நேரம். போன வாரம் நம்ம புதன்கிழமை ரெக்கார்ட் பண்ணிட்டோமா, வியாழக்கிழமை கடிதம் எல்லாம் வந்தது, அதனால அதோட மெசேஜ் அகாமடேட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு படிச்சிடலாம். போன வியாழக்கிழமை வெல்னஸ் கோச் வேணுநாதன் அவர்கள் பங்கெடுத்த லைவ் ஷோ இருக்கு இல்லையா, அது உடல்நலம் மனநலம் பற்றிய தகவல் குறிப்புகள் அருமை அப்படின்னு ஆறுச்சாமி தடாகம்லேருந்து அனுப்பியிருக்காரு. அப்புறம் கூடவே ஜீவா உஜயனூர் கோவையிலேருந்து, அது எங்க இருக்கு உஜயனூர் சொல்லுங்க பாப்போம், மெசேஜ்ல சொல்லுங்க. ஆரோக்கியமாய் வாழ ஆயிரம் வழிகள் உண்டு, அதில் சில வழிமுறைகளை விளக்கி கூறிய நிகழ்ச்சி அருமை, அதான் ஆர்ஜே மஞ்சு நல்லா பண்ணாங்க அப்படின்னு இவர் போட்டிருக்காரு. யார் இது? விமலா வேணுகோபால் மலைக்கவுண்டன் பாளையம்லேருந்து. அஜய் பானுரேகா செய்த லஞ்ச் டைம் கேம் ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. புதுசு புதுசா நம்மளும் கேம் ஷோக்கு ஐடியா கொடுத்துட்டு தானே இருக்கோம், அதனால எல்லா அர்ஜேஸும் நீங்க பாராட்டுறீங்க, தேங்க்யூ. ராஜி ஐயப்பன் ஜிஎன் மில்ஸ்ல இருந்து என்ன போட்டிருக்காங்க, தொழில் முனைவோர் இந்திரா கோபாலன் அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது, கேம் ஷோவும் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. மனவை சந்திரசேகர் என்ன போட்டிருக்காரு, ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா மாதிரி ஒரு நாள்ல ரெண்டு சுவையில நேயர் விருப்பம் பாடல்களுக்கு நேரம் ஒதுக்கி தரீங்க, அதே ஒரே டிஸ்ட்ரிக்ட், காலையிலும் கோயம்புத்தூர் தரீங்க நைட்டும் கோயம்புத்தூர் தரீங்க, காலையில ஈரோடு தரீங்க நைட் ஈரோடு தரீங்க, ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதான் ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு கொடுத்திருக்காரா, ஓகே ஃபைன். பாயிழங்க சூரம்பட்டி வலசில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, தேசிய கொடி வடிவமைத்த சுரேகா தியாப்ஜி பற்றிய விவரம் அருமை, அர்த்தமுள்ள அரட்டை அர்த்தமுள்ளதாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. ஹரிராம் நீங்க என்ன போட்டிருக்கீங்க, நான் வயலின் பீஸ் பிளே பண்ணதை பத்தி அவர் அதை பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, இந்த டாமன் ஜெரியில வர அந்த வயலின் பீசன், நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, நானே அஞ்சு பாட்டு சொல்லிட்டேன், இந்த அஞ்சு பாட்டுக்கு நடுவுல வந்த வயலின் இத ஒருத்தர் வாசிச்சது, நான் திருப்பியும் சொல்றேன், கணேஷ் ராஜகோபாலன் கிரேட் வயலின் மாஸ்டர் அவர் வாசிச்ச அந்த வயலின் பீஸ் பல பாடல்கள், அதை பார்க்காதே பார்க்காதே உனக்குள் நானே மழை மழை இந்த மாதிரி விதவிதமான பாட்டுல அவர் வாசிச்சிருக்காருன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள், அது என்ன வாசிச்சாலும் அதை எடுத்து போட்டேன் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, உங்களை நான் எதையும் கண்டுபிடிக்க சொல்லல. சங்க புஷ்பங்கள் படத்துல நடித்த நடிகர் கபில் தேவ்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லையில கூட அவரு தான் நடிச்சிருப்பாரு, அதுல இருந்து ஒரு பாட்டை நீங்க என்ரோல போடுங்களேன்னு யாரு, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், நீங்க கேட்டிருக்கீங்களா என்ரோல என்ன பாட்டு போடுவோம், நம்ம போடாத பாட்டு தான் கேட்கவே கேட்கல அப்படிங்கிற பாட்டை தான் போடுவோம்.

நான் அந்த ராத்திரிக்கு சாட்சியில அப்படி இல்லை. அந்த பாட்டை அடிக்கடி கேட்கிறோமே, எதிர்பார்த்தேன் இளங்கிளியே காணலியே, எப்போ போச்சு, இந்த சண்டையில கூட போட்டோமே இல்லையா. ஸோ அதனால அந்த பாட்டு என்ரோவில் வராது. யார் மியூசிக் சொல்லுங்க பாப்போம். கேவி மகாதேவன் மாமா அவர்கள் இசையமைச்ச பாட்டு. குணசிங் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் இருந்ததை இன்றுதான் தெரிந்து கொண்டேன். இரண்டாவது பாடல் தாளம் போட வைத்தது என்றோ கேட்டதுல அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி போட்டிருக்காரு. பிரேம்நாத் என்ன போட்டிருக்காரு, கீதா ரவிச்சந்திரன் பண்ண கவிதையும் கானமும் அருமைன்னு போட்டிருக்காரு. நீரில் ஒரு தாமரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. தேசிய கொடி வடிவமைத்தவர் பற்றிய தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு அவரே போட்டிருக்காரு. சூலூர் ஆறுமுகம் என்ன போட்டிருக்காரு, சைவ நாற்காலியில வேலை வாய்ப்பு அலுவலர் மகேஸ்வரன் அவர்களுடைய அனுபவம் அருமையாக இருந்தது அப்படின்னு பாராட்டியிருக்கார் நிகழ்ச்சியை. முடப்பலூர் கீதா என்ன கொடுத்திருக்கீங்க, ஓண ஆசம்சங்கள் கொடுத்திருக்காங்க. நீங்கள் எல்லாரும் எங்களுடைய நாட்டிலேக்கு ஸ்வாகத்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்னைக்கு வந்து ஒரு தமிழரசி ஏதோ ஒரு ஊர் பண்ணாங்க கேரளால, அதுக்கு அவங்க ஊர்கிட்ட இல்ல, அதனால ஸ்வாகத்தம் கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ கீதா, உங்களுக்கு ஓண ஆசம்சங்கள். ஆனாலும் நம்ம இந்த ப்ரோக்ராம் வரும்போது ஓணம் முடிஞ்சிருக்கும், இருந்தாலும் என்ன விசேஷம் சொல்லி வைப்போம். ஜெகநாதன் புலக்காட்டுப்பாளையம்ல இருந்து என்ன கொடுத்திருக்காரு, ஆரோக்கியமே ஆனந்தம். அந்த நிகழ்ச்சி வந்து டாக்டர் நூருல் பங்கெடுத்தார் இல்லையா, மூட்டுவலி கைவலி பற்றி டாக்டர் அவர்கள் சிறப்பாக பகிர்ந்து கொண்டார். சௌமியா மேடம் நீங்க நல்லா உரையாடினீங்கன்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த் செண்பகராமன் நாடகம் நமது நிலைய படைப்பாக வந்தது ரொம்ப அருமையா இருந்ததுன்னு பிரபாகரன் பாராட்டியிருக்காரு. அலைவரிசை ஒண்ணுல கேட்டிருக்காரு, அதையே வந்து சண்முக ஆனந்தமும் பாராட்டியிருக்காங்க. நான் பலமுறை ஜெய்ஹிந்த் அதை சொல்லி பார்த்தேன், உற்சாகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு வந்து நம்ம சுரையா அத்தியாப்ஜி அந்த கொடி வடிவமைப்பு அதை பத்தி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி குறிப்பை பத்தியெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது, சுதந்திர தினத்துக்கு ஏத்த மாதிரி வந்தது அப்படின்னு போட்டிருக்காரு அவரு. நன்றி. மயக்கும் மாலை மயக்கத்தான் வைக்கிறது, கீராஜநாராயணன் சொல்வது போல சுகமாத்தான் இருக்கு தடையின்றி தொடர்ந்து பாடல்கள் கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு யார் போட்டிருக்கா, பாபு மாதவன். காலை 9 மணி பாடல் வாட்டி வதைத்தாலும் 4 மணி பாடல்கள் அது ஈடுகட்டி விடுகிறது அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது 9 மணி உங்கள் சாய்ஸ சொல்றாரு. அது என்ன பண்ண முடியும், அதாவது 2015 இருந்து லேட்டஸ்ட் அது போட்டுதான் ஆகணும் இளைஞர்களுக்காக இல்லையா. நம்மள பலருக்கு வேணா பிடிக்காது, பட் இளைஞர்களுக்கு பிடிக்குமே, போட்டுதானே ஆகணும். சித்திரச்சவானம்ல வந்த பெயிண்டரோட இன்டர்வியூ பவதாரிணி நல்லா இருந்ததுன்னு புனிதவதி நிதீஷ் போட்டிருக்காங்க. உங்க ப்ரோக்ராம் கலக்கல் அப்படின்னு நம்ம வசந்த இல்லம் அத்தமிழ் அரட்டை என்றோ கேட்டது எழுத்தி சொல்லியிருக்காங்க. போத்தனூர் என் பாலசுப்ரமணியன், போன வாரம் உங்க லெட்டர் கிடைச்சது ஆனா இன்னைக்கு சேர்க்க முடியல. என்ன கொடுத்திருந்தீங்க, சாய்வு நாற்காலி நிகழ்ச்சியில கேப்டன் ராமசுப்ரமணியம் ஜெட்டு வேகத்துல அவர் உங்களுக்கு பதில் தந்தாரு, நல்லா இருந்தது, நிறைய தகவல் சொன்னாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க வந்து பாட்டு ரெக்வஸ்ட் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வீக்கெண்டு போடப்படும் சரியா. இப்ப கீழ்கொந்தா போஜன்கிறவர் என்ன அனுப்பியிருக்காரு, 15 August 15 டாக்டர் ஜி பக்தவச்சலம் அவரோட இன்டர்வியூவை வந்து நான் கேட்டேங்க. 84 வயசானாலும் 800 செவிலியர்கள் 150 மருத்துவரின் பெயரை ஞாபகமா வச்சு நான் பேர் வச்சுதான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க சிரிக்க பேசினாரு. கேட்க ரொம்ப நல்லா இருந்தது, கேட்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அறிவிப்பாளர் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உடனே பதில் கூறியது சுவை. நான் அறிவிப்பாளர் இல்லை, நிகழ்ச்சி தலைவர். இந்த மயக்கும் மாலை அப்புறம் வந்து காலையில 9 மணி அதாவது வீக்கெண்ட் இல்லையா, இதெல்லாம் ஒரு 6-7 பேர் ரெகுலரா பாராட்டுறீங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி. கோணமலை ஆனந்தன், பிரபுதேவி, ஸ்ரீ சாய், பாபு மாதவன், பிரேம்நாத், குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, அவங்க எல்லாருக்கும் நன்றி. சவுக்கார் அம்மாவின் நினைவை போற்றும் நட்சத்திர மயிலிறகு வந்தது பாத்தீங்களா, ஆர்ஜே பௌசியா சகோதரி பண்ணாங்களே ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது யாரு பேரே நீங்க போடல போங்க. மஞ்சு பௌசியா அவங்க ரெண்டு பேரும் டீ கடை பண்ணாங்க பாருங்களேன். பள்ளி பருவத்தில் கான பதில் இதுன்னு போட்டிருக்காரு யாரு, சாய் மனோகர். பள்ளி பருவத்தில் நான் கணித பாடத்தில் தவிர மத்த பாடத்திலெல்லாம் முதல் மதிப்பெண், யூ கேன் அண்ட் யூ வின் என்று உற்சாகப்படுத்திய வார்த்தைகள் தோழி ஒருத்தங்க சொன்னதுனால என் பள்ளி இறுதி படிப்பில் கணிதத்தில் 100க்கு 100 வாங்கினேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த டாபிக் ஏத்த மாதிரி அவரு நமக்கு பகிர்ந்திருக்காரு பேஸ்புக்ல. சுதாகர் ஆதித்தன் சேரன் மாநகர்ல இருந்து அவர் என்ன போட்டிருக்காரு, சாய்வு நற்கல் நிகழ்ச்சியில உங்களோட தேன் குரலை கேட்டேன், ஓஹோ டீ கடையில் முகம் தெரியாத தேவதைகள் கலந்து கொண்டு கலக்கு கலக்கு என்று கலக்கினார்கள். ஹலோ
தேவதைகள் மட்டும்தானா? சில சில பல தேவர்களும் வந்தார்களே, அவர்களை வந்து நீங்க குறிப்பிட்டீன்னு சொல்லவில்லை. ஓகே, எனிவே டீ கடைக்கு நீங்களும் ஒரு நாள் வாருங்கள். யாரு? அக்காவையும் தங்கையும். தேவி கிட்ட நான் சொல்றேன். சரி பாப்போம். ஓகே, அப்புறம் ஒரு பைசா மிட்டாய் நானும் வாங்கியிருக்கேங்க சுதந்திர தினத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது ஆரஞ்சு மிட்டாயோட அது இன்னும் சூப்பர் இல்ல.

0: விஜயகுமார் வரதராஜபுரம்லேருந்து என்ன போட்டிருக்காரு, போம் ஊர்வலம், அது சூப்பராக இருந்ததுன்னு. ஓகே, குகன் சிந்து அவங்க எல்லாருமே அதை பாராட்டியிருக்காங்க. நம்ம தேசிய கொடி உருவான வரலாற்றை அழகாக சித்தரித்திருந்தீர்கள், அதை நான் அறியாதிருந்தேன். சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா கண்ணு சார் பாரிஸ் பிரான்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காரு. என்ன கௌரவப்படுத்த பாடல் போட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். தேங்க்யூ சார். நீங்க 12 வயசுல தான் இந்த பாட்டை கேட்டேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு 70 வயசுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ரொம்ப லேட்டா கேட்டிருக்கீங்க. நானே 8 வயசுல கேட்டேன். ஓகே, ஆனா ரொம்ப நல்ல பாட்டு. அந்த படத்துல வந்து இந்த பாட்டே இல்ல, அது உங்களுக்கு தெரியும்ல, இந்த பாட்டு இடம்பெறலன்னு. அந்தோனி ராஜ் சென்னையில இருந்து, அவர் என்ன போட்டிருக்காரு, ரெயின்போ வைப்ஸ்ல வந்து சாங்ஸ் நல்லா இருந்ததுங்க, பாடல்கள் அருமையா இருந்தது. சவுகார் ஸ்பெஷல் மயிலிறகு வந்து ரொம்ப அருமை. இதுல வந்து ஆர்ஜே பௌசியாக்கு இன்னொரு பாராட்டு நான் கொடுத்தாகணும். அன்னைக்கு ஒரிஜினலா என்ன, நம்ம காலையில இருந்து ஹைலைட் பண்ணிருந்தோம் இல்லையா, மியூசிக் டைரக்டர் சுதர்சனம், பழம்பெரும் இசையமைப்பாளர் சுதர்சனம் அவர்கள் இன்றைய நட்சத்திரம், மயிலிறகின் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கடைசியில இன்னைக்கு என்னாச்சு, சவுகார் அம்மா வந்து காலமாயிட்டாங்க இல்லையா, அதனால உடனே மாத்திர மாதிரி ஆச்சு. அதே மாதிரிதான் அதுக்கு முந்தின வாரமும் ஆச்சு. ஆமா, நிகழ்ச்சியை அவங்க ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. அன்புராணி சென்னையிலேருந்து, அவங்களும் அந்த மயிலிறக பாராட்டி அப்பப்ப நிகழ்ச்சியை பாராட்டி அனுப்புறீங்க. தேங்க்யூ. குணசேகரன் பணப்பள்ளி, அர்த்தமுள்ள அரட்டை அருமை, தேசிய கொடி சுதந்திர தின விழா தகவல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதுதான் சர்க்குலேட் ஆயிட்டே இருந்தது. சங்கு புஷ்பங்கள் பாடல்கள் மிக மிக அருமை, வெரி ரேர் சாங்ஸ், குடோஸ் டு தி டீம் அப்படின்னு யார் போட்டிருக்காரு, மகாதேவன் வள்ளலூர்ல இருந்து. ஹலோ சார், இது வந்து டீம் எல்லாம் இல்ல, நான் ஒரே ஆளுதான் அதை யோசிச்சு எடுத்து உங்களுக்கு போடுறது. எனிவே தேங்க்யூ. சிறுமுகை தங்கவேல், அப்புறம் வந்து கண்ணப்பன் பழனிசாமி, இவங்க ரெண்டு பேரும் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா, 22 வந்த கீதா ரவிச்சந்திரன் பண்ண கவிதை கானமும் பாராட்டி இருக்காரு. அவங்க எல்லாம் 70s சாங்ஸா போட்டாங்க இல்லையா, அந்த காலத்தில் ரேடியோ முன்னாடி உட்கார்ந்து கேட்ட ஞாபகம் கண்முன்னே வந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. மேடம் கிரேட் டு ஹியர் அபவுட் 1000-year-old டெம்பிள் அப்படின்னு அனந்த கிருஷ்ணன் சார் போட்டிருக்காரு. ராஜேந்திர சோழன் ரெனோவேட் பண்ணதுன்னு நீங்க சொல்லிருந்தீங்க, நிறைய நீங்க உங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ஒரு கிறிஸ்பா அதை பிரசன்ட் பண்றதுல ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி லிசனர்ஸ் நேயர்களுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த டீடைல் எல்லாம் உங்க மனசுல வச்சுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ அனந்த கிருஷ்ணன் சார். அடுத்தது வந்து ராஜா கண்ணு சார் பிரான்ஸ்ல இருந்து என்ன போட்டிருக்காரு, இந்த திருக்கோவில் பற்றிய உங்களின் 10 விளக்க உரை அருமை, ஆன்மீக செறிவோடும் இருந்தது, குறிப்பாக நெய்குளர் தரிசனம் அப்படின்னு ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காரு. பிரேம்நாத் பிரியநாயக்கம் பழையம், கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், பிரபுதேவி ஸ்ரீசாய், இவங்க எல்லாருமே இந்த பாராட்டி இந்த தல வரலாறு இன்னும் கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச். தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையாங்கிறது தான் தெரியும், ஆனா நடுவுல சக்கரத்தை வைத்து வடிவமைத்தவர் சுரையா தியாப்ஜி என்பது உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக அறிந்து கொண்டேன் அப்படின்னு கனகரத்னம் கன்னியாம்புண்ணிலிருந்து அனுப்பியிருக்காங்க. பிரகதி அவர் சொன்ன கதை அருமை அப்படின்னு பகித்ததில் பிடித்ததை வந்து எல்லாரும் பாராட்டியிருந்தீங்க. விஜயகுமார் வரதராஜபுரம், சண்முகானந்தம், கீதா முடப்புலூர்லேருந்து, அப்புறம் சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி, இவங்க எல்லாருமே அழகிரிசாமி எழுதிய குமாரபுரம் ஸ்டேஷனான கதை வந்து நன்றாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் ஏதாவது உங்களுடைய மெசேஜஸ் படிக்கலன்னா கண்டிப்பா அடுத்த வாரம் அது கண்டினியூ ஆகும். ஓகே, 12:40 ஆப்போகுது, நம்ம மெசேஜஸ் எல்லாம் வருமா, வரும், 12:50 மேல வரும், அதுக்கு நீங்க காத்திருக்கணும். நியூஸ் கேப்போமா இப்ப.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.

நேயர்களே, இன்று மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் சீர்மிகு நகரங்கள் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ச்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்று மாலை 5:00 சித்திரை செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் வழிகாட்டுகிறார் பயிற்சி மைய இயக்குநர் சுகன்யா அவர்கள். இன்று 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் 100 வகை பலா 100 விதமான சுவை கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை பகுதியை சார்ந்த பலா சாகுபடி முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குநர் ஏ பி ஹரிதாஸ் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் செல்வதற்கு முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி, டிஜிட்டல், தொழில் மற்றும் வர்த்தக துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியேவுடன் விவாதிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டாஷ்கண்டில் உள்ள அரசு பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையத்திற்கும் லால் பகதூர் சாஸ்திரி நினைவகத்திற்கும் தாம் செல்ல உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் அவசியத்தை இந்தியா இந்த மாநாட்டில் வலியுறுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். சிகாகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அம்ரிஸ்டரில் விவசாயிகளிடம் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிற நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். பஞ்சாபின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பட்டியலிட்டார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே 3வது வந்தே பாரத் விரைவு ரயில் விரைவில் இயக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ரயில் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை இந்த ஒப்பந்தம் மேலும் வலுப்படுத்தும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. சிஎன்ஜி விலை 1 கிலோவிற்கு 3.89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இந்திரபிரஸ்தா நிறுவனம் கூறியுள்ளது. இதன்படி தில்லியில் சிஎன்ஜி விலை கிலோ 1க்கு 88.92 ரூபாய் உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: டெலிமெடிசன் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல அந்த உயர் சிறப்பு மருத்துவ சேவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கணும், அனைத்து தாலுக் ஹாஸ்பிட்டலும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பண்ணிருக்கிறோம். அப்புறம் ஃபாரின்ல படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எல்லாம், அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் இது வரைக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் நம்ம அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நம்ம கொடுத்துட்டு இங்க ஒரு 30 ஃபாரின்ல இருந்து படிச்சவங்க எல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, பயிற்சி மருத்துவராக இங்க பணிபுரியறாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு, அதாவது முதுநிலை போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க அவங்க 3 மந்த்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதனால

0: கூடுதல் மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம ஒரு கேத்லாப் கொடுத்துருக்கோம். ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்கு காப்பாற்றக்கூடிய அளவுல நம்ம ஒரு கேத்லாப் வசதியும் நம்ம அறிமுகப்படுத்துறோம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்க கியூ எல்லாம் இருந்தா அவாய்ட் பண்றதுக்கு நலம் அந்த ஏங்கிற சாட்பாட் சொல்லியிருக்கோம். கியூல நின்று இருக்க தேவையில்லை, அவங்க வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். அப்புறம் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வர போறோம். நீண்ட நேரம் அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்பட பலர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பிரபல ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரம் விளையாட்டிற்காக செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான உடல்நலம் வளமான நாட்டை உருவாக்க அடித்தளமாக இருக்கும் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் மற்றும் வர்த்தகர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த சமூக விரோத கும்பல்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் இளையோர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா கண்டு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இளையோருக்கு உரிய வாய்ப்புகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். இதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பேமா கண்டு கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. 8 மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2000 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 11 பேர் கொண்ட இந்திய குழுவினர் நேபாளம் சென்றுள்ளனர். மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சுரங்க வல்லுநர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் கூறியுள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலி பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்கா ஏற்கனவே அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அந்நாட்டுடன் பேச்சு நடத்துவதில் எவ்வித பிரச்சினையும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவின் நடவடிக்கையை பொறுத்தே ஈரானின் செயல்பாடுகள் இருக்கும் என்றும் திரு மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவ்விரு மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அஞ்சலி ஜக்கார் மற்றும் தபிதா வெள்ளிப்பதக்கத்தையும் கைரோம் ரெஜியா தேவி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் தினேஷ்குமார் மற்றும் சுஷில் யும்னம் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் பிரிவில் அன்சுமன் துமலும் மகளிர் பிரிவில் விஸ்வவாசினியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். லிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜியும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இப்பதக்கங்களை வென்றனர். பொன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலை

தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: கலியுக கண்ணன் மயிலிறகுல திரை விமர்சனம் வந்தது இல்லையா, அதையும் அப்பா ரொம்ப அருமையா இருந்தது. நடிப்பு வந்து பலம், பாடல் அருமை அப்படின்னு நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க. பிரபாகர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, 7:30 மணிக்கு PC-ல அத பிரைமரி சேனல்ல 300 மீட்டர்ல வந்த பாடல்கள் எல்லாம் அவ்வளவு அருமையா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. மைண்ட் ப்ளோயிங் டாபிக் டிஸ்கஷன் உங்களோட அர்த்தமுள்ள அரட்டையில நல்லா இருந்தது. அப்புறம் ஆர்த்தோ டாக்டர் நூருலோட இன்டர்வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ராஜி ஐயப்பன் போட்டிருக்காங்க. அப்புறம் நிகழ்ச்சி அப்பப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட பேர் மெசேஜ் போடுறீங்க. அதுல வந்து கும்பகோணம் மனோகரன், ராஜேஷ் சேரன் மாநகர் இவங்க எல்லாமும் அனுப்பிட்டே இருக்கீங்க, நன்றி. போன வாரம் விஆர் தி ரோபோ போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து எத்தனை பேர் பாராட்டியிருக்கீங்க, நோட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். டாடா பேட்லேருந்து விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சென்ட்ரல் தியேட்டர்ல அதை ரெகுலரா நாம பார்க்க முடியும், அதுல இங்கிலீஷ் படங்கள் தான் போடுவாங்க, நாங்க 5 நிமிஷம் முன்னாடியே தியேட்டருக்கு போயிடுவோம் ஏன்னா இந்த இசையை கேட்கறதுக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. நீங்க போட்ட இந்த மியூசிக் இருக்குல்ல, அது வந்து டேப் ரெக்கார்டர் கடைசியில கேப் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வரும் அப்படின்னு சுதாகர் ஜீவா அவர் போட்டிருக்காரு. மேற்கத்திய இசைப்பாடல் பற்றி நீங்கள் கூறிய தகவல் சிறப்பாகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு சர்க்கார் கண்ணாடி புத்தூர்ல இருந்து முனுசாமி போட்டிருக்காரு. நீங்க போட்ட இசை எங்க ஊர்ல சினிமா தேட்டர்ல கூட போடுவாங்கன்னு சொன்னது யாருன்னா, வில்லியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் குடும்பத்தார். அவினாசி திரையரங்கில் ஸ்கிரீன் ஏறும் போது இந்த இசையை போடுவாங்க, ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய் போட்டிருக்காரு. 9:00 நீங்க ஸ்பீட் சாங்ஸ் மெலடி சாங்ஸ் இந்த கேசட் இருக்கும் பாருங்க, சைடு ஏ சைட் பி அப்படி அந்த மாதிரி பிரிச்சு அழகா போட்டீங்க, சூப்பரா இருந்ததுன்னு போட்டிருக்காரு. இது போன்ற தகவல்கள் நன்றாக இருக்கின்றன. பரிச்சயமான மற்றும் பிரபலமான இந்த மாதிரியான பாடலின் பின்னணி விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாம இருந்தது, உங்களால் இதை அறிய முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாபு மாதவன் அபிநாசிலன்னு போட்டிருக்காரு. அப்புறம் ஒரு முறை சுஜாதா வந்து அவர்கள் அந்த ஒரு வார இதழ் தயாரிப்பின் போது இந்த லூர் மியூசியம் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, பிரான்ஸ்ல இருக்கிற மியூசியம், அதை பத்தி அவர் எழுதியிருந்தாரு. அது ஒரு மறக்க முடியாத ஆர்டிக்கலா போனதுக்கு காரணம் வந்து ஒரு வாசகரை அவர் அங்க மீட் பண்ணியிருந்தார், அது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு அதை வந்து அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கார். சோ அந்த விஆர் த ரோபோ வந்து உங்க நிறைய பேருடைய பழைய மெமரிய அது வந்து தூண்டி விட்டுருக்கு, நல்லா நாஸ்டால்ஜியாக்கு போயிட்டோம். ரைட், இவங்க என்ன கேட்டிருக்காங்க, உங்களோட பேச ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தாங்க மேடம், 1 மணி நேரமாவது வெயிங்க, போனி நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் பண்ணிரலாமே, உங்களுக்கு என்ன டைம்னு கூட நான் கேட்டிருக்கேன், பண்ணலாம் கூடிய விரைவில். லோகநாதன் சார் உடுமல்பேட்ல இருந்து அவரும் பாராட்டி இருக்காரு. கேப்டன் ராமசுப்ரமணியம் அவரோட நிகழ்ச்சியை நான் கேட்டேன், அவருடைய MIT ஜூனியர் அவர் அப்படின்னு போட்டிருக்காரு. நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி, திருமியச்சூர் லலிதாம்பிகை நிகழ்ச்சியும் அவர் அர்த்தமுள்ளாரட்டை, இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளையும் அவர் பாராட்டி இருக்காரு. தேங்க்யூ சோ மச் சார். டி கணேஷ் ஹோப் காலேஜ்ல இருந்து ஏகப்பட்ட லெட்டர் அனுப்பியிருக்கீங்க, நீங்க போன வாரம் உங்க கடிதம் பிடிக்க முடியல, ஒரு 6 லெட்டர் நீங்க அனுப்பியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கார்டு, ஒவ்வொரு கார்டுலயும் ஒரு குட்டியா ஒரு இலஸ்ட்ரேஷன் வரைஞ்சிருக்கீங்க. இப்ப வசந்த இல்லம்னா ஒரு வீடு வரைஞ்சிருக்கீங்க, நல்ல மெனக்கெட்டு அவர் போடுறாரு. எவர்கிரீன் சாங் கலெக்ஷன் ஃப்ரம் ரெயின்போ 103 ரேடியோ கிங் அப்படின்னு போட்டிருக்காரு. தினமும் பூச்செண்டை நுகர்வதில் பெருமை அப்படின்னு அந்த பாட்டிலேயே கவிதை மாதிரி எழுதியிருக்காரு. அர்த்தமுள்ளாரட்டை உரையாடல் வந்து உள்ள மகிழச் செய்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் புதுமை பித்தனின் செல்லமா கதை அருமை, தேங்க்யூ சோ மச் டி கணேஷ் அவர்களே. அப்புறம் எம் தங்கராஜ் அவர் என்ன போட்டிருக்காரு, இன்லேண்ட் லெட்டர்ல ஒண்ணு போட்டிருக்காரு, நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. மலையாளத்துல ஒரு லெட்டர் வந்திருக்கு, அரி இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டோம், தேவி போஸ் 3 மணியில லைவ்ல வந்து வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, அதனால உங்களுக்கு பாடலாம் எழுதி அனுப்பியிருக்கேன், லைனே கெட்டில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டும் கிட்டும், நாங்களே உங்களுக்கு பாட்டு போடுறோம், உங்களுக்கு கால் பண்றோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப இந்த குயிஸ்

0: ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இப்போ வரப்போற டியூனை கேளுங்க.
1: Now as the ladder of life has been strung, you might think a sweep's on the bottom most rung. Though I spends me time in the ashes and smoke, in this old wide world there's no happier bloke. Chim chimini, chim chimini, chim chim chimini, a sweep is as lucky can be.
0: கேட்டிங்களா, இந்த பாட்டு தமிழில் ரெண்டு பாட்டை ஞாபகப்படுத்தும். ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக வரும். ஒன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், ஒன்று ரொம்ப பழசு 60s, இன்னொன்று 70s வந்தது. ஈஸி க்ளூ வந்து அந்த பாட்டிலேயே இருக்கு, அந்த வரியிலேயே இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு பாட்டுன்னு சொல்லியிருக்கேன்னா அட்லீஸ்ட் ஒன்னாவது நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணும். நம்பர் வேணுமா, இதுவா சொல்கிறேன், 9 58 58 00 103. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல், இப்ப வரப்போற இந்த பாட்டை கேளுங்க. சும்மா கொஞ்சம் ஒரு லைன் கேளுங்களேன்.

இதை யார் பாடியிருப்பாங்க? கொஞ்சம் வயசானவர் பண்ண மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கே. ஆமா, இது பாடினவர் சிங்கீதம் சீனிவாசராவ். எல்லாருக்கும் தெரியும் எத்தனை படங்களை டைரக்ட் பண்ணவர். மைக்கேல் மதன காமராஜன், அது ஒண்ணு போதுமே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? அவர் இப்ப கூட டைரக்ட் பண்ணிருக்காரு சிங்கீதம்னு. 94 வயசுல டைரக்ட் பண்ணிருக்காரு. அவரை வந்து கோவிட் ஆரம்பமான சமயம் பேஸ்புக்ல அவரை நான் ஃபாலோ பண்ணும் போது அதுல பாக்குறேன். அவர் சொல்றாரு இந்த பாட்டு, இப்ப கேட்டீங்களா, குசலமா குசலமா நவ வசந்த மதுரிமா. இதுதான் பாட்டோட பல்லவி. மாயா பஜார்ல இந்த பாட்டு வந்திருக்க வேண்டியது. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாட்டுக்கு டியூன் பண்றாரு யாரு, சல்லூரி ராஜேஸ்வரராவ், எஸ் ராஜேஸ்வரராவ் சொல்லணும் இல்லையா. அவர் என்ன, எனக்கு போதும், நான் இந்த படத்துல விலகிக்கிறேன்னு போயிடுறாரு. அது பைலிங்குவல் படம், தெலுங்கு அண்ட் தமிழ்ல தயாராயிட்டு இருக்கு. அப்புறம் கண்டசாலா உள்ள வராரு. அவர் 12 பாடல்கள் மொத்தம் அந்த படத்துல, 15-16 பாட்டோ. இது தெலுங்கு லிரிக்ஸ் கொடுத்தவர் யாரு, பிங்களி நாகேஸ்வரராவ். இப்ப வந்து ஒரு டியூன் போடுறாராம் எஸ் ராஜேஸ்வரராவ். அவருக்கு சிங்கீதம் சார் இருக்காரு இல்லையா, அவர் அவருக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்காரு அந்த டியூன் காம்போசிஷனுக்கு. இந்த டியூன் பண்ணிட்டு போயிடுறாரு அவர் யாரு, எஸ் ராஜேஸ்வரராவ். அந்த டியூன் ஒரு மனசுக்குள்ளேயே இருந்துதான். கோவிட் அப்ப எல்லாரும் கொஞ்சம் வெட்டியா இருந்தோம் இல்லையா, அப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பாட்டை வந்து சரி ஒருத்தர் கூப்பிட்டு எழுத வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில கண்டின்னு ஒருத்தர் இருக்காரு தெலுங்கு லிரிசிஸ்ட், அவரை கூப்பிடுறாரு. அந்த மாதிரி இளையராஜா சாருக்கு எல்லாம் கூட தெலுங்கு டியூன்ஸ் எல்லாம் கூட எழுதிருக்காரு. நான் அவரை பத்தி பேசியிருக்கேன். சிங்கீதம் சார் என்ன பண்றாரு, வெண்ணில கண்டியை கூப்பிட்டு அவர் நீங்க இதுக்கு பாட்டு எழுதணும், இதுதான் டியூனுங்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது பல்லவி, சரணம் வேணுமே, சரணத்துக்கு இவர் டியூன் சொல்றாரு. ஒருத்தர் கூப்பிட்டு அதை கீபோர்டில் மியூசிக் போட வச்சு இவரை கவிதை எழுதி சொல்லிட்டு இவர் பாடுறாரு. அதுக்கு ஒரு டூயட் பாட, ஒரு சின்ன பொண்ணு ஒரு ரொம்ப அருமையா பாடுறா. அந்த பொண்ணு அங்கிருந்து ஆந்திராலின்னு பாடுறா. இவங்க ரெண்டு பேரும் சென்னையில இதை பண்றாங்க. நான் வந்து அவரு வெண்ணில கண்டி சார் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நேனே ராசானோ அப்படிங்கிறாரு. நான் தான் எழுதினேன். கண்ணே கண்ணேங்கிறாரு. அதாவது சென்னையில தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. அந்த டியூன் வந்து மனசுலயே இருந்தது, இவ்வளவு வருஷமா இருந்தது, அது நிறைவேறாம இருந்தது. இப்ப அதுக்கான வரிகளை போட்டு நான் அரங்கேற்றிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவர் சிங்கீதம் சார் அந்த இதுல FB போஸ்ட்ல சொல்லியிருப்பாரு. சார் தான் இந்த பாட்டு பாருங்களேன். 89 வயசுல ஒரு தீராத ஆசை கலை மேல, பாட்டு மேல, அந்த படங்கள் மேல எவ்வளவு ஆசை பாருங்களேன். அந்த ஃபயர் இருந்துட்டே இருந்திருக்கு மனசுலயே, இருந்திருக்கு அந்த டியூன் அவ்வளோ வருஷத்துது. மாயாபஜார் எப்ப வந்தது கடைசியில பாருங்களேன், அந்த பாட்டை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆச்சரியம் தான் இல்ல. இந்த மாதிரி முத்துக்கள் நம்மள சுத்தி இருக்காங்க. ஆக்சுவலா நான் வந்து கல்யாண சமையல் சாதம், விவாக போஜனம் போ, அப்பவே இதை போடணும்னு நினைச்சேன். சோ வெயிட் பண்ணி, இது மாயாபஜார் ரிலேட்டட் தகவல் இது உங்களுக்காக. சும்மா ஒரு 2 வரி கேட்கலாம்.

0: நாம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸோட, அப்புறம் ஒரு ஜாலியான அரட்டையோட, அப்புறம் சூப்பரான என்ட்ரோ கேட்டது பாடலோட சந்திப்போமா? அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. அது வரைக்கும் நல்ல இசையை கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.
2: நேயர்களே, வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இணைக்கிறது நிகழ்ச்சியினுடைய மறு ஒளிபரப்பு நாளைக்கு மதியம் 12 மணிக்கும் இருக்க போகுது. மறக்காம எல்லாரும் கேட்கலாம். நாளைக்கு மதியானம் 12 மணிக்கும் மறு ஒளிபரப்பு இருக்கு. வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இணைக்கிறது. நேயர்களே, நாளை இரவு ஏழு மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி

குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சிக்கு தான் நீங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேம் விளையாட போகிறீங்க. கேம் இன்றைக்கி என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கால் பண்ணுறவங்க கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா புது நேயர்களும் வந்து நம்ம கூட விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நாட்கள் இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளையாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, கால் பண்ணுங்கள். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நமக்கு கால் பண்ணுங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து ஒரு கேம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன கேம் அப்படின்னா, தமிழில் தான் சில வார்த்தைகளை வந்து நம்ம அப்படியே ஒரு ஆர்டரில் சொல்லுவேன்னா, அந்த ஆர்டருக்கு ஒரு கோட் வேர்டும் வச்சிருக்கேன், அதாவது ஒரு கோட் நம்பர் வச்சிருக்கேன். என்னடா கன்ஃபியூஸ் பண்ணுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் இது ஒரு கேப், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்படியே நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. பாட்டு கேட்குற கேப்பில் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, சின்ன சின்ன சொல் சொல்லுவேன், தமிழ் சொற்கள், அதுக்கு ஒரு கோட் வேர்டும் வச்சுருக்கேன் நம்பரில். ஸோ அந்த நம்பரை நான் கேட்கும்போது அந்த சொல்லை நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே, ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் நேயர் வந்து விளையாடும் போது கரெக்டாக புரிஞ்சிடும். இப்போ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாம்.

த வாரியர் படத்துலேருந்து புல்லட் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. சிலம்பரசன் டி ஆர் ஹரிப்ரியா வாய்ஸில், தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில். நேரம் 1:07, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல லன்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். யாராவது வருவீங்களான்னு நானும் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் நம்பர் திரும்பவும் சொல்கிறேன், கால் பண்ணுங்கள். கேமை கேட்டு பயந்துடாதீங்க, நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் யோசிக்காதீங்க, கால் பண்ணுங்கள். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சீக்கிரமாக கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து நிறைய பேசலாம், நிறைய விளையாடலாம். யாராவது வரீங்களா அப்படின்னு இன்னொரு தடவை நான் கேமை பற்றி சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து நான் வந்து தமிழில் சில வார்த்தைகள் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வார்த்தைகளுக்கு, அந்த சொல்லுக்கு வந்து ஒரு கோட் வேர்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே நான் ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன்னா, ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த சொல்லுக்கு இந்த தான் இது இந்த நம்பர் தான் கோட் வேர்டுன்னு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் கேட்கும்போது கரெக்டாக சொல்லணும். இதுதான் கேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீடுக்கு வந்து நான் 2 அப்படிங்கிற நம்பர் வந்து கோட் வேர்டாக செட் பண்ணியிருந்தேன்னா, நான் அட் ஸ்ட்ரெச் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நான் 2 நம்பர்ல என்ன சொல்லிருந்தது சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன் டீச்சர் மாதிரி. அப்போ நீங்க வந்து பதில் சொல்லணும். இதுதான் கேம். ஓகே, லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எங்க யாருமே வரமாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற வருத்தத்தோட நான் வந்து ஒரு பாட்டு உங்களுக்காக பிளே பண்றேன். கேட்டு வாங்க, டக்குன்னு வாங்க கொஞ்சம் பாட்டு மாதிரியே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 1:11 அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? செல்வராஜ். சார், எங்க இருந்து பேசுறீங்க? ராமநாதபுரம். ஓகே, உங்களுக்கான சொற்கள் சொல்றேன், கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுவேன், அப்படியே மனசுக்குள்ள கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் கேட்கும்போது கரெக்டா சொல்லணும், ஓகேங்களா? மரம் 2, வீடு 4, போ 8, நீர் 13, புத்தகம் 25. உங்களுக்கான கோட் வேர்ட் வந்து 4. 13.
2: 13 மரம்
1: இல்லைங்களே, யோசிச்சு பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா. ஓகே, வேற கேட்டு பாக்குறேன், இதுல ஞாபகப்படுத்த முடியுதான்னு பாருங்க. 25. தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேட்ட உடனே டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த மாதிரிதாங்க நம்ம கேமை வந்து விளையாடணும். என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நேயரா வந்து நம்ம கேமை இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு நம்மளுக்காக விளையாண்டு காட்டின நேயருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஸோ நம்ம கேம் வந்து இப்படிதான் இருக்க போகுது. ஒரு சொல் இருக்கும், அந்த சொல்லுக்கு நான் ஒரு கோட்வேர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த கோட்வேர்டை நான் கேட்கும்போது நீங்க அந்த சொல்ல சொல்லணும். அவ்வளோதாங்க, அவ்வளோதான் கேம். ஓகே, அடுத்த நேயர் வராங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு வந்து சரியா இல்லை. நீங்க கால் பண்ணும்போது கண்டிப்பா சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்து கால் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்பதான் வந்து நீங்க கால் பண்ண அந்த டைமும் வேஸ்ட் ஆகாது, நம்மளும் வந்து விளையாடலாம், விளையாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி. வேற யாராவது வரீங்களா வரீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லாட்டி 2317046 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்த நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஹரிஹரன் பேசுறேன்.
1: ஹரிஹரன், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: வடவள்ளி. வடவள்ளியில இருந்து.
1: வடவள்ளியில இருந்து பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான சொற்கள் நான் சொல்லலாங்களா?
3: சொல்லுங்க.
1: உணவு 12, பால் 24, பழம் 18, இனிப்பு 44, சாதம் 71.
3: சரியாவே கேட்க மாட்டேங்குது மேடம்.
1: இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்களா?
3: கேட்கவே மாட்டேங்குது. சரியா
1: சரியா கேட்கவே மாட்டேங்குது. இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதுங்களா?
3: சொல்லுங்க.
1: ஓகே, உணவு 12, பால் 24, பழம் 18, இனிப்பு 44, சாதம் 71. உங்களுக்கான கோட்வேர்ட் 12. இருக்கீங்களா? இருக்கீங்களா? 12 அந்த சொல்ல நீங்க சொல்லணும்.
3: அதாவது என்னோட லைன் மிஸ்டேக்கா உங்க

0: என்னன்னு தெரியல.
1: நீங்க பேசுறது எங்களுக்கு நல்லா கேக்குது.
0: ரொம்ப வாய்ஸ் கம்மியா, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது.
1: ஓகே, உங்க இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இணைப்பு நீங்க வந்து சரியா இருக்கான்னு பார்த்துட்டு கால் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம வந்து தடையில்லாம இந்த கேமை வந்து கொண்டு போகலாம். ஓகே, இதுதான் கேம் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒரு குட்டி பிரேக் அப்புறமா ஒரு பாடல் வரப்போகுது. பாடலுக்கு அப்புறமா நிறைய நேயர்கள் நீங்க வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். வந்தீங்கன்னா தான் சூப்பரா நம்ம கேமை கொண்டு போக முடியும். ஓகே.
2: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையே விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 734-07-07-734.
3: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you. I need you, baby. I need you.

0: நேரம் 1:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு மாதிரியான ஒரு மெமரி கேம் தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். பேசலாம், விளையாடலாம். வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நோக்கலிலிருந்து பாலா பேசுறேங்க.
0: பாலா சார், உங்களுக்கான சொற்கள் நான் சொல்லலாங்களா?
1: சொல்லுங்க மேம்.
0: இன்று 10, நாளை 90, காலை 110, இரவு 85, பணம் 121. நாளை சொல்லுங்க, நாளைக்கான கோட் வேர்டு சொல்லுங்க பாப்போம்.
1: என்னங்க,
0: எல்லாருமே சரியா கேக்கல கேக்கல சொல்றீங்களே. அப்படிங்களா? இப்ப கேக்குதுங்களா?
1: கேக்கல மேடம்.
0: இப்பவும் கேக்கலையா?
1: சொல்லுங்க மேடம்.
0: இப்ப கேக்குதுங்களா வாய்ஸ்?
1: சொல்லுங்க மேடம்.
0: இன்று 10, நாளை 90, காலை 110, இரவு 85, பணம் 121. 90க்கு என்ன சொல், அந்த கோட் வேர்ட் புடிச்சு அப்படி சொல்லுங்க பாப்போம்.
1: ஹலோ.
0: என்னங்க ஆச்சு, ஐயோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்ப கேக்குதுங்களா? ஓகே காலர், அதாவது இணைப்புல வந்து நிறைய ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கதீமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சிமுத்து.
0: பேச்சிமுத்து சார், உங்களுக்கான கோட் வேர்ட்ஸ் சொல்லாங்களா? நீர் 4, புத்தகம் 12, சாப்பாடு 24, பார் 28, கதவு 34. 12 சொல்லுங்க. 12ல என்ன வார்த்தை இருந்தது, சொல் இருந்தது?
2: மேடம், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை போன்ல வரவே மாட்டேங்குது மேடம்.
0: போன்ல வரவே மாட்டேங்குதுங்களா?
2: போன்ல பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: இல்லைங்களே, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? சொல் மட்டும்தான் கேக்கலீங்களா?
2: பேசுறது கேக்குதுங்க மேடம். அதே ஒரு கெஸ்டிங்ல தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன்.
0: நீர் 4, புத்தகம் 12, சாப்பாடு 24, பார் 28, கதவு 34. இப்ப கேக்குதுங்களா? இப்பவும் கேக்கலீங்க, கிளியரா வரலீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கீங்க. ஓகே, என்ன நம்ம பாக்கலாம். வணக்கம், வணக்கம், உங்களுக்காவது நான் பேசுறது கேக்குதுங்களா? நீங்க வால்யூம் வச்சிருக்கிறது எனக்கு கேக்குது. ஓ, போன்ல கேக்கல அப்படிங்கறீங்களா? அப்புறம் எப்படி எனக்கு பதில் சொல்றீங்க? ரேடியோ கேட்டு சொல்றீங்க. ஓகே, உங்களுக்கான சொற்கள் சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சவுண்டு. ஓகே, நீர் 4, புத்தகம் 12, சாப்பாடு 24, பார் 28, கதவு 34.
2: மேடம் இன்னொரு சொல்லுங்க மேடம்.
0: ஐயோ, நாங்க ஒரு தடவை தாங்க சொல்லுவோம், ஒரு தடவை சொன்னதை நாங்க திருப்பி சொல்றது இல்லன்னு சபதம் எடுத்திருக்கோங்க. அதனால 24 அப்படியே இருங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டீங்க. ஓகே, ஆக்சுவலி என்ன அப்படின்னா, கேம் வந்து நம்ம விளையாடுறதே வந்துட்டு ஒரு அந்த அட்டஸ்ட்ரெஸ்

0: நேயர்களே, தினமும் காலை மணி 8 AM-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் 1:29. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு மெமரி கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தடவை தான் சொல்லுவோம். அந்த ஒரு தடவை சொல்றத நீங்க நல்லா கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஆன்சரை சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஓகே, யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, நம்ம பேசுறது கரெக்டா கேக்குதுங்களா? ஓகே, சூப்பர். நீர் 4, புத்தகம் 12, சாப்பாடு 24, பார் 28, கதவு 34. 28 என்ன சொல்லி இருந்தது சொல்லுங்க. கடலுங்களா? 28 என்ன சொல்லி இருந்தது? இன்னொரு டைம் தான் நம்ம சொல்ல மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து க்ளூ கொடுக்குறேன். அது அந்த சொல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, உலகத்தோட இன்னொரு சொல், தமிழில் உலகத்துக்கு இன்னொரு சொல் இருக்கு. தமிழில் உலகம் இருக்கு இல்லைங்களா, உலகத்துக்கு இன்னொரு சொல் இருக்கு. அதை சொன்னீங்கன்னா அதான் ஆன்சர்.
1: உலகம்மா? ம், உலகத்துக்கு இன்னொரு சொல்லுங்களா?
0: ஆமாங்க. ஆனாலும் கேம் ஷோலுக்குள்ளே ஒரு கேம் ஷோங்க, சொல்லுங்கள்.

0: பூமி இன்னொரு வார்த்தை கூட இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம லைன் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எனிவேஸ் ரொம்ப அருமையா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. வாட்ஸ்அப் நேயர்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கேட்கறதுக்கு அவங்க அங்கிருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு காலர் வந்துட்டாங்க, நம்ம விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். ஓ, திரும்ப நீங்க கால் பண்ணிருக்கீங்க, விளையாட முடியல அப்படிங்கறதுனால. இப்ப கேக்குதுங்களா தெளிவா? உங்களுக்கான சொற்கள் நாங்க சொல்றோம், நான் சொல்றேன், கரெக்டா கேட்டுக்கோங்க. மரம் 2, வீடு 4, போ 8, நீர் 13, புத்தகம் 25. 4, 4ல என்ன இருந்தது சொல்லுங்க?
1: வீடு மேடம்.
0: சூப்பர், கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. 8ல என்ன இருந்தது? 8ல என்ன இருந்தது தெரியல. ஓகே, 13 ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க, 13ல என்ன இருந்தது தெரியலீங்களா? ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் விடாமுயற்சியா வந்து 2 தடவை கால் வந்து பிரச்சனையானாலும் மறுபடியும் வந்து நான் விளையாண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா வந்து ஹோப் காலேஜ்ல இருந்து விளையாண்டீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு. அடுத்தது வாட்ஸ்அப்ல வந்து நம்ம இங்க கேட்க கேட்க பதில்கள் அனுப்பியிருந்தீங்க, யாரெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ஓகே, பெருமாள் சாமி சாவக்காட்டு பாளையத்திலிருந்து நம்ம 12 அப்படின்னு ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். உங்களுக்கு கால் பண்ண முடியாட்டியுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்லை. அடுத்தது ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து பார் அப்படின்னு நம்ம அவருக்கு க்ளூ கொடுத்தோம் இல்லையா, அவர் க்ளூ அந்த க்ளூவை கேட்டுட்டே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கார். அமேசிங், சூப்பராக வந்து விளையாடுறீங்க. என்னன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனாலும் இடையில கொஞ்சம் அப்படியே லேக் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. திரும்ப அதே மாதிரி கால் பண்ணீங்கன்னா நம்ம சூப்பராக விளையாடலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க, 2316312 அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க, கால் பண்ணி சூப்பராக விளையாடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் யாராவது வரீங்களா அப்படின்னு பார்த்தேன், காலர்ஸ் யாரும் இல்லாததுனால நம்ம பாட்டு கேட்க போறோம். ஸ்டே டியூன்ங்க, ஆகாஷ்வாணி 103 FM.
2: டே மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கடா.

0: நேரம் ஒரு மணி 38 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. விளையாடலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். யார் பேசுறீங்க? ஓகே, உங்களுடைய இணைப்பு வந்து சரியா இல்ல. யார் பேசுறீங்க? கீதா, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து. ஓகே, உங்களுக்கான சொற்களும் கோட்வேர்டும் சொல்லாங்களா? சிவப்பு 11, கடற்கரை 24, கோவில் 81, பயணம் 63, காற்று 12. 24ல் என்ன சொல் இருந்ததுன்னு நீங்க சொல்லணும்.
1: கடற்கரை.
0: சூப்பரா சொல்லிட்டீங்க கீதா. 81ல் என்ன இருந்தது? கோவில். சூப்பர். 63ல் என்ன இருந்தது? 63ல் என்ன இருந்தது? ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சு நீங்க சொல்லிருக்கீங்க கீதா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. ஓகே ஓகே ஓகேங்க, சரி பண்ணலாம். நம்ம என்னன்னு பாக்குறோங்க. நன்றி. நேரம் 1:39.
2: ஏனமுனே, இப்படி கிலோ கணக்குல சர்க்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது? நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாம் உள்ள 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
0: நேரம் 1:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து எவ்வளவோ இந்த டெக்னிக்கல் இஷ்யூனால தடங்கல்கள் இருந்தாலும் நீங்க வந்து தொடர்ந்து கால் பண்ணி உங்களால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ், சில பேர் உண்மையாவே நல்லா ஞாபகம் வச்சு சொன்னீங்க, அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே மாதிரி கால் பண்ணி ஆன்சர் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, நாங்கள் வாட்ஸ்அப்லேயாவது ஆன்சர் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ண எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது. நான் ஆர்ஷே தமிழ், உங்களுக்காக நிகழ்வான பாடல் வருது. ஸ்டே டியூன்ட், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் பயணமாக இன்று புறப்பட்டார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இந்த பயணத்தை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பரவலாக்கப்பட்ட கொள்கைகளின் ஒரு பகுதியாக மின்னணு கட்டமைப்பு

0: பாதுகாப்பு எரிசக்தி உள்ளிட்ட பிரிவுகளில் ஒருங்கிணைப்பு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறினார். கிர்கிஸ்தான் பிஷக்கில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றும் பிரதமர், உலகளாவிய அமைதி, ஸ்திரத்தன்மை, தீவிரவாத நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்ட செய்தியில், இந்திய தடகள விளையாட்டு வீரர்களின் சிறந்த பங்களிப்பு சர்வதேச அளவில் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்தால் நாடு பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தினார். முன்னதாக வாரந்தோறும் ஆடுகளத்தில் ஒரு மணி நேரம் இயக்கத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையிலான மத்திய அரசு நாட்டில் வலுவான ஒருங்கிணைந்த விளையாட்டு கட்டமைப்பை உறுதி செய்து வருவதாக கூறினார். விளையாட்டுத்துறையில் இளைஞர்கள் ஆளுமையை அதிகரித்து மிகப்பெரும் வெற்றிகள் மூலம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கூறிய அவர், உலகளாவிய விளையாட்டு மையமாக இந்தியாவை மேம்படுத்த உறுதியேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல இந்திய ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை தமிழர்கள் அறிமுகம் செய்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரோடில் உள்ள தனியார் கல்லூரி நிறுவன நாள் விழாவில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக், செமி கண்டக்டர், உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். கடுமையான பயிற்சி மற்றும் இடைவிடாத முயற்சியின் மூலம் தங்களது இலக்குகளை எட்ட முடியும் என கூறிய அவர், மாணாக்கர் அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பிற்கான உயர்ந்த குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்றார். உலகின் வேகமான பொருளாதார சக்தியாக இந்தியா வளர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய குடியரசு துணைத்தலைவர், நாட்டின் வளர்ச்சியில் பொறுப்புமிக்க இளைஞர்களின் பங்களிப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவின் ஆஷ்வெல்லில் இன்று நடைபெறும் G20 நிதி மத்திய வங்கி ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றுகிறார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார நிதி விவகாரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. திரிஷூலி 1 நீர்மின் நிலைய திட்டப்பணிகளில் ஈடுபட்டிருந்த 63 இந்தியர்கள் உட்பட சீன எல்லைப்பகுதியில் 400 இந்தியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலைமை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், காணாமல் போன எஞ்சியவர்களை தேடும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 39 தமிழர்கள் திபெத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும், இவர்கள் நாளை மறுநாள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து 3 கட்டமாக 10 டன் நிவாரணப் பொருட்களுடன் சிறப்பு விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. நேபாள துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களின் நிலை மற்றும் அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக ஈரோடில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆராய விரைவில் குழு அமைக்கப்படும் என்றார்.
1: வறட்சி என்பது செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகுதான் செய்கின்ற பயிர்கள் என்ன என்பதை ஆய்வு செய்து, நெற்பயிராக இருந்தால் அதில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, பயிருடைய தன்மைகள் என்ன, நிலத்தின் தன்மை, மண்ணின் சாயல், ஈரப்பசைகள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் ஆங்காங்கே செல்லும். அதுவரையிலும் குறுகை சாகுபடி செய்திருக்கிற விவசாயிகளுக்காக வேளாண்மை துறையின் மூலமாக என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ நலத்திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
0: அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137வது முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும்

0: இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் கூடுதல் உபகரணங்கள் வழங்கப்படும் என்றார். அனைத்து தலைமை மருத்துவமனைகளும் 24 மணி நேரமும் செயல்படுவது உறுதி செய்யப்படும் என கூறிய அமைச்சர், மருத்துவர்கள் செவிலியர்கள் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தில் 3 லட்சம் பேர் இணைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
2: தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் ரூபாய் கார்டு என்ற டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது, மற்றும் SBY என்ற ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது, அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது. மக்கள் அனைவரும் இந்த திட்டங்களில் சேர்ந்து JDY அக்கவுண்ட் துவக்க வேண்டும்.
1: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. பேராலய திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளனர். இந்த ஆண்டு 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இத்திருவிழாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2,300 காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் 27 இடங்களில் உயர்மட்ட கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர், தங்குமிடம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 7ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் பாவலர் முத்துசாமி திருமண மண்டபத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்தும் சிறப்பு கைவினைப் பொருட்கள், கைத்தறி துணி வகைகள், அலங்கார நகைகள் கண்காட்சி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் மரச்சிலைகள், பொம்மைகள், குடம், விளக்குகள், அலங்கார பொருட்கள், கைத்தறி சேலைகள், துண்டுகள், பாரம்பரிய ஆடைகள், குத்துவிளக்கு, அகழ் விளக்கு, ஓவிய வகைகள், சணல் கைப்பைகள், இயற்கை நார் பொருட்கள், மூலிகை சார்ந்த கைவினைப் பொருட்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கி கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணை புரியுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் EKYC கைரேகை பதிவு முகாம் இன்று மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணிஷ் சுரேஷ்குமார் இணை வென்றது. தாய்பேயில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஜப்பான் இணையை 6-3, 6-4 என்ற செட்களில் நிதின்குமார் இணை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நாளை இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

நேரம் 1:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்களையும் கேட்கலாம். சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்த வெதர் ரிப்போர்ட் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெதர் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 22

0: டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 15 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்த வானிலை நிலவரம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்றைக்கி எப்படி பதிவாயிருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
1: உயிரை உயிரால் உள்ளே குடைந்து

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நிலையத்தில் நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் சீர்மிகு நகரங்கள் திட்டம். ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் என்பது இந்தியாவின் நகர்ப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவே 2015 ஜூன் மாதம் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு உன்னத திட்டமாகும். இந்த திட்டமானது குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக விளங்குவது 100 நகரங்கள் தேர்வு என்பது. நாடு முழுவதும் பல்வேறு போட்டி சுற்றுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 நகரங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டன. சிறப்பு நோக்க நிறுவனம் திட்டங்களை செயல்படுத்த ஒவ்வொரு நகரத்திலும் முழுநேர தலைமை நிர்வாக அதிகாரி CEO-இன் தலைமையில் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எனப்படும் SPV என்ற தனி அமைப்பு உருவாக்கப்பட்டது. அடுத்து பகுதி அடிப்படையிலான வளர்ச்சி, குறிப்பிட்ட பகுதிகளை மாதிரி பகுதிகளாக மாற்றுவது ஏரியா பேஸ்டு டெவலப்மெண்ட் மற்றும் நகரம் முழுவதும் ஸ்மார்ட் தீர்வுகளை வழங்குவது பான் சிட்டி சொல்யூஷன்ஸ் என்பதே இதன் முக்கிய அணுகுமுறையாகும். ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், பாதுகாப்பு, போக்குவரத்து மேலாண்மை, நீர் விநியோகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை போன்றவற்றை ஒரே இடத்திலிருந்து நிகழ் நேரத்தில் கண்காணிக்க ICCC மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மொத்தம் 12 மாநகராட்சிகள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருப்பூர், வேலூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாநகராட்சிகள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநகரங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்கவும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு நிதி உதவியுடன் இப்பணிகள் செவ்வனே செயல்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் எனப்படும் சீர்மிகு நகரங்கள் திட்டம். நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்

0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அறிவை விரிவுபடுத்தும் தகவல்களுடன் மாணவி தன்யஸ்ரீ அவர்கள் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியை வழங்குகிறார்.
2: தெரிந்து கொள்வோம். இதுவரை நாம் கண்டுபிடித்ததுள்ள பொருட்களிலேயே மிகவும் உறுதி வாய்ந்த பொருள் கிராஃபென். காகிதத்தை விட 1 மில்லியன் மடங்கு மெல்லியது. இரும்பை விட 200 மடங்கு உறுதி வாய்ந்தது. இது ஜெட் போன்ற போர் விமானங்களில் பயன்படுகின்றது. நன்றி.
1: நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ற சிறுகதையை மாணவி அனாமிகா அவர்கள் வழங்குகிறார். அதன் கருத்தை அனைவரும் சிந்தித்து பார்ப்போம்.
3: வணக்கம் நண்பர்களே, நான் கற்றுக்கொண்ட பாடம். கடந்த மாதம் ஒரு நாள் மாலை நான் வீட்டுக்கு அருகில் இருந்த கடைக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போது சாலையோரத்தில் ஒரு சிறிய பணப்பை கிடைத்தது. அதில் சில பணமும் ஒரு அடையாள அட்டையும் சில காகிதமும் உள்ளே இருந்தது. முதல் என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிறகு அந்த அடையாள அட்டையில் இருக்கும் முகவரியை பார்த்து அந்த நபரை தேடி சென்றேன். அவரிடம் பணப்பையை கொடுத்த போது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த பணப்பையில் அவருக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் இருந்ததாக கூறினார். என்னை பாராட்டி நன்றி தெரிவித்தார். அன்றைய தினம் நான் பணத்தை விட நேர்மையே பெரிய செல்வம் என்பதை உணர்ந்தேன். இந்த நிகழ்வு எனக்கு வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் ஒரு நல்ல அனுபவமாக அமைந்தது. நன்றி.
4: ஒரு நல்ல சிந்தனை ஒரு நல்ல மாற்றத்தின் தொடக்கம். அத்தகைய கருத்துக்களை பகிர்ந்திட மாணவி தன்யஸ்ரீ அவர்கள் சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியை வழங்குகிறார்.
2: இன்றைய சிந்தனை துளிகள் சேற்று உழைப்பு. நாம் சேற்றில் கால் வைத்தால் தான் உலகம் சோற்றில் கை வைக்க முடியும். விதை சேமிப்பு. நாட்டு விதைகளை சேமித்து வைப்பதே அடுத்த தலைமுறையின் சொத்து ஆகும். தலைமுறை விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுப்போம். பசி இல்லாத உலகத்தை காப்போம். நன்றி.
4: விடாமுயற்சியே வெற்றியின் திறவுகோள். இதனை வலியுறுத்தும் வகையில் மாணவர் அரேஷன் அவர்கள் முயற்சியை திருமணையாக்கும் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார்.
1: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இந்த இளம் தளிரின் உற்சாக வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற துடிக்கும் உங்கள் மனதில் சாதிப்பது எப்படி, சாதித்தவர்களின் ரகசியம் என்ன, நான் சாதிக்க என்னதான் செய்ய வேண்டும் போன்ற கேள்விகள் உள்ளதா? இவை அனைத்திற்கும் பொதுவான ஒரே ஒரு பதில், அதுவே இவ்வானொலியின் மந்திர தலைப்பு முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்பது தெய்வ புலவரின் வாக்கு. அதாவது முயற்சி இருந்தால் இமயமலையும் நமது காலடியில், முயற்சி இல்லாவிடில் சிலந்தியும் நம்மை சிறைப்பிடித்துவிடும். இன்று நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தான் ஒரு நாள் சிகரமாய் நின்று உங்களை உச்சத்தில் கொண்டு சேர்க்கும். உதாரணத்திற்கு எறும்பை பாருங்கள். தன்னை விட பல மடங்கு எடையுள்ள உணவுப் பொருட்களை சுமந்து செல்கிறது, ஓயாமல் முயல்கிறது. இம்முயற்சியின் அறுவடையாக குளிர்காலத்தில் ஓய்வெடுக்கிறது. இவ்வளவு ஏன்? நான் இன்று பேசுகிறேன், நீங்கள் அதை கேட்கிறீர்கள். இச்சுதந்திரத்தின் காரணமே பண்டு ஒரு நாள் நமது விடுதலை தியாகிகளின் முயற்சிதான் என்றால் அது வெறும் புகழ்ச்சியல்ல, சரித்திரமாகும். இன்று முதல் விழுந்தால் எழுந்து நில். உன்னை வீழ்த்திய தடைகளை மிதித்து நகர். உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே, ஏனெனில் முயல்பவனுக்கு பாதைகள் மூடுவதில்லை. தொடர்ந்து முயலுங்கள், சிகரத்தை தொடுங்கள். உங்களது முயற்சி திருவினையாகட்டும் என்று கூறி விடைபெறுவது ஆர்ஜே பள்ளியிலிருந்து உங்கள் இளம் தளிர் அரேசன். நன்றி, வணக்கம்.

0: கதைகள் வாழ்க்கையை வழிநடத்தும் ஆசிரியர்கள். மாணவன் கவி என்பவர்கள் சிறுகதையை வழங்குகிறார்.
1: வணக்கம். உண்மையான அழகு. ஒரு சிறுவன் தன் தந்தையிடம், அப்பா, உலகத்திலேயே ரொம்ப அழகான கை எது என்று கேட்டான். அப்பா அவனை ஒரு கட்டுமான பகுதிக்கு அழைத்து சென்றார். அங்கே வெயிலில் சிமெண்ட் கலவையை சுமந்து கொண்டிருந்த ஒரு தொழிலாளியை காண்பித்து, அவரின் கைகள் கரடுமுரடாகவும் தழும்புகளோடும் இருந்தன. அப்பா சொன்னார், மகனே, இந்த கைகள் தான் உலகத்திலேயே மிக அழகானவை. ஏனென்றால் சோம்பேறியாக இருந்து நகங்களை அழகுபடுத்துவதை விட உழைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றும் இந்த கைகள் தான் ஆகச்சிறந்த அழகு. நீதி தோற்றத்தில் இல்லை அழகு, நாம் செய்யும் உழைப்பிலும் நேர்மறையிலும் தான் இருக்கிறது உண்மையான அழகு. நன்றி, வணக்கம்.
0: நதிகள் நகரத்தின் தாய்கள். மாணவி மானசவசாகி அவர்கள் கௌசிகா நதி பற்றிய சிறப்பு தகவல்களை வழங்குகிறார்.
2: கோவை கௌசிகா நதி மறக்கப்பட்ட ஓர் வரலாறு. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பேச போவது கோவை மாவட்டத்தின் வரலாற்றோடும் இயற்கையோடும் நெருங்கிய தொடர்புடைய கௌசிகா நதி பற்றியது. கௌசிகா நதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாகி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் பல கிராமங்களுக்கு உயிர்நாடியாக விளங்கிய ஓர் சிறிய நதியாகும். இது இறுதியில் நொய்யல் நதி நீர்ப்பாசன அமைப்புடன் தொடர்பு பெறுகிறது. கௌசிகா என்ற பெயர் கௌசிகர் என்றழைக்கப்படும் மகரிஷி அவர்களின் பெயர்களிலிருந்து வந்ததாக உள்ளூர் மரபு கதைகள் கூறுகின்றன. இதனால் இந்த நதியில் ஆன்மீக முக்கியத்துவமும் பெற்றதாக கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்த நதியின் நீர் விவசாயத்திற்கும் கிணறுகளின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கும் சுற்றுச்சூழலை வளப்படுத்துவதற்கும் பெரிதும் உதவியது. அதன் கரைகளில் தென்னை, வாழை, நெல் போன்ற பயிர்கள் செழித்து வளர்ந்தன. பல கிராமங்களின் குடிநீர் தேவைக்கும் இந்த நதி ஆதாரமாக இருந்தது. ஆனால் நகரமயமாக்கல், ஆக்கிரமிப்புகள், கழிவுநீர் கலப்பு மற்றும் மழைநீர் ஓட்டப்பாதைகள் மூலம் பாதிக்கப்பட்டதால் இன்று கௌசிகா நதியின் பெரும்பாலான பகுதிகள் தங்கள் இயல்பான ஓட்டத்தை இழந்துள்ளன. பல இடங்களில் அது ஓர் கால்வாய் போலவே காட்சியளிக்கின்றது. இருப்பினும் மழைநீர் சேமிப்பு, ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், மரநடுகை மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் கௌசிகா நதியை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்பது ஓர் நம்பிக்கை உள்ளது. ஒரு நதி என்பது வெறும் நீரோட்டம் மட்டுமல்ல, அது ஒரு பகுதியின் வரலாறு, பண்பாடு, பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கையின் அடையாளமாகும். கௌசிகா நதியை பாதுகாப்பது என்பது நம் அடுத்த தலைமுறைக்கான இயற்கை செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமம். நம் ஊரின் நதிகளை அறிந்து கொள்வோம், பாதுகாப்போம், உயிர்ப்பிப்போம். அந்த நதியின் தூய்மை மற்றும் பசுமை பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பில் நானும் ஓர் தன்னார்வலர் என்பதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சிறிய பொருள்கள் கூட பெரிய பாடங்களை கற்பிக்கும். மாணவி தேஜாஸ்ரீ அவர்கள் பென்சில் என்ற தலைப்பில் அழகிய படைப்பை வழங்குகிறார்.
3: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பென்சில் கற்றுத்தந்த பாடம். நம் வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள் தான் பாடம் கற்றுத்தரும் என்று நினைப்போம். ஆனால் எனக்கு ஒரு சாதாரண பென்சில் ஒரு பெரிய பாடம் கற்றுத்தந்தது. ஒரு நாள் நான் எழுதி கொண்டிருந்த போது என் பென்சிலின் முனை உடைந்து கீழே விழுந்தது. உடனே அதை சீவி மீண்டும் எழுத முயற்சி செய்தேன். எனக்கு பென்சில் சொல்வது போல இருந்தது, நான் உடைந்தாலும் மீண்டும் முயற்சி செய்கிறேன், நீயும் தோல்வி வந்தால் அதை கண்டு பயப்படாதே, மீண்டும் போராடு என்று கூறுவது போல எனக்கு தோன்றியது. அது மட்டுமல்ல, பென்சில் எழுதுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அழிக்க முடியும். அதே போல நாமும் நம் தவறுகளை திருத்தி மீண்டும் முயற்சி செய்யலாம். அதனால் பென்சில் போல வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் வந்தாலும் மீண்டு எழுந்து முன்னேறுவோம். பென்சிலுக்கு முனை உடைவது இயல்பு, மனிதனுக்கு தோல்வி வருவது இயல்பு. ஆனால் மீண்டும் எழுதும் பென்சில் போல மீண்டும் முயற்சிக்கும் மனிதன் தான் வெற்றி பெறுகிறான். நன்றி, வணக்கம்.
0: அறிவை வளர்க்கும் சுவாரஸ்யமான பகுதி. மாணவி ராஜேஸ்ரீ அவர்கள் விடுகதைகளை வழங்குகிறார்.
4: வணக்கம். விடுகதைகள் வால் இல்லாமல் கேடயம் மட்டும் எப்போதும் வைத்திருக்கும் போருக்கு போகாத வீரன் யார்? விடை: ஆமை. அமைதியான பையன், ஆனால் அடிக்காமலேயே அழுவான், அவன் யார்? விடை: ஐஸ் கட்டி. மூன்றெழுத்து பெயர், முற்றிலும் வெள்ளை நிறம், அது என்ன? விடை: பஞ்சு. வாயிலேயே தோன்றி வாயிலேயே மறையும் பூ, அது என்ன? விடை: சிரிப்பு. கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது, அது என்ன? விடை: நிழல். கீழையும் மேலையும் மண், நடுவிலே அழகான பெண், அது என்ன? விடை: மஞ்சள் செடி. நூல் நூறுக்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணி இல்லை, அது என்ன? விடை: சிலந்தி. தலைக்குள் கண் வைத்திருப்பான் இவன் மட்டும்தான், அவன் யார்?

0: விடை நுங்கு. கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து நெருவிலே திரியும் பூ எது? விடை உப்பு. வால் நீண்ட குருவிக்கு வாயுண்டு வயிறில்லை, அது என்ன? விடை அகப்பை. தாய் குப்பையிலே மகன் சந்தையிலே, அவை என்ன? விடை நெல். கையை வெட்டுவார் கழுத்தை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர், அவர் யார்? விடை தையல்காரர். அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதினால் குறைவாள் பாதினால் வளர்வாள், அது என்ன? விடை நிலா. நன்றி.
1: நாம கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
2: மனித வாழ்வை மாற்றியமைத்த பல கண்டுபிடிப்புகளை நினைவு கூறுவோம். மாணவி அனாமிகா அவர்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பற்றி பகிர்கிறார்.
3: மின்னல் நொடிக்கு 100 தடவை எங்கேயாவது தாக்கிக் கொண்டிருக்கிறது. சூரிய ஒளி கடலுக்கு அடியில் 350 அடிகள் வரைதான் செல்லும். 4 ஆண்டுகள் வரை தொடர்ந்து உறங்கும் தன்மை கொண்டது நத்தை. வெட்டிக்கிளியின் ரத்தம் வெள்ளையாக இருக்கும். பிறந்த குழந்தை அழும்போது கண்ணீர் வராது. தும்மலின் வேகம் மணிக்கு 160 கிலோமீட்டர். முள்ளம்பன்றியின் உடம்பில் ஏறத்தாழ 30,000 முட்கள் உள்ளன. கொரிலா குரங்கு சைவ உணவை மட்டுமே உட்கொள்ளும். நன்றி.
2: தமிழின் பெருமையை உலகறிய செய்த திருவள்ளுவரின் குரல்களை உரையாடல் வடிவில் மாணவி மானச விசாகி மற்றும் மாணவர் அரேஷன் ஆகியோர் வழங்குகின்றனர்.
4: அதிகாரம் 73, அவை அஞ்சாமை அமைச்சியல். வகையறிந்து வல்லமை வாய் சோறார், சொல்லின் தொகையறிந்து தூய்மை எவர்.
5: சொற்களை தொகுத்து பேசும் முறை தெரிந்த தூய மொழியறிஞர். மொழி வல்லுநர்கள் நிறைந்த அவையில் வாய் தவறையும் சொற்களில் தவறு நேராது தாம் பேச வேண்டிய பொருளின் தன்மையறிந்து பேசுவர்.
4: கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார்.
5: கற்ற அறிஞர்கள் நிறைந்த அவையில் தாம் கற்றவற்றை அவர்கள் மனத்தில் பதியும்படி சொல்லுபவர். கல்வி கற்றவர்களெல்லாம் சிறப்பாக கற்றவர் என்று மதிக்கப்படுவார்.
4: பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர்.
5: போர்க்களம் சென்று துணிவுடன் போரிட்டு இறப்பதற்கு எளிதில் பலர் கிடைப்பர். ஆனால் கற்றோர் நிறைந்த அவைக்களத்தில் துணிந்து பேசுபவதற்குரியவர் அரியதாகவே சிலரே உள்ளனர்.
4: கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல்.
5: தாம் கற்றவற்றை கற்றவர் நிறைந்த அவையில் அவர் மனத்தில் பதியுமாறு சொல்லியும் தம்மினும் மிகுதியாக கற்ற அறிஞர்களிடம் தாம் கற்க வேண்டியவற்றை மேலும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும்.
4: ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு.
5: அவையில் உள்ள கற்றறிந்தவர் கேட்கும் கேள்விகளுக்கு அஞ்சாது மறுமொழி கூறும் பொருட்டு தாம் கற்பவற்றை முறையாக சொற்களின் வேறுபாடு அறிந்து கற்றுக்கொள்க. நன்றி.
2: அறிவை வளர்க்கும் தகவல்களின் அடுத்த அத்தியாயமாக மாணவன் கவி அன்பு அவர்கள் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியை வழங்குகிறார்.
6: தெரிந்து கொள்வோம். உலகில் மிகுந்த விலை மதிப்புள்ள உலோகங்களையும் ரத்தினங்களையும் பற்றி காண்போம். உயிரினங்களின் கல் என்றால் பவளம், அதற்கு ஆங்கிலத்தில் கோரல் என்பர். வழியில் பிறந்த அழகு என்றால் முத்து, அதற்கு ஆங்கிலத்தில் பேர்ல் என்பர். நிலத்தின் அழுத்தம் தந்த பரிசு என்றால் வைரம், அதற்கு ஆங்கிலத்தில் டைமண்ட் என்பர். பச்சை அரசன் என்றால் மரகதம், அதற்கு ஆங்கிலத்தில் எமரல்ட் என்பர். நெருப்பின் துளி என்றால் மாணிக்கம், அதற்கு ஆங்கிலத்தில் ரூபி என்பர். பானத்தின் துண்டு என்றால் நீலம், அதற்கு ஆங்கிலத்தில் சஃபயர் என்பர். தேனின் துளி என்றால் கோமேதகம், அதற்கு ஆங்கிலத்தில் ஹாசனைட் என்பர். பூனையின் கண் என்றால் வைடோரியம், அதற்கு ஆங்கிலத்தில் கேட்ஸை என்பர். தங்க மஞ்சள் நிறம் என்றாலே புஷ்பராகம், அதற்கு ஆங்கிலத்தில் எல்லோ சஃபயர். நன்றி.
2: உரையாடல்கள் உறவுகளையும் சிந்தனைகளையும் இணைக்கின்றன. மாணவி மேகா அவர்கள் உரையாடலை வழங்குகிறார்.
7: போன் ஏஐ அடிக்ஷன் தவிர்ப்போம். காட்சி 1, காலை எழும் நேதம். சந்தியா, மணி 8 சீக்கிரமா எழுந்துரு. ஐயோ, இன்னைக்கும் என் போன்ல அலாரம் அடிக்கவே இல்ல. இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூலே லேட்டு தான். சந்தியா எழுந்திருச்சியா இல்லையா? லேட் ஆகுது. எழுந்திருச்சிட்டமா? வந்துட்டியா? லேட் பண்ணாம போய் பல் வழக்கு. ஏன் இவ்வளவு லேட்டா எழுந்திருக்கிற? இல்லம்மா, என்னோட போன்ல அலாரம் அடிக்கவே இல்ல, அதனாலதான். சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம போய் பல் வழக்கு. ஓகேம்மா. காட்சி இரண்டு, தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை. பல் விளக்குனியா இல்லையா, ஏன் இன்னும் குளிக்காம இருக்க? இல்லம்மா, நான் ரொம்ப நேரமா என்னோட

0: நகரில் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. அது அங்கே தான் இருக்கும், நல்லா தேடிப்பாரு. இம்மா நல்லா தேடி பார்த்துட்டேம்மா, நான் என்னோட டவல் கிடைக்கலம்மா. அதனால நான் முதல்லேருந்து தேட போகிறேன். இன்னும் தேடுனா லேட்டு தான் ஆகிடும். நான் உன்னோட டவலை எடுத்து வைக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு போய் குளி. ம், ஓகேம்மா. காட்சி மூன்று, இன்னும் சாப்பிடலை. சந்தியா, டவலை கண்டுபிடிச்சாச்சு, எடுத்து வைக்கிறேன், சீக்கிரமா வந்து சாப்பிடு. ம், வந்துருவேம்மா. அப்பாடா, ஒரு வழியா 8:30 சாப்பிட உட்காந்தாச்சு. ம், ஃபோனை பார்க்காம சாப்பிடு சந்தியா. அம்மா, நான் சாப்பிட்டு தானம்மா இருக்கேன், எதுக்குமா நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறீங்க? ஃபோனா சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், ஆனால் அந்த சாட்ஜிபிடி என்ன சொன்னாலும் நீ கேட்ப இல்லை. சாட்ஜிபிடி எங்கள் அம்மா என்னை ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அம்மா என்னை திட்டாமல் இருக்க ஒரு வரி சொல்லேன் சாட்ஜிபிடி, ப்ளீஸ். அம்மா சொல்கிறத கேளு. இல்லை சாட்ஜிபிடி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ வேறு ஏதாச்சும் வழியிருந்தா சொல்லேன்ப்பா. உன் அம்மாவுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி கொடு. இது நல்ல யோசனை சாட்ஜிபிடி, தேங்க்யூ. என் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி தந்துடுறேன், அவங்க அதை பார்த்துட்டு என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. சாப்பிட்டியா சந்தியா? ஆ, சாப்பிட்டேம்மா. அட, நான் வேற சாட்ஜிபிடி கிட்ட பேசிட்டு சாப்பிடலையே, அம்மாவுக்கு தெரியாம போய் ஷூ போட்டுருவோம். அப்பாடா, ஒரு வழியா ஸ்கூல் பஸ் ஏறிட்டோம், இனி ஸ்கூலுக்கு ஜாலியா போகலாம். காட்சி நான்கு, ஆசிரியரோடு உரையாடல். வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது உங்க அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் என்கிட்ட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீ சொல்லுமா. மேம், என் பேர் சந்தியா, ஆனால் எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் மறந்துருச்சு மேம். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் சாட் ஜிபிடி கிட்டே கேட்டு சொல்லிடுவேன் மேம். நான் வேணா ஜெமினியே மெட்டா ஏலாம் டவுன்லோட் பண்ணி தரட்டாமா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மேம், பரவாயில்ல, நான் சாட் ஜிபிடிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் சந்தியா, நான் இதை பற்றி உங்கள் அப்பா அம்மா கிட்டே ஈவினிங் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னு மேம் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க? ஒன்றுமே புரியல. வெளியே நின்னுன்னு ரொம்ப போர் வேற அடிக்குது, காலெல்லாம் வலிக்குது, எப்போ தான் ஸ்கூல் முடியுமோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, உங்கள் பேக்கை பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். அப்பாடா, ஒரு வழியாக ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கும் வந்துட்டோம். ஆமாம், என்னோடய ஃபோன் இங்கே தானே இருந்துச்சு. என்ன, முதல் நாள் ஸ்கூல் எப்படி போச்சு? நல்லாவே இல்லைம்மா. ஏன், என்னாச்சு? நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக தாம்மா ஸ்கூலுக்கு போனேன். மிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் கேட்டாங்க. எனக்கு உங்கள் நேம் ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் மறந்து போச்சு. அதனால் மேம் கிட்டே ரொம்ப சாஃப்டாக தாம்மா கேட்டேன். மேம், நீங்கள் உங்கள் ஃபோன் மட்டும் தந்தீங்கன்னா சாட் ஜிபிடி கிட்ட கேட்டு சொல்லிடுவேன் மேம் அப்படின்னு தான் மேம் சொன்னேன். அதுக்கு மேம் வந்து கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் சொல்லிட்டாங்கம்மா. நான் காலையிலேருந்து முட்டி போட்டு காலெல்லாம் வலிக்குது. இதெல்லாம் ஃபோன் அடிக்ஷன்னால தான். ஃபோனை நாம கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக ஃபோன் நம்மளை கட்டுப்படுத்துற ஆரம்பிக்கிற காலம்தான் இது. காலையில் கண் முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபோன் தான். ஃபோன் கிட்டே இருக்கிற எல்லாமே உன்கிட்டயும் இருக்கு. நீ டெய்லி காலையில் 6 எழுந்து பழகிட்டேன்னா உனக்கு டெய்லி காலையில் அதே டைமில் எழுந்திரிச்சிடலாம். உனக்கு ஒரு சத்துள்ள பொருளை சொல்கிறக்கும் கூட ஒரு ஃபோன் தேவைப்படுது. அப்போ உன்னோட மூளை எதுக்கு இருக்கு? மனித உடலில் இல்லாததுன்னு எதுவுமே இல்லை. என்ன புரிஞ்சுதா? ஆ, இப்போதாம்மா எனக்கு மனித உடலை பற்றியே புரிஞ்சுது. இனிமேல் நான் தேவையான விஷயத்துக்கு மட்டும்தாம்மா ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன். பல செல்களால் ஆன இந்த உடலை ஒரு செல் அவ்வளவு எளிதாக கட்டுப்படுத்தி விடுகிறது. எனவே ஃபோன் அடிக்ஷன் என்னும் நோய் நீப்போம். நன்றி.
1: மீண்டும் பயனுள்ள சிந்தனைகளுடன் மாணவர் வசந்த முகிலன் அவர்கள் சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியை வழங்குகிறார்.
2: சிந்தனை துளிகள், அறிவொளி தரும் கல்வி. கல்வி என்பது வெறும் வாழ்வாதாரத்திற்கான வழிமுறை மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் அறியாமையை நீக்கி அவனது சிந்தனையை விசாலமாக்கி உலகை நல்வழியில் அறிவொளி ஆகும். கல்விக்கு எல்லையோ வயதோ கிடையாது. நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளும் மாணவனாக திகழ்ந்தால் காலம் நமக்கு தரும் அனுபவ அறிவு நம்மை சாதனையாளர்களாக மாற்றும். நன்றி.
1: திறமையும் தன்னம்பிக்கையும் வெற்றிக்கு வழிகாட்டும். மாணவி மானசவசாகி அவர்கள் திறமையோடு போராடு என்ற கவிதையை அழகாக பொழிய வருகிறார்.
3: முதலையோரிடம் முடங்காது, தவளையோரிடம் தங்காது, கவலை உனக்கு ஏன் மனிதா உலகை உற்றுப்பார். நிழலுன்னை தொடர்வது போல நிதமும் உழைப்பை தொடர்ந்துடு. வறுமை கண்டு வாடாதே, திறமை கொண்டு போராடு. கூட்டு புழுக்கள் தானே பட்டு நூலாகிறது, வெயிலில் வாடிய விதைதான் விருட்சமாகிறது. உன் கைரேகைகளை நம்பாதே, கரையை கடக்க கலங்கி நிற்காதே. புயல் வீசும் வரை பொறுத்திரு, நீ தென்றல் வரும் வரை காத்திரு. காய் கனியாவது இயற்கை, கல் சிலையாவது செய்கை, இரண்டுக்கும் தேவை தன்னம்பிக்கை. எனவே திறமையோடு போராடு. நன்றி, வணக்கம்.

இதுவரை கோயமுத்தூர், விளாங்குறிச்சி, ஆர்ஜே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு கேட்கலாம். நிகழ்ச்சி

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: 这么多人。
1: இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். தேசிய

0: விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி தேசிய கொடியை மேலும் உயரத்தில் பறக்கச் செய்ய தேசிய விளையாட்டு தினத்தில் வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சிஎன்ஜி விலை ஒரு கிலோவிற்கு 3.89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரண் டன்சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் கோயம்புத்தூர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான பிற்பகல் வணக்கம். 3:02 ஆயிட்டு இருக்கீங்க. ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோனம் 103 நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சனிக்கிழமை, ஸோ ஸ்பெஷல் என்னன்னா 1 ஹவர் ஃபுல்லாக உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி இருக்க போது உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. பட் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கொண்டு போறது உங்களோட கையில் தான் இருக்கு. ஸோ அடிக்கடி கால் பண்றவங்க அதே மாதிரி கேட்ட பாட்டவே திரும்ப திரும்ப கேட்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கும் எங்களுக்கும் தெரியும் இல்லையா? ஓகே, நீங்க கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணி பேச வேண்டிய எண்கள் 0422 அப்படின்ற முன்னிணைப்பு என்னோட 2312103 இல்லனா 2316312. இன்னொரு எண் கூட இருக்கு 2317046 அப்படின்ற கால் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப்லயும் நீங்க உங்களோட ரெக்வஸ்ட் போடலாம். 9585800103 அப்படின்றது முகநூல் வாயிலாக எங்களை பின்தொடர ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்ற அந்த ஐடியை பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நீங்கள் கால் பண்ணுங்கள். எங்களோட அன்பான வேண்டுகோள் கண்டிப்பாக நேயர்கள் நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்துட்டு ராவத்தூர்லேருந்து அங்கமுத்து காத்திருக்காரு. வணக்கங்க, என்ன பாட்டு கேட்கலாம்
3: சார்?
2: ஆ, அந்த பாட்டு வேணுங்களா? சரி, கேட்டலாமே.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: கேட்டுட்ருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கிராமஃபோனும் 103. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆன பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். 3:10:30. அடுத்து கடித வாயிலாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன், கோவை சேரன் மாநகரிலிருந்து ராஜேஷ், கோவை மேட்டுப்பாளையம் சுப்பிரமணி, வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, நன்றி வணக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போத்தனூர்லேருந்து பாலசுப்ரமணியம் அவர்களும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாட்டு அன்பேவா மூவியிலேருந்து கேட்டிருக்காங்க. பாட்டை நம்ம கேட்கலாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புடூரில் கிராமஃபோன் 103 கேட்டுருக்கிற நேரம் 3:15 ஆயிட்டு இருக்குங்க. மனோகரன் இருக்காரு உடுமலைப்பேட்டிலேருந்து. வணக்கம்
1: சார். வணக்கம் சார். உடுமலை வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: வீரவாண்டி கட்டபொம்மன் படத்துல மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு அந்த பாட்டு போடுங்க.
0: சரிங்க, கேட்டலாங்க.

0: கிராம போன 103 நிகழ்ச்சியில் அடுத்து கோளர். வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பாட்டு கேக்கலாங்க? தெரியும், அப்படியே வீட்டுக்கும் வந்துருவோம், ரெடியா இருங்க. நிறைய நேயர்கள் வருவாங்க, நம்ம நேயர்கள்லாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு போட்டுருங்க. ஓகே,
1: ஓகேங்க,
0: கேக்கலாங்க.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: மூட்டு வலி முதுகு வலி பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340770734.

சம்மதுலா கிராமஃபோன் 103 நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அடுத்து வாட்ஸ்அப் விருப்பமாக பாபு மாதவன் அவினாஷிலேருந்து கேட்டிருக்கார். அவர் கேட்டிருக்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தூக்கம் கண்ணிலே அப்படின்ற பாட்டு, சோப்பு சீப்பு கண்ணாடி படத்துலேருந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ரெக்வஸ்ட்டில் இந்த சாங் நம்ம கேட்கலாம்.

பார்த்தோம் கையோடு சேர்ப்போம் தூக்கம் கண்ணில்.

0: கிராமபோன் 103.3 கேட்டுட்டு இருக்கிற நேரம் 3:29 நேரிலே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 0422 அப்படின்ற முன்னிணைப்பு என்னோட 23-12-103 இல்லைனா 23-16-312 இல்லைனா 23-17-046 அப்படி நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப்லேயும் உங்களோட ரெக்வஸ்ட்டை பதிவிடலாம். 9585800103 958-58-00-103 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணுங்க சரிங்களா. ஸோ சிட்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெயினான ரூட்லையெல்லாம் வந்து ஸ்லோ மூவிங் இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே கிளம்பிடுங்க, அப்போ தான் வந்து லாஸ்ட் மினிட் ரஷ்ஷை வந்து அவாய்ட் பண்ண முடியும். இப்போ அடுத்த காலர் இருக்காரு யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவரே சொல்ல போகிறார் யாருன்னு சொல்லிட்டு. வணக்கம்.
1: மனப்பாறு மாடு கட்டி
0: சாங் கேக்கலாங்க.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி.
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: எஃப்எம் ரெயின்போ 103 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கிராமபோனும் 103. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் வந்துட்டே இருக்கீங்க. அடுத்த காலர் அவினாசி ஆலங்காட்டு பாளையத்திலிருந்து சுப்பிரமணியம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கங்க.
3: வணக்கங்க. வணக்கங்க.
2: வணக்கங்க. வணக்கங்க. என்ன பாட்டு கேட்கலாங்க? ஏன் இந்த பாட்டு கேக்குறீங்க? வித்தியாசமான பாட்டா? ஸ்கூல் போகும்போது பாத்துருக்கீங்க? ஞாபகம் அந்த நாள் ஞாபகம் வந்துச்சு. சரி கேளுங்க.

கும்பா, லைஃப் இஸ் ஃபார் லிவிங் மை டியர் பாய். வாழ்க்கை இன்பமாய் வாழ்வதற்கே அப்பா இது வாலிப சித்தாந்தம். ஜாலில்லை ஜாலில்லை, ஜாலி கட்டினா ஜாலில்லை ஜாலில்லை.

0: ஆஹா, பாட்டு நல்லா இருக்குல்ல கேக்குறதுக்கு. தாலி கட்டுனா ஜாலி லைஃப். சரி, உங்களுக்கே விட்டுறேன் இந்த விஷயத்த. ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கிராமஃபோன் 103. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆன பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறேன். நேரத்துல அடுத்து திருப்பூர்ல இருந்து லோகநாதன் வெயிட் பண்றாரு. வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: எப்படி இருக்கீங்க லோகநாதன்?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, என்ன பாட்டு கேட்கலாங்க? என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஒளிவரைக்கு வந்து நாங்க பூசை கட்டிக்கலாம்.
0: அப்படிங்களா? சரி, கேட்கலாங்க.

0: கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில அனிதி காலர் தானாபுரத்துல இருந்து ராஜமாணிக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கங்க
1: சார். உதயம் சார் வணக்கம்.
0: வணக்கம் சார். என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? பூவா தலையாப்பனா.
0: ஆ
1: போட சொன்னா போட்டுக்கிறேன்.
0: ஆ சரிங்க. வைஃப் சொன்னா இந்த மாதிரி கேட்டுக்கணும் இல்லையா?
1: ஆமாங்க
0: ஆமாங்க. சரிங்க பாட்டு கேட்கலாம்.

கண்டேன், இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ முறையோ இன்றோடு போகட்டுமே, போறச் சொன்னால் போட்டுக்கிறேன் பொரும்பரை கண்ணத்திலே. பொன்னழகே பெண்ணழகே, கோவதெங்கே கோபத்திலே.

போட்டுக்கிறே போதும் வரை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே பொன்னழகே பெண்ணழகே.

கிராமபோன் 103.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இருந்து 3:49 ஆகுது. அடுத்த பாட்டு தெய்வ மகன் படத்துல இருந்து காதில் மலர் கூட்டம் அந்த சாங் கேட்டிருக்காங்க. எஸ் ஐயம்பாளையத்துல இருந்து கருணாகரன் பாக்யலட்சுமி வாட்ஸ்அப் விருப்பமாக இவங்களுக்கு பிடிச்ச பாட்டு.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட மாறா.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோன் 103 கேட்டு இருக்கோங்க. வணக்கம், அடுத்த நேயர் நடுப்பாளையத்துல இருந்து வேலுச்சாமி இருக்காரு. சொல்லுங்க வேலுச்சாமி, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: வணக்கம் அனைவரும், வாழ்க வளமுடன் அண்ட் நலமுடன்.
0: எல்லாருமே வளமா இருக்காங்க, வாழ்த்துக்களுக்கு நன்றி. என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: பழனியில வந்து இதயம் இருக்கின்றதே தம்பி சார்.
0: ஓகேங்க, கேட்டுலாங்க.

0: கிராமபோன் 103 நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்தில் இருக்கிறோம். யார் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து பெருந்துறையிலிருந்து மாச்சாப்பாளையம் சாரதாமணி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: முதலாளி பாலத்திலிருந்து ஏறி போற வழி.
0: சரிங்க, கேட்டுக்கலாங்க.

நீங்கள் இதுவரைக்கும் கிராம் ஃபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் இணைஞ்சிருந்தது உங்க ஆர்ஜே உதயா. மீண்டும் கிராம ஃபோனும் 103 நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 3-2 நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 1 hour ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட ரெடியாக இருங்க நாளைக்கு, ஓகேங்களா? இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொருளாதாரத்தில் மட்டுமன்றி கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு சரக்கு ரயிலில் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிகளுக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்
1: நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி FM Rainbow 103 கோயம்புத்தூர். நேரம் 4:03. செவ்வானம் சிந்தும் அழகில் நினைவுகள் மெதுவாய் மலர நெஞ்சம் ஏதோ தேடி தவிக்கிறது. அந்த தவிப்பு மயக்கு மாலைக்கு தான் என எண்ணுகிறேன். இதோ மயக்கு மாலை, மயங்க தயாரா? மயக்கு மாலை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் உங்கள் ஆஜய் உதயா. தொடக்கமாக இதய கோயில் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது இளையராஜா இசையில்.

0: கேட்ட அந்த பாட்டு குங்குமச்சிமிழ் படத்துக்காக எஸ் ஜானகி பாடியது. இளையராஜா இசையில், பாடலாசிரியர் கங்கை மரன். நாளை இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: பிபி, சுகர், மூட்டுவலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டிகர்கள், கோவை. செல் 7340707734.
0: மயக்கமாலை கேட்டுருக்கீங்க ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இருந்து. தாய்மேல் ஆணை திரைப்படத்திற்காக அடுத்த பாட்டு மலேசிய வாசுதேவன், வாணி ஜெயராம் மற்றும் குழுவினர் பாடியது சந்திரபோஸ் இசையில்.

இளையராஜாவின் இசைக்கோர்ப்பில் மனோ கே சித்ரா பாடியது பூந்தோட்டு காவல்காரன் திரைப்படத்திற்காக. 4:21 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டுட்டு இருக்கீங்க மயக்கும் மாலை. இனி அடுத்த பாட்டு எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திற்காக மனோ பி சுஷீலா பாடியது இளையராஜா இசையில்.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

மனசுக்குள் மத்தாப திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். 4:31 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 மயக்கும் மாலை கேட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கேட்கக்கூடிய அடுத்த பாட்டு ஈரமான ரோஜாவை படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில்.

இளையராஜா இசையில எஸ் ஜானிக்கு பாடியது புதுநெல்லு புதுநாத்து படத்திற்காக பாட்டு கேட்டவங்க. 4:40 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 மயக்கும் மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் வழிகாட்டுகிறார் பயிற்சி மைய இயக்குநர் சுகன்யா அவர்கள். இனி தொடர்ந்து நாம கேட்கக்கூடிய அடுத்த பாட்டு இன்னிசை மழை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சோபா சந்திரசேகர் பாடியது. இளையராஜா இசையில் பாடலாசிரியர் வாலி.

103 கிளைம் டூல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மயக்கும் மாலை. 4:52 ஆயிட்டு இருக்கு. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், நேர்களை இன்று மாலை 5:02 இருக்கு சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள் வழிகாட்டுகிறார் பயிற்சி மைய இயக்குநர் சுகன்யா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்க. மயக்கு மாலை நிகழ்ச்சியில நிறைவு பாட்டா நம்ம கேட்க இருக்கிறோம். வனிஜா கிரிஜா திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, உடன் பாடுபவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், இளையராஜா இசையில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு சரக்கு ரயிலில் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 7022 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது.

0: செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே, பல்கேரியாவின் கரட்டன்ஷேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:03, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சுவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சனிக்கிழமை மாலை பொழுது வழக்கம் போலவே நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுளை சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள், அது பத்தி தான் நம்மோடு நேரலையில் பகிர்ந்துக்க போறாங்க அந்த பயிற்சி மையத்தினுடைய இயக்குநரான சுகன்யா அவர்கள். மேடம் வணக்கம்.
2: வணக்கம்
1: சார். மேடம், இப்ப வந்து கனரா வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து எந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது, அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன, எதற்காக கனரா வங்கி இந்த அமைப்பை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க, அதை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க மேடம்.
2: இந்த பயிற்சி நிலையம் பார்த்தீங்கன்னா 1982 கர்நாடகாவில் உஜ்ரேங்கிற இடத்துல வீரேந்திர ஹெக்டே என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அது ரூட் செட்டி அப்படிங்கிற பேரில் இயங்கிட்டு வந்துச்சு. இது போலவே இந்தியாவில் சில இடங்களில் மட்டும் ரூட் செட்டி இயங்கிட்டு வந்துச்சு. இந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறத பார்த்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஸ்பான்சர் பேங்க்கும் சேர்ந்து இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது போல் பயிற்சி நிலையம் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், நிறைய தொழில் முனைவோரை உருவாக்க முடியும்னு முடிவு பண்ணாங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரூட் செட்டி அல்லது ஆர் செட்டி அப்படிங்கிற பேரில் இயங்கிட்டு இருக்கு. நம்ம கோயம்புத்தூரில் பெரியநாயக்கம்பலத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் புது புதூருங்கிற இடத்துல இந்த இன்ஸ்டியூட் இருக்கு. அந்த ஸ்பான்சர் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறது முன்னோடி வங்கி, ஒவ்வொரு மாவட்டத்தோட முன்னோடி வங்கி தான் நடத்துவாங்க. நம்ம கோயம்புத்தூரில் கனரா வங்கி தான் முன்னோடி வங்கி. அதனால் கனரா வங்கி கீழே தான் நம்ம கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இயங்கிட்டு வருது. வேற ஏதாச்சும் தகவல்?
1: அதாவது மேடம், இப்போ அந்த கனரா வங்கி அந்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தை பற்றி விரிவாக சொன்னீங்க, இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்லாம் சொன்னீங்க. குறிப்பாக நம்ம பெரியநாயக்கம்பாளையத்தில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனால் அந்த மையம் இருக்குது. இந்த மையமே வந்து கிராமப்புற பெண்களுக்கான வேலைவாய்ப்பை தான் அடிப்படையாக கொண்டதா, பயிற்சி அடிப்படையாக கொண்டதா, எப்படி மேடம் அதை பற்றி?
2: அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு 1000 பேர்த்துக்கு பயிற்சிகள் கொடுக்கணும். அதில் ஒரு 70% 700 பேர் வந்துட்டு கிராமப்புற வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்றவங்களா இருக்கணும். அந்த கிராமப்புறங்கிறது அவங்க ஆதார் அந்த முகவரியில் வந்துட்டு கிராமப்புற கிராம பஞ்சாயத்தாக வரணும். வறுமை கோட்டுக்கு கீழே, அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். வறுமை கோட்டுக்கு கீழே அப்படிங்கிறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அது என்னென்னா அவங்க வந்துட்டு அவங்க குடும்ப உறுப்பினரில் யாரோ ஒருத்தர் 100 நாள் அட்டை வச்சுருந்தாலோ, இல்லை சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருந்தாலோ, இல்லை ஏஏஒய் ரேஷன் கார்டு அது வச்சுருந்தாலோ, இல்லை பிப் நம்பர் பிபிஓ நம்பர்னு சொல்லி பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வாங்கி தரணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு க்ரைட்டீரியாவில் அவங்க வந்தாங்கனாலும் வறுமை கோட்டுக்கு கீழேன்னு சொல்லி அவங்கள எடுத்துக்கலாம்.
1: அதாவது அந்த இது 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறவங்களா இருந்தாலும் கூட, அது ஒரு
2: அவங்க குடும்ப உறுப்பினர் யாரோ ஒருத்தர் வந்து 100 நாள் அட்டை வச்சிருந்தாலே அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே அப்படிங்கிற இதுல வந்துருவாங்க.
1: அது வந்து இந்த வருஷத்துக்கு இவ்வளவுதான் வருமானம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சர்டிபிகேட்,
2: அந்த மாதிரி வருமான சான்றிதழோ வருமான வரம்போ எதுவுமே கிடையாது. இந்த விதிமுறையில ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு இருந்தாலுமே நம்ம வந்து அவங்கள வறுமை கோட்டுக்கு கீழேன்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
1: ஓகே மேடம், இப்ப வந்து நீங்க இந்த கிரைட்டீரியா இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. இப்ப அதற்குண்டான வயது வரம்பு, கல்வி தகுதி அப்படின்னு ஏதாவது குவாலிபிகேஷன் பத்தி இருக்கா, இல்ல எப்ப அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது?
2: கண்டிப்பா வந்து எல்லா தேர்வுக்கும் இருக்கிற மாதிரி 18 வயசு அவங்க பூர்த்தி பண்ணியிருக்கணும், 50 வயதுக்கு கீழே இருக்கணும். கல்வி தகுதி அப்படின்னு தனியாக இதுக்கு கிடையாது, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் மெயினாக நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த கிராமப்புற வறுமை கோட்டு கீழே தான். அது மட்டும் இல்லாமல் அப்படி இருந்தால் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. பெண்கள்னு நாங்கள் வரும்போது நகர்ப்புறமாக இருந்தாலுமே அந்த மீதி இருக்க 30% அவங்கள கணக்கில் எடுத்துக்கிட்டு எங்களால் பண்ண முடியும்.
1: ஓகே, இப்போ வந்து கல்வி தகுதிங்கிறது இல்லை, வயது தகுதிங்கிறது.
2: கல்வி தகுதிக்கு நம்ம எழுத படிக்க தெரிஞ்சாவே, அடிப்படையாக எழுத படிக்க தெரிஞ்சாவே போதும்.
1: இப்போ வந்து விண்ணப்பிக்கிறது வந்து எந்த காலகட்டத்தில் பண்ணணும், நீங்கள் ஏதாவது அறிவிப்பு வெளியிடுவீங்களா அந்த மாதிரி?
2: விண்ணப்பிக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு ஆஃபீஸ் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சுருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஒரு 30 to 35 பேர் பதிவு பண்ணதுக்கு

0: அந்த பயிற்சியை வந்து ஆரம்பிக்க முடியும். அப்போ 30 பேருக்கு மேல நம்மளுக்கு பதிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்குமே நாங்க திருப்பியும் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த காலத்துல ஆரம்பிக்க போறோம், நீங்க வர தயாரா இருக்கீங்களான்னு நாங்களே அவங்களுக்கு எல்லா வகையான தகவலும் கொடுத்துருவோம்.
1: ஓகே, இப்ப வந்து ஒரு 30 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இந்த பயிற்சி ஆரம்பிப்பீங்க. இப்ப வந்து ஒரு நெடுந்தொலைவில் இருக்காங்க, ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி மாவட்டத்துக்குள்ளே இருந்தாலும் கூட கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது மாதிரி பெண்கள் சுய உதவிக்குழு இது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் சேர்ந்து இந்த பயிற்சி நாங்கள் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அவங்க இடத்துக்கே சென்று இதெல்லாம் சொல்லித்தருவீங்களா? அது மாதிரி பயிற்சி திட்டம் இருக்கா?
0: ஆ, சரியான கேள்வி கேட்டீங்க சார். என்னன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்னு வரும்போது பொள்ளாச்சியும் கோயம்புத்தூர், அன்னூரும் கோயம்புத்தூர், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்கு. அப்போ பொள்ளாச்சியிலிருந்து டெய்லியும் நம்ம டெய்லரிங்கு எம்ப்ராய்டரி இந்த மாதிரி அதிகபட்சம் பெண்களுக்கு கொடுக்குற பயிற்சி எல்லாமே 30 நாட்கள் இருக்கு. அங்கிருந்து பெண்களாக இருந்துட்டு அவ்வளோ தூரம் மற்ற குடும்பத்தையும் கவனிச்சுட்டு அவங்களால கண்டிப்பாக வர முடியாது. அதற்காகவே நாங்கள் என்ன பண்றோம்னா இந்த மாதிரி சுய உதவிக்குழுக்கள்லாம் சேர்ந்து ஒரு 30 பேர் சேர்ந்து நாங்கள் இந்த பயிற்சி கற்றுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா போதும், நாங்கள் அந்த இடத்துலயே அரேஞ்ச் பண்ணி அந்த நம்ம அங்கிருக்கிற பிஎம்எம் அவங்க கிட்ட பேசி ஊராட்சி லெவலில் பேசி அங்கே சமுதாய கூடத்தை வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு அங்கேயே வந்து நாங்கள் இந்த கற்றுக் கொடுக்குற பயிற்சியாளர் அனுப்பிச்சிருவோம். இப்போ கற்றுக் கொடுக்க தேவையான மெட்டீரியல் எல்லாமே அங்கே அனுப்பிச்சு உணவு முதலானது எல்லாமே அவங்களுக்கு அங்கேயே பண்ணி கொடுத்துட்டு அங்கேயே நம்ம பயிற்சி 30 நாள் வழங்கி கடைசியாக இறுதியாக வந்து அந்த சான்றிதழ் வழங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சி நிலையத்துக்கே வர வைப்போம். மற்ற எல்லாமே அவங்க கிராமப்புறத்துலேயே நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 இடத்துல அந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ்ன்னு சொல்லுவோம், பயிற்சி நிலையம் இல்லாமல் கிராமத்தில் பண்ணுறது பண்ணிகிட்டு இருக்கோம். பொள்ளாச்சியில் மண்ணூருங்கிற இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பாப்பம்பட்டி பிரிவிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இடத்துல கிராமத்திலேயே ஒரு 35 மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இப்போ வந்து அந்த சுய உதவிக்குழுவோ இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு குழு அமைச்சு கூட வந்து இப்போ உங்களை வந்து எப்படி தொடர்பு கொள்றது? அதில் யாராவது ஒருத்தர் வந்து பேசினா போதுமா அல்லது கடிதம் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ளலாமா? எப்படி தொடர்பு கொண்டா நீங்கள் அங்கே போய் சொல்லித்தருவீங்க?
0: சுய உதவிக்குழுக்கள் முழுக்க முழுக்க வந்து நம்ம TNSRLM சொல்லுவாங்க தமிழ்நாடு அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்துறதுனால அவங்களுக்கு கீழே பதிவு பெற்றிருப்பாங்க. அவங்களதுல புக் கீப்பர்ஸ் பிஎம்எம் அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. அவங்க யாரோ ஒருத்திட்ட தகவல் கொடுத்தாவே அவங்களுக்கு நாங்களும் நல்ல தொடர்பில் இருப்போம். அவங்களே எங்களுக்கு தகவல் தெரிவிச்சு எல்லா வகையான தகவலும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, எந்த வில்லேஜ், அவங்க தான் நம்மளுக்கு சமுதாய கூடம் அந்த மாதிரி கவர்மெண்ட் பில்டிங்கும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து மக்கள் அங்க 30 பேர்னாச்சும் குறைஞ்சபட்சம் இருக்கணும், இருந்தாங்கன்னா நம்ம தாராளமா அங்க போய் பண்ணி கொடுக்க முடியும்.
1: இப்ப வந்து ஒரு பயிற்சி மையம் மட்டும் இல்லாம நீங்க வந்து மற்ற சமூக அமைப்புகளோட நெருங்கிய தொடர்பு இருப்பதனாலதான் அங்க என்ன தகவல் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து சேர்ந்துருது.
0: கண்டிப்பா சார், இப்ப பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ் அப்படிங்க சொல்லுவோம், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நம்ம ரீசெண்டா கோப்பநாரிங்கிற ஒரு மலைவாழ் மக்களுக்கு கோப்பநாரிங்கிற இடத்துலயே வந்து டெய்லரிங் தையற் பயிற்சி கொடுத்தோம். அதுல பாத்தீங்கன்னா NMCTங்கிற என்ஜிஓ தான் அவங்களோட இடத்த கொடுத்தாங்க. இன்னொரு என்ஜிஓ வந்து மிஷின் கொடுத்தாங்க. இவங்களோட சப்போர்ட்டோட நம்ம அந்த மலைவாழ் கிராமப்புற மக்களுக்கு வந்து முழுக்க முழுக்க பயிற்சி கொடுக்க முடிஞ்சு அது அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது சார்.
1: கண்டிப்பா ஒரு விரிவாக எப்படி வந்து அணுகணும், என்ன மாதிரி கல்வி தகுதி வாய்ந்து வரும் இதெல்லாமே சொன்னீங்க. இன்னும் கூட பயிற்சிகள் பத்தின விவரம் நிறைய நம்ம பேச வேண்டியது, தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இது ஆகாஷ்வாணி FM Rainbow 103 கோயம்புத்தூரின் சித்திர ஜவானம் வழிகாட்டி.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள், அதை பத்தி தான் ரொம்ப விரிவாக நம்மோடு பேச வந்திருக்காங்க. அந்த பயிற்சி மையத்துடைய இயக்குநரான சுகன்யா அவர்கள், மேடம் ரொம்ப விரிவாக அந்த கல்வி தகுதி, வயது வரம்பு, இது மாதிரி பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இப்ப வந்து என்னென்ன பயிற்சிகள், இப்ப பெண்கள் தொழில் முனைவோர் ஆகணும்னா என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் பிரத்யேகமா நம்ம பயிற்சி மையத்துல கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அது போக என்னென்ன பயிற்சிகள் இருக்கு, இருபாலரும் படிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பயிற்சிகள் என்னென்ன இருக்கு, அதோட காலகட்டம் எல்லாம் என்னென்ன, அதை பத்தி சொல்லுங்க மேடம்.
1: பெண்களுக்கு பிரத்யேகமானு பார்த்தீங்கன்னா தையற்கலை, அழகுக்கலை, ஆரி எம்ப்ராய்டரிங் சொல்லுவோம். இந்த மூணு பயிற்சிகளுமே முழுக்க முழுக்க பெண்கள் தான் கலந்துக்குவாங்க. மற்ற பயிற்சிகளில் ஆண் பெண் இரண்டு பேருமே கலந்துக்கலாம். அதில் தையல் மற்றும் இது ஆரி எம்ப்ராய்டரி வந்து 31 நாட்கள் பயிற்சி. அழகுக்கலை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் சேர்த்து 34 நாட்கள் பயிற்சி. அது மட்டும் இல்லாம ஆண் பெண் இருபாலருக்கும் நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். காலத்துக்கேற்ப பயிற்சிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மசாலா மேக்கிங், அகர்பத்தி இந்த மாதிரி பாரம்பரிய பயிற்சிகள் தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ கடைசியா ஒரு 2-3 வருஷமா புது புது பயிற்சிகள், சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ், செல்போன் சர்வீஸ், போட்டோகிராஃபி, போட்டோ ஃப்ரேமிங் அண்ட் லேமினேஷன், டிஷர்ட் பிரிண்டிங், அது போன்ற இனோவேட் காலத்துக்கேற்ப புது புது பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் சார். அதுல வந்துட்டு வேளாண் பயிற்சிகளும் நம்ம கொடுக்குறோம். வெஜிடபிள் நர்சரி, காளான் வளர்ப்பு, அது போன்ற பயிற்சிகளும் குறுகிய காலத்துல இருக்குங்க. காளான் வளர்ப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 12 நாள் தான். சிசிடிவி பாத்தீங்கன்னா ஒரு 12 நாளுக்குள்ளேயே முடிஞ்சிருங்க. 12 எல்லாமே ஒரு 15 நாளுக்குள்ள. ஜூட் பேக் தயாரித்தல் அதுவுமே ஒரு 15 நாளுக்குள்ள முடிஞ்சிரும். அதிக நாட்கள் இந்த செல்போன் டெய்லரிங் இது போன்ற கோர்ஸ் பயிற்சிகள் தான் வந்து 30-31 நாட்கள் இருக்கும். போட்டோ ஃப்ரேமிங் வந்து குறுகிய காலத்திலேயே முடிஞ்சிரும். இதுவே போட்டோகிராஃபின்னு எடுக்கும்போது 31 நாள் அந்த பயிற்சி இருக்குங்க.
0: அதிகபட்சமா 1 மாசம் அப்படிங்கிற பொழுது எல்லாமே கத்துக்கலாம் நாம.
1: 1 மாசத்துக்குள்ளேயே அவங்க பேசிக்கா எல்லாத்தையுமே கத்துட்டு அவங்க ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கிற நிலைமைக்கு வந்து.
0: இப்ப வந்து இத்தனை பயிற்சிகள் சொன்னீங்களா மேடம், இதுல வந்து கட்டணம் சார்ந்த பயிற்சிகள் இருக்கா இல்ல எல்லாமே?

0: கட்டணமில்லாத பயிற்சிகள் தானா?
1: நம்மளுக்கு கட்டணம்ங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க முழுக்க அவங்களுக்கு இலவசமா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மதிய உணவு, தேநீர், பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே இலவசமா கொடுத்துருவோங்க.
0: இப்ப வந்து ஒரு அழகு கலை நிபுணர் அப்படின்னா அந்த அழகு கலைக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாமே வந்து நீங்களே கொடுத்துருவீங்க?
1: கண்டிப்பாங்க. அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நாங்க டிஎஸ்டின்னு சொல்லுவோம், டொமைன் ஸ்கில் ட்ரெய்னர். அவங்க வந்து ஒரு அழகு கலை பயிற்சி நடத்துறதுக்கு ப்ராப்பரா அவங்க ஒரு அசஸ்மெண்ட் எழுதி சர்டிஃபை ஆகி கிளியர் ஆகி வந்தவங்க தான். அவங்க என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி ஆஃப் கேம்பஸா இருந்தா அங்க கொண்டு போய் கொடுத்துருவோம். நம்ம இன்ஸ்டியூட்ல நடக்கிற மாதிரி இருந்தா இன்ஸ்டியூட்லயே நம்ம எல்லா மாணவர்களுக்கு கொடுத்துருவாங்க.
0: இப்ப 30 நாட்கள் அப்படின்னா வந்து மேக்சிமம் தியரி விட பிராக்டிக்கல் செஷன் தான் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். அப்படி வந்து எவ்வளவு நேரம் தியரி எடுப்பீங்க, எவ்வளவு நேரம் பிராக்டிக்கலா அவங்க அதை செய்யணும்?
1: நம்மளுக்கு தினமும் பயிற்சி நேரம் பாத்தீங்கன்னா காலை 9:30 இருந்து மாலை வந்து 5:30 வரைக்கும் இருக்கும். அதுல ஒரு 2 to 3 மணி நேரம் தான் தியரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பிராக்டிக்கல் கிளாஸ் தான் இருக்கும். ஏன்னா இது முழுக்க முழுக்க திறன் சார்ந்த பயிற்சி அப்படிங்கறதுனால நிறைய பிராக்டிக்கல் பண்ண பண்ணதான் அவங்களுக்கு வெளியில போய் ஒரு கடை ஆரம்பிச்சு பண்ண முடியும். அதனால அதிகமா பிராக்டிக்கல்ல தான் இது பண்ணும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சார்.
0: இப்ப வந்து ஒரு பயிற்சி அப்படிங்கிறது 30 நாள் 35 நாள், இது அதிகபட்சம் 30-35 நாட்களில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த மாணவர்கள் யார் பங்கேற்றாங்களோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்களோட தகுதி வந்து நீங்க முறைப்படுத்தி சான்றிதழ் கொடுப்பீங்க? என்ன மாதிரி அவங்க ஒருவேளை வந்து தேர்ச்சி பெறலைன்னா என்ன பண்ணுவீங்க?
1: தேர்ச்சி பெறாதவங்க அப்படின்னு இது நாள் வரைக்கும் நம்ம வரலாறுலயே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க திறன் சார்ந்த பயிற்சி எடுக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா தேர்ச்சி பெற்றுறாங்க. அப்படி தேர்ச்சி பெறலனாலும் அவங்களுக்கு திருப்பியும் தேர்வு நடத்தி அவங்கள தேர்ச்சி பெற வைப்போம். நம்ம இது நாள் வரைக்கும் அப்படி தேர்வு எழுதுனதுல யாரும் தேர்ச்சி பெறாம இல்லைங்க, எல்லாருமே தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்குமே அந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கும், ரொம்ப ஆழ்ந்த இதுதான் கொடுப்போம். அதாவது குறுகிய காலம் கொடுத்தாலும் ஒவ்வொரு நேரத்துக்கும் 8 மணி நேரம் கொடுக்கறதுனால அவங்க நிறைய கத்துக்க முடியுது. அதனால கடைசியா நம்ம தேர்வு நடத்தி அவங்களுக்கு சான்றிதழும் கொடுப்போங்க.
0: இந்த சான்றிதழ் வந்து எந்தெந்த இடங்களில் உபயோகப்படும் மேடம்? இப்போ வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகும்? ஒரு வேலை வாய்ப்புக்கு போறவங்களா இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகும்?
1: சான்றிதழ்னு பாத்தீங்கன்னா நம்ம பயிற்சி நிலையம் சார்பா ஒரு சான்றிதழ் வரும். அது இல்லாம மத்திய அரசு சான்றிதழ், ஸ்கில் இந்தியா சான்றிதழ்னு ஒன்னு ஒரு மாதம் கழிச்சு வரும். இரண்டு சான்றிதழுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்திலயுமே உபயோகப்படும். இப்போ நார்மலா ஒரு வங்கி கடனுக்கு போகும்போது அந்த தொழில் பத்தி அவங்களுக்கு புரிதல் இருக்கா, அதை பத்தி தெரிஞ்சவங்களான்னு வங்கியாளர்களால ஒரு சான்றிதழ் இருக்காது, ஒரு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அந்த தொழில் அவங்க தெரிஞ்சவங்களா, அதுல அவங்களுக்கு இது அனுபவம் இருக்கா, அப்படி எதுவுமே தெரியாது. ஆனா இந்த சான்றிதழ் கொடுக்கும் போது நம்ம ஆர்சிட்டியோட இந்த பயிற்சி நிலையத்திலிருந்து பயிற்சி பெற்று தான் வந்திருக்காங்க, அப்போ இவங்களுக்கு எல்லாமே தெரியும், நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும். மெயினா வந்து ஒரு வங்கி மேலாளரை போய் பார்க்கும்போது அவங்க பாக்குறது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த தொழில் தெரியுமா, அவங்களுக்கு வங்கி கடன் கொடுத்த புரிதல்கள் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ ஒரு சர்டிபிகேட்டோட, அதுவும் ஆர்சிட்டியோட சர்டிபிகேட்டோட போகும்போது கண்டிப்பா இவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வங்கி மேலாளருக்கு கண்டிப்பா தெரியும். சோ அவங்களுக்கு வங்கி கடனுக்கு இது மிக மிக பயனுள்ளதா இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கவங்களே சான்றிதழுக்காக நம்ம இதுக்கு வர்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஒரு சான்றிதழ் இருந்தா தான் அவங்க கடையில வச்சாதான் ஒரு மக்கள் அந்த கஸ்டமர்னு சொல்ற வாடிக்கையாளருக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ எல்லா விதத்திலயுமே சான்றிதழ் உபயோகமா இருக்கும்.
0: தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட அந்த சான்றிதழ் மதிப்புக்காக
1: வராங்க சார்.
0: ஏன்னா ஒரு மிகப்பெரிய வங்கி நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி மையம் அப்படிங்கிற போது சான்றிதழுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. இப்ப நீங்க வந்து இந்த தொழில் முனைவோருக்கு வந்து இந்த வங்கி கடனுக்கு இது உபயோகமாகுதுன்னு சொன்னீங்க. இப்ப வேலை வாய்ப்புமே இதை நம்ம கனரா வங்கி பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா உடனடி வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது உங்க கேம்பஸ்லயே வேலை வாய்ப்புக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தருவீங்களா? அது மாதிரி வேலை வாய்ப்பு முகாம் எல்லாம் நீங்க நடத்துறீங்களா?
1: வேலை வாய்ப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம பயிற்சி நிலையத்தோட முக்கிய நோக்கமே வந்து என்டர்பிரனர், தொழில் முனைவோரை உருவாக்கணும். வேஜ் எம்ப்ளாய்மெண்டா இல்லாம அவங்க வேற ஒரு இதுல இடத்துல போய் வேலை செய்யாம அவங்களா சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படிங்கறதான் நோக்கம். அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம பயிற்சி கொடுக்கற 1000 பேர்ல மினிமம் ஒரு 700 பேர்னாச்சு தொழில் முனைவோரா ஆகணும். 300 பேர் வந்து வேற இதுல வேலை செய்யறவங்களா போனாலும் 700 பேர் தொழில் முனைவோர் ஆகணுங்கிறது தான் நம்ம இந்திய அரசோட இது விதிமுறை. அதுல பாத்தீங்கன்னா நம்ம தையற் பயிற்சி எடுத்துக்கிற பெண்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு எடுத்த உடனே ஒரு பெரிய கடை ஓபன் பண்ணி பெரிய லெவல்ல பண்ண முடியலனாலும் எந்த ஒரு வருமானமும் இல்லாம இருந்தவங்க வீட்டு லெவல்லயே அவங்க ஒரு

0: கண்டிப்பா எல்லா பெண்களுமே இங்க பயிற்சி முடிச்சுட்டு போனவங்க ஒரு தையல் மிஷின் வச்சிருப்பாங்க. நாங்க போய் பார்ப்போம், அது நம்ம ஃபாலோ அப் சொல்லி டூ இயர்ஸ் ஃபாலோ அப் இருக்கு முடிச்சுட்டு போனவங்க. ஒரு பயிற்சி முடிச்சு ரெண்டு மாசத்துலயே போய் பார்ப்போம், உடனே அவங்க தையல் மிஷின் வாங்கியிருப்பாங்க, பக்கத்துல இருக்க எல்லாத்துக்கும் அவங்க தான் தைச்சு கொடுப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் தினசரி வருமானம் வந்துட்டு இருக்கும்.
1: இந்த கிராமப்புறத்துல எல்லாம் வீட்லயே வச்சு
0: பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போலதான் அழகு கலையும், நம்ம அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம், ஒரு தொழில் முனைவரா ஆறுக்கு முன்னாடி சொந்தமா அவங்களால வருமானம் உருவாகுது. அந்த இதுல வந்துட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்தவங்க இந்த மணப்பெண் அலங்காரம் அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல ஆர்டிஸ்டுக்கு மேக்கப் போடுறது அந்த மாதிரி போய் பார்ட் டைமா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்லர் மாதிரி ஓபன் பண்ணி பெரிய தொழில் முனைவரா ஆயிருக்காங்க சார். நம்ம கிட்ட
1: அழகாக சொன்னீங்க, வேலை வாய்ப்பு அப்படிங்கறத விட நாங்க அதிகமா விரும்புறது வந்து தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கறது அது எங்க நோக்கம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வந்து தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு முதலீடுன்னு ஒண்ணு வேணும். அந்த முதலீட்டுக்கு வந்து இன்னைக்கு வங்கிகள் கடன் கொடுக்கறாங்க, அல்லது மாவட்ட தொழில் மையங்கள் மூலமா போனாலும் கடன்

அப்படிங்கிறத விட நாங்கள் அதிகமாக விரும்புறது வந்து தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிறது தான், அது எங்கள் நோக்கம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு முதலீடுன்னு ஒன்று வேணும். அந்த முதலீட்டுக்கு வந்து இன்றைக்கி வங்கிகள் கடன் கொடுக்குறாங்க, அல்லது மாவட்ட தொழில் மையங்கள் மூலமாக போனாலும் கடன் வாங்க முடியும் அப்படின்னாலும் கூட அதற்குண்டான அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள்லாம் நிறையா இருக்குது. அதை வந்து இந்த கனரா வங்கி பயிற்சி மையம் என்ன மாதிரி செய்யுது அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:29. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி கொள்கை தான் நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த பயிற்சி மையத்துடைய இயக்குநரான சுகன்யா அவர்கள், மேடம் ரொம்ப விரிவாக நிறைய விஷயங்கள் பத்தி சொன்னீங்க. அதுவும் குறிப்பா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, பெண்கள் வந்து வேலைக்கு போறதை விட தொழில் முனைவோராக்கிறதா எங்களுடைய லட்சியம், மத்திய அரசுடைய லட்சியம். அதனால தான் இந்த மையம் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பெரும்பான்மையா பெண்களை வந்து தொழில் முனைவோர் ஆக்கணும்னா முதலீடு தேவை, அந்த முதலீட்டுக்கு வங்கி கடன் தேவை, அல்லது அந்த மையங்கள்லிருந்து எப்படி வங்கி கடன் வாங்குவது அப்படிங்கிற ஆலோசனைகள் தேவை. இப்போ நீங்க பயிற்சி ஒரு பக்கம் பெண்களுக்கு கொடுக்குறீங்க, அதுபோக இந்த கடன்கள் வாங்குவது பத்தி எந்த மாதிரி பயிற்சிகள் அவங்களுக்கு தர்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: கரெக்டா கேட்டீங்க சார். என்னன்னா, மத்த பயிற்சி நிலையத்துக்கும் நம்ம பயிற்சி நிலையத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம திறன் சார்ந்த பயிற்சி மட்டும் வழங்காம இடிபின்னு சொல்லுவோம், என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஒரு தொழில் முனைவோரா ஆகுனா என்னென்னலாம் தேவை, அவங்க என்னென்னலாம் பண்பை வளர்த்துக்கணும், அப்புறம் மிக முக்கியமா ஒரு தொழில் ஆரம்பிக்க அந்த முதலீடு மூலதனம் வேணும், அதுக்கான பணத்தை வந்து அவங்க சொந்தமா ரெடி பண்ண தயாரிக்க போறாங்களா இல்ல வங்கி கடன் வாங்கி பண்ண போறாங்களா, அது அவங்களுக்குள்ளேயே நாங்க கேள்வி கேட்டு விடைபெற வைப்போம். அதுக்கப்புறம் அப்படி தொழில் தொடங்கணும் அப்படின்னா வங்கியை எப்படி அணுகணும், என்னென்ன ஆவணங்களை எடுத்துட்டு போகணும், ஒரு திட்ட அறிக்கைனா அதுல என்னென்னலாம் இருக்கணும், அதை எப்படி தயாரிக்கணும், அதுல நீங்க என்ன தொழில் என்ன முதலீடு பண்ண போறீங்க, என்ன வகையான உபகரணங்கள்லாம் வாங்க போறீங்க, அப்படி வாங்க போறீங்கன்னா இப்ப 100,000 ரூபா செலவு பண்ணி வாங்க போறீங்க, அதுல முழுக்க முழுக்க உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்க போறது இல்ல, ஒரு 25% ஆகுது உங்களோட மார்ஜின் சொல்லுவாங்க, அந்த நீங்க அவங்க போடுற ஒரு அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்டை நீங்க ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத நாங்க அவங்களுக்கு சொல்லுவோம். மார்ஜின்னா என்ன, உங்களோட அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அந்த அமௌண்ட்டை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா மீதி அமௌண்ட்க்கு வங்கியை அணுகணும். அப்படி உங்களால மார்ஜினே ரெடி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான ஸ்கீம்ஸ், அதுக்கான நம்ம மத்திய அரசு திட்டங்களும் இருக்கு. இப்போ PMEGP, KKT, ட்வீஸ், இது போன்ற நிறைய சப்சிடி ஸ்கீம்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மார்ஜின்ங்கிற அந்த நார்மலா வங்கி கடனுக்கு போகும்போது 25% இருக்கும், அதே இந்த சப்சிடி மூலம் போகும்போது மிக மிக குறைவா இருக்கும். PMEGP-க்குலாம் 10% தான் மார்ஜின், அதுவும் ஸ்பெஷல் கேட்டகரினா 5%. இந்த மாதிரி அந்த நம்மளோட கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சிட்டே வரும். நம்ம பயிற்சியாளர் நம்மளுக்கு கிட்ட பயிற்சி எடுக்க வரவங்களுக்கு மார்ஜின் வந்து பெரிய அமௌண்ட் அவங்களால ரெடி பண்ண முடியாது. சோ அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் பத்திய புரிதல்களை ஏற்படுத்துவோம். என்னென்ன இந்த மாவட்ட தொழில் மையத்து கீழே என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்கு, வங்கி அணுகும் போது ஃபர்ஸ்ட் மாவட்ட தொழில் மையத்துல எப்படி அதை வந்து விண்ணப்பிக்கணும், ஒவ்வொரு திட்டத்துக்கீழையும் எவ்வளவு சப்சிடி இருக்கு, மீதி மார்ஜின் அமௌண்ட் நீங்க எப்படி ரெடி எவ்வளவு பர்சன்டேஜ் ரெடி பண்ணணும், இது போன்ற அனைத்து தகவல்களும் நாங்க கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம மாவட்ட தொழில் மையத்தையே அங்க இருக்கிற GM அந்த மாதிரி அவங்களை வந்து சான்றிதழ் வழங்கும் போது வர வைப்போம். அப்ப வர வைக்கும் போது டைரக்டா அவங்க எந்த சந்தேகங்களாலும் கேட்டு பெற்றுக்கலாம், அவங்க கையாலேயே அவங்களுக்கு சான்றிதழ் வழங்க வைப்போம். அப்போ நம்ம பயிற்சி நிலையத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், பயிற்சியாளருக்கும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பாலமா நாங்க செயல்படுறோம் அந்த மாவட்ட தொழில் மையத்துக்கும் பயிற்சி பெறுவர்களுக்கும். நம்ம கடன் ஆலோசனைகள் வழங்குறதுனால அடுத்தடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது அவங்களுக்கு கடன் பெறது ஏதாச்சும் சிரமங்கள் இருந்தாலோ இல்ல வங்கி மேலாளரை பார்க்கும்போது அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லைனாலோ நாங்க எங்களால வந்து அதுக்கான வழிகாட்டுதல் வழங்க முடியும். எதனால் இது சொல்றேன்னா, இப்ப இந்த பயிற்சியோட இயக்குநரா பணிபுரிகிற நானே வந்து முன்னாலும் வங்கி மேலாளரா தான் இருந்தேன், அடுத்து இந்த 3 ஆண்டு நிறைவு பெற்று அடுத்தும் வந்து வங்கி மேலாளர் தான் ஆக போறேன். சோ எங்க கனரா வங்கியே அவங்களுக்கு பக்கத்துல அருகாமையில இருந்துன்னா அவங்களுக்கு அங்கேயே வந்துட்டு நாம பேசி பண்ண முடியும். எங்களுக்கு தெரியும் வங்கி மேலாளர் என்னெல்லாம் பாப்பாங்க, எப்படி அவங்க கடன் வழங்குவாங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே புரிதல் இருக்கு. அதனால அவங்க கிட்ட நம்ம வேற பேங்கா இருந்தாலுமே முன்னோடி வங்கி மூலமா அணுகி அவங்களுக்கு கடன் மானியத்தோட வாங்கி தர முடியும்.
0: ஓகே மேடம், ரொம்ப விரிவா சொன்னீங்க. இப்ப வந்து வங்கிகளுக்கு எப்படி நம்ம வந்து நம்ம என்ன மாதிரி சர்டிபிகேட்ஸ் என்ன மாதிரி ஆவணங்கள்லாம் தேவைப்படும், அதே மாதிரி எந்த திட்டத்துல கீழே

0: லோன் வாங்கினா நமக்கு வந்து மானியம் வந்து அதிகபட்சமாக கிடைக்கும், முதலீடு குறைந்த அளவு முன்பணம் செலுத்தினா போதும், அது மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு பெண் தொழில் முனைவோர் வந்து ஒரு கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க, அதற்கப்புறம் நம்ம கனரா வங்கி பயிற்சி மையம் எந்த மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டும், அதை வந்து அவங்களை தொடர்ந்து நீங்கள் வந்து வழி நடத்துவீங்களா, அது அது மாதிரி ஏதாவது திட்டம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் எது சம்பந்தமான வழிகாட்டுதல்,
0: அதாவது தொழில் நடத்திட்டு போறதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரியான சிக்கல்கள் வந்து இருக்கும்பொழுது அவங்க உங்களை அணுகுவாங்களா, நீங்களே நேரடி கண்காணிப்புல இந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் நாங்கள் கண்காணிப்போங்களா, அது மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கான்னு
1: கேட்குறேன். பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் 2 வருடம் அவங்கள வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி விதிமுறை இருக்குங்க சார். அப்போ அங்க நாங்க கண்காணிக்கும் போது அவங்க எந்த வகையான டிபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கேற்ற கைடன்ஸ் கொடுப்போங்க சார், வழிகாட்டுதல் கொடுப்போம் நம்ம.
0: ஓகே, இப்ப வந்து நார்மலா தொழில் முனைவோர் இல்லைனாலும் கூட ஒரு வேலை போறோம், நாங்க தொழில் பண்ண விரும்பல, எனக்கு நான் நார்மலா காலையில போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடணும், வேற எந்த சிரமமும் எதிர்நோக்கு நான் தயாரில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அல்லது நீங்க சொன்ன மாதிரி வீட்லயே இந்த தொழில் பண்றவங்க கூட இருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாத்தையும் நீங்க மானிட்டர் பண்ணுவீங்களா, அதை வந்து அறிக்கையா கொடுப்பீங்களா வங்கிக்கு, எப்படி அதை பத்தி சொல்லுங்க நடைமுறை.
1: கண்டிப்பா சார், நம்ம கிட்ட பயிற்சி எடுக்கிற 100%, அதாவது 1000 பேர் ஒரு வருஷத்துக்கு பயிற்சி கொடுக்கறோம்னா, அந்த 1000 பேரையும் அடுத்த ஒரு வருஷத்துல நேரடியா அவங்க வீட்டுக்கே போய் சந்திச்சு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏதாச்சும் கஷ்டப்படுறாங்க, அவங்கனால லோன் வாங்க முடியல, லோன் இல்லாதனால அவங்க ஆரம்பிக்க முடியல, வேற ஏதாச்சும் பத்தி அவங்களுக்கு தெரியல, எப்படி பண்ணணும் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல, இந்த மாதிரி எந்த கஷ்டங்கள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாலும் நம்ம அதுக்கு வழிகாட்டுதல் வழங்குவோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பா சந்திச்சுதான் ஆகணும், அது நம்ம நேரடியா தான் சந்திக்கணும்னு கிடையாது, நம்ம போன் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம், அவங்களுக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டு கெட் டுகெதர் மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டுக்கே வர வச்சு அவங்க எல்லாத்துக்கூடையும் கலந்துரையாடல் பண்ணலாங்க சார்.
0: அதாவது அவங்களுக்கும் எந்த தயக்கமே தேவையில்லை, பயிற்சி மையத்தை எப்ப வேணாலும்
1: அணுகலாம், டைரக்டாவே இயக்குனர் அணுகி அவங்க எந்த சந்தேகங்கள்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: 30 நாளோட உங்க பயிற்சி
1: முடிஞ்சிடாது, அதுதான் இதுல மிக முக்கியமான.
0: கண்டிப்பா, ஏன்னா அந்த பலம் அல்லது அந்த தொடர்பு இருந்தாதான் அவங்க ஒரு தொழில் முனைவோர் ஆகும்பொழுது ஒரு தைரியமா தொழில் பண்ணலாம் இல்லைங்களா.
1: கண்டிப்பாங்க சார்,
0: அதை வந்து நீங்க செய்யறீங்க, அது பயிற்சி மையத்தோடைய ரொம்ப முக்கியமான சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப வந்து தொழில் பண்றாங்க, தொழில் முனைவோர் ஆகுறாங்க, ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு பெரிய தொழில் முனைவோர் ஆயிடுறாங்க, அது மாதிரி நிறைய பேர்த்த வந்து இந்த பயிற்சி மையம் பார்த்திருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருடம் அனுபவம் கொண்ட பயிற்சி மையம் மேடம் இது?
1: கிட்டத்தட்ட 35 to 36 வருஷம் ஆயிருச்சு சார் இது ஆரம்பிச்சு.
0: ஏன்னா அப்படி இருக்கும்பொழுது
1: இப்போ நம்ம பேட்சே பாத்தீங்கன்னா 1300 பேட்சுக்கு மேல போயிருச்சுங்க.
0: அப்படி இருக்கும்பொழுது ஒரு 35-40 வருடத்துக்கு 35,000 பேரை
1: நம்ம வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம், வருஷத்துக்கு 1000 பேருங்கிறது நம்ம இதுங்க, அப்ப 35,000 பேருக்கு நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம்.
0: அப்படி அந்த 35,000 பேர்ல இப்ப கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்திலே நிறைய தொழில் முனைவோர் இருப்பாங்க, அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு அல்லது அவங்களை கூட்டிட்டு வந்து நீங்க ஏதாவது உரையாடல் நடத்துற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது மாதிரி யார் யார் நம்ம கனரா வங்கி பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவங்க பெரிய அளவில் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன்னா எதிர்காலத்தில் பெண்கள் வந்து அவங்க தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஊக்கமா அந்த விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இது FM Rainbow 103 கோயம்புத்தூரின் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேரம் 5:43. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த மாலை நேரத்துல சித்திரச்சவானம் வழிகாட்டு நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள் பற்றி நம்மோடு விரிவாக பேசிட்டு இருக்காங்க. அந்த மையத்தினுடைய இயக்குநரான சுகன்யா அவர்கள் மேடம், ரொம்ப விரிவாக தொழில் பயிற்சி தொழில் முனைவோர் ஆக்குறது வரையிலும் நீங்க சொன்னீங்க. இப்ப வந்து

0: தொழில் முனைவோர் ஆகி சக்சஸாக இருக்கிறவங்களுடைய அந்த வெற்றி பாதை அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் மேடம்.
1: நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்கள் பிரத்யேகமாக அதிகமாக பயிற்சி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா தையற்கலை, அழகுக்கலை, ஆரி எம்ப்ராய்டரி. இந்த மூணு பயிற்சிக்குமே நிறைய வாய்ப்புகள் புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்குது. அதில் அழகுக்கலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு 90% மேலே ஏதோ அழகுக்கலையில் நம்ம நிறைய பெடிக்யூர், மெனிக்யூர், ஐப்ரோ, ஹேர் கட் இந்த மாதிரி நிறைய டிவிஷன் இருக்குது. எல்லாமே நம்ம 31 நாளில் சொல்லிக் கொடுத்துருவோம். ஸோ நம்ம அதில் பயிற்சி எடுத்துக்கிட்ட 90% மேல சுய தொழிலோ இல்ல தொழில் முனைவோரோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சசிகலான்னு ஒருத்தங்க வடவள்ளியில, அவங்க வந்து ஸ்கில்லுக்காக நம்மளுக்கு பியூட்டிஷியன் கோர்ஸுக்காக வரல, பிஎம்இஜிபி அப்படிங்கிற ஸ்கீமு கீழே லோன் அப்ளை பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், அந்த ஸ்கீமு கீழே லோன் அப்ளை பண்ணாலும் நம்ம கிட்ட பயிற்சி கம்பல்சரி எடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு லோன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பயிற்சிக்காக அவங்க வரும்போது அதில் நாங்கள் இடிபி கொடுப்போம். அப்போது அவங்க ஏற்கனவே தொழில் தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் அவங்கள வந்து மெருகேற்றுவோம். எப்படி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறது, பேங்க் லோனில் எதெல்லாம் முக்கியம், சிபில் ஸ்கோர் எவ்வளோ முக்கியம், இது போன்ற வங்கி சம்மந்தமான எல்லாமே சொல்லிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வடவள்ளிங்கிற இடத்துல பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணி ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு, அப்புறம் நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களோட மனைவிகள், உறவினர்கள் அந்த மாதிரி நம்ம யாராச்சும் அவங்கள அப்ரோச் பண்ணுனா கூட இந்த சசிகலா மேடம் வழியாக நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். அதே மாதிரி சாய்பாபா காலனியில் பானுப்ரியா அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க வந்து நம்ம பயிற்சி நிலையத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அவங்க ரொம்பவே நெகிழ்ந்து சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துட்ட மாதிரி தனிமையில் இருந்தேன், எதுவுமே அது ஒரு ஒடுக்கப்பட்ட ஆளாக இருந்தேன். இந்த பயிற்சி நிலையை வந்து ஒரு 30 நாள் பயிற்சி எடுத்துக்கும் போது நிறைய பேரோட பேசி என்னோட மனசே வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சாய்பாபா காலனியில் அவிலா கான்வென்ட் பக்கத்தில் ஒரு பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கிட்ட வரும்போது விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனாங்க. அவங்களோட நண்பர் ஒருத்தர் வந்து சிறுவாணி மீடியா அப்படின்னு சொல்லி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருமே வந்துட்டு அவர் வந்து ஆக்சுவலாக மற்ற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணும்போது இது வாங்கி தான் பெய்டு ப்ரொமோஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஆர்சிட்டியை பற்றி அவரோட தோழி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால அதனால அவங்க ரொம்பவே பயனடைஞ்சதுனால அவர் நம்மளுக்காக 2 முறை வந்து இந்த பயிற்சி நிலையத்தை பற்றி விரிவாக வீடியோ எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு.
0: இப்போ வந்து இந்த தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன மாதிரி இந்த பியூட்டிஷியன் அப்புறம் இன்னொன்று இல்லாமல் வேறு என்ன தொழில், இந்த டெய்லரிங் சாதித்தவங்க அல்லது வேறு தொழிலில் சாதித்தவங்களை பற்றி சொல்லுங்களா மேடம்?
1: தனிப்பட்ட முறையில் அதாவது
0: அதான் வீட்லயே வச்சு செய்யறாங்க இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப ஆதரவற்ற நிலையில வந்தவங்க
1: கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், இந்த ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க பெண்கள், அந்த மாதிரி பெண்கள் கூட நம்ம பயிற்சி நிலையத்துக்கு வந்துட்டு நம்ம பயிற்சி நிலையத்துல வந்து பெண்களே முழுக்க முழுக்க தயிர் பயிற்சியில இருக்கிறதுனால அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசி எல்லாத்தையுமே அவங்க பகிர்ந்துக்கிறதுனால அவங்களோட கவலைகள் எல்லாம் குறையுது. ஏதாச்சும் பண்ணணும், எதுவுமே இல்லை வாழ்க்கையில அப்படின்னு எந்த ஒரு உத்வேகமும் இல்லாமல் இருக்கவங்க கூட இங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சாதிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் முடிச்சு போகும்போது நம்மளுக்கு ஃபீட்பேக்கே கொடுப்பாங்க. நான் வரும்போது வெறும் இதா வந்த, என்ன பண்றதுன்னே தெரியாம வந்த, முடிச்சு போகும்போது கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணி சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகத்தோட இருப்பாங்க. நம்ம பயிற்சி கொடுக்கும் போதே இந்த மாதிரி வெற்றியாளர்களை வந்து பேச வைப்போம், அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஓ, இந்த மாதிரி பயிற்சி எடுத்துட்டு போயிட்டு தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு முன்னேறிக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உத்வேகம் கிடைக்கும்.
0: வெற்றியாளர்கள் வந்து கண்டிப்பா உங்க பயிற்சி மையத்துல பயிற்சி பெற்று பெரிய,
1: அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க பயிற்சியாளரே வந்து இங்கதான் பயிற்சி எடுத்திருக்காங்க, சோ இந்த அளவுக்கு நம்மளால முன்னேற முடியும், டிஎஸ்டியாவே ஆக முடியும், வேற வேற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். இந்த வெற்றியாளர்கள் வந்து பேசும்போது நல்லாவே அவங்களுக்கு ஏதாவது.
0: அந்த வெற்றியாளர்களை வந்து எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி மையத்துக்கு வர வச்சு பேச வைப்பீங்க? அது மாதிரி திட்டம்
1: குறைந்தது ஒரு 2 வெற்றியாளர்களாவது நாங்க அந்த இப்ப தையற்கலைனா தையற்கலையில இங்க நம்ம பயிற்சி மையத்துல பயிற்சி எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப வெற்றிகரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து பேச வைப்போம். அப்ப அவங்க என்ன சந்தேகம், ஃபீல்டு லெவல்ல அவங்க என்னென்னலாம் ஆரம்பிக்கும் போது என்னென்ன சவால்களை சந்திச்சாங்க, அது குறித்து அனைத்து சந்தேகங்களும் அவங்க கிட்டேயே. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டு லெவல்ல எதையுமே சந்திக்க மாட்டோம், ஆனா ஒரு தொழில் முனைவோர் தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு என்னென்ன சவால்களை அவங்க சந்திக்க ஆரம்பத்துல சந்திச்சாங்க, எப்படி எல்லாம் அதை கடந்து வந்தாங்க அப்படின்னு எல்லா வழிகாட்டுதலும் அவங்களுக்கு கிடைக்கும் சார்.

0: வந்து தொழில் ரீதியாக தொழில் முனைவோரை உருவாக்குறது ஒரு பக்கம், இன்னும் கிராமப்புறங்களுக்கு இந்த இதை பற்றின விழிப்புணர்வே இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை இந்த கனரா வங்கி பயிற்சி மையம் செய்து வெளியில் போய் கிராமங்களுக்கு சென்று இது மாதிரி சுய முன்னேற்ற கருத்துக்களை வந்து நீங்கள் உரையா செய்து அவங்கள நம்ம பயிற்சி மையத்துக்கு வர வச்சிருக்கீங்களா? அது மாதிரி
1: கண்டிப்பா சார், வெளியில நடக்கிற ஒவ்வொரு அந்த மீட்டிங்ஸ்க்கும் நாங்க அட்டன் பண்ணுவோம். பிஎல்மிசி பிளாக் லெவல்ல நடக்கிற மீட்டிங்ஸ்க்கும் நாங்க அட்டன் பண்ணுவோம். கிராம சபை கூட்டம் அந்த மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடைக்கும் போதும் அங்கேயும் நாங்க போய் அங்க அட்டன் பண்ணி இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இப்ப விழிப்புணர்வு அப்படிங்கறது இன்ஸ்டா பேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியால அதிகமா ஆயிருச்சு. கிராமப்புற மக்களுமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே அதிகமா பயன்படுத்துறாங்க. அதனால அது போன்ற விழிப்புணர்வும் நாங்க ஏற்படுத்திட்டு வரோம். இந்த மாதிரி வானொலியில பேசுறது, அப்புறம் இன்ஸ்டால அதிக ஃபாலோயர்ஸ் இருக்க அவங்க கிட்ட நம்ம நிலையத்தை பத்தி விளம்பரப்படுத்துறது, இது அப்புறம் இந்த நோட்டீஸ் வந்து ஒவ்வொரு பிஎல்பிஎஸ்சி அட்டன் பண்ணி அங்கிருக்க சுய உதவி குழுவோட யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுத்து இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றது. அப்புறம் இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு கீழே இருக்க சுய உதவி குழுக்கெல்லாம் அணுகி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இது போல எல்லா வகையிலையும் நம்ம விழிப்புணர்வு.
0: அதாவது உள்ள வந்து பயிற்சி மட்டும் தராம வெளியில சமூக தொடர்புகள் மூலமாகவும் பயிற்சி மையத்தை பத்தி விளம்பரப்படுத்தி அங்கிருந்து யார் யாரு பயிற்சி பெற விருப்பமா இருக்காங்களோ அவங்களில வர செய்யறீங்க.
1: கண்டிப்பா சார், பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே.
0: ஓகே மேம், ரொம்ப விரிவாக சொன்னீங்க. அதாவது ஆஃப்டர் ஒரு பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தொழில் முனைவோர் ஆகுறாங்க, அது ஒரு கட்டம். அந்த தொழில் முனைவோர் என்ன மாதிரி வெற்றிகரமா இயங்குறாங்க அப்படிங்கறத பத்தியும் சொன்னீங்க. இன்னும் கூட புதுசா கத்துக்கிறவங்க வந்து என்ன மாதிரி தொழில் பண்ணணும், சவால்கள் எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத வெற்றி பெற்றவங்களை வச்சு அவங்களுக்கு விளக்குறீங்க அப்படிங்கறதையும் சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி FM Rainbow 103 கோயம்புத்தூரின் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சே வனம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சிகள் பற்றி தான் நம்மோடு விரிவாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பயிற்சி மையத்தினுடைய இயக்குநரான சுகன்யா அவர்கள், மேடம், நிறைய விஷயங்கள் எப்படிலாம் தொழில் முனைவோர் ஆகக்கூடிய அளவுக்கு பெண்கள் தயாராகணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துட்டீங்க. இப்போ வந்து அந்த பயிற்சி மையத்திலேயே நிறைய புது புது கோர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த சிசிடிவி இன்ஸ்டலேஷன் சர்வீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ இந்த இருபாலரும் கற்றுக்கக்கூடியதை வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்க மேடம்.
3: எல்லாருக்குமே இருக்க அந்த சந்தேகம் என்னன்னா, சில வகையான பயிற்சிகள் மட்டும் ஆண்கள் மட்டும்தான் பண்ண முடியும், பெண்கள்னால பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு பொது புத்தியில இருக்கு. இப்ப நம்ம இன்ஸ்டியூட்லயே எடுத்துட்டீங்கன்னா, இயக்குனர் 36 வருஷம் ஆயிருச்சு நம்ம பயிற்சி நிலைய ஆரம்பிச்சு. அந்த 36 வருஷத்துல 10-11 இயக்குநர்கள் மாறிட்டாங்க. எல்லாருமே ஆண்கள் தான். நான் தான் முதல் பெண்ணா அதுல வந்து பதவியேற்றிருக்கேன். அதுல பொது புத்தியில எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண முடியாது. இயக்குனரா இருந்தா எல்லா மீட்டிங்ஸ் பண்ணணும், அலைச்சல்கள் அதிகம், அங்கேயும் இங்கேயும் பயணிக்கணும், நிறைய இது வரும், தடங்கல்கள் வரும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. பெண்கள் வந்து எல்லாமே பண்ண முடியும். இப்ப நம்ம கொடுக்கற செல்போனு, சிசிடிவி, இது போட்டோ ஃப்ரேமிங், போட்டோகிராஃபி, இது எல்லாத்துலயுமே பெண்கள் பங்கெடுத்து சிறப்பா தொழில் முனைவோராவும் இருக்காங்க. பங்கெடுத்து பயிற்சி பெற்றுட்டு வெளியே போய் சிறப்பா தொழில் முனைவோரா கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இதுதான் பெண்கள் பண்ண முடியும். இது மட்டும்தான் பெண்களுக்கு டெய்லரிங், பியூட்டிஷியன், எம்ப்ராய்டரி, இந்த மூன்று பயிற்சி மட்டும்தான் பெண்களால பண்ண முடியும். மற்ற பயிற்சிகள்லாம் ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சமுதாயத்திலயும் தடை இருக்கும், குடும்பத்திலயும் தடை இருக்கும். அது ரெண்டையுமே தாண்டி வரணும். அதனாலதான் நாங்க இப்ப என்ன பண்றோம்னா, அவங்க குழந்தைகளையும் கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கனால ஸ்கூல் டைமிங் முடிஞ்ச உடனே அவங்களால பாத்துக்க முடியாது. ஒரு 3 மணிக்கு மேல 3:30 மேல எப்படி எங்களால குழந்தையை பாத்துக்க முடியாது, எப்படி வர்றது? நம்மளுக்கு வந்து காலை 9:30 மாலை 5:30 இருக்கு, அதுக்கப்புறம் பாத்துக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்கும். சோ நம்ம பெண் இயக்குனரா இருக்கனால ஒரு பெண்ணோட பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியறதுனால நீங்க வந்து குழந்தையோடய வந்து பயிற்சியை கத்துக்குங்க. உங்களால குழந்தைய பாத்துக்கிட்டு பயிற்சியை நல்லா கத்துக்க முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து கத்துக்கலாம். நம்ம வந்து பெண்கள் முன்னேற்றத்துல தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். குழந்தைகள் வர்றனாலயோ வேற எந்த பிரச்சனையுமே வரப்போறது இல்ல. நம்ம இன்ஸ்டியூட்ல நடத்துறது இல்லாம வெளியில நடத்துறதுக்குமே குழந்தைகளை அனுமதிக்கிறோம். ஏன்னா அந்த தடைகள்லாம் தாண்டி அப்பதான் பெண்கள் முன்னேற முடியும் அப்படிங்கறதுனால.
2: அந்த கனரா வங்கி பயிற்சி மையத்துக்கு ஒரு பெண் இயக்குனர் கிடைச்சதுனால இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப வந்து நிறைவா மேடம் வந்து இப்ப நம்ம அலுவலகத்துடைய அந்த பயிற்சி மையத்துடைய முகவரியும் தொலைபேசி எண்ணையும் சொல்லுங்க, ஏன்னா நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும் நினைக்கிறேன்.
3: கண்டிப்பாங்க. நம்ம பயிற்சி நிலையம் வந்து பெரிய நாயக்கம்பாளையத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுல புது புதூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம அது பஸ் பேருந்து வசதி பாத்தீங்கன்னா பெரிய

0: நாய்க்கம்பளத்திலிருந்து பயிற்சி நிலையத்துக்கு அடிக்கடி கிடையாது, குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். பெரிய நாய்க்கம்பளையத்திலிருந்து காந்திபுரத்துக்கு அடிக்கடி பேருந்து வசதி இருக்குங்க. தொலைபேசி எண் வந்து 94 89 0 4 3 9 2 6 9489043926. இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயிற்சி நிலையம் பயிற்சிகள் குறித்த அனைத்து சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பதிவு பண்ணுவதற்கும் இந்த தொலைபேசி எண்ணை உபயோகித்துக் கொள்ளலாம்.
1: ஓகே மேடம், ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இது வந்து ஒரு தொழில் அப்படிங்கிறது, தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படிங்கிறது, ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறத விட பெண்கள் அதிகமாக அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து பெண்கள் தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படிங்கிறதே ஒரு நோக்கமாக வச்சுட்டு ஒரு பயிற்சி மையம் நம்ம கோயம்புத்தூர்லேயே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அந்த நிலையத்தை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேர்கள் இதுவரை கேட்டது சித்திர செவானம் வழிகாட்டி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில பெண்களை தொழில் முனைவோராக்கும் கனரா வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் பற்றி தான் நம்மோடு விரிவாக பயந்துகிட்டாங்க. கனரா வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தினுடைய இயக்குநரான சுகன்யா அவர்கள், அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
2: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
3: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
2: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
3: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
4: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நிலையத்தில் நேரம் 6 மணி. பூச்செண்டு

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 பூச்செண்டை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போல இன்னைக்கும் நாளைக்கும் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று மாலை 6:40 டீ கடை நிகழ்ச்சியில ஜாலியா பேசலாம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு டாபிக்கும் காத்திருக்கு. லைஃப் எங்க போகுதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்ம சொல்லிட்டு இருப்போம்ல, எஸ் வாழ்க்கை எங்க போகுதுனே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக்ல நாம இன்னைக்கு ஜாலியா பேச போறோங்க. வாங்க, 6:40 வாழ்க்கை எதை நோக்கி போகுதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி 7:30 ஏறுமோறும் 100 வகை பலா 100 விதமான சுவை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை பகுதியைச் சார்ந்த பலா சாகுபடி முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலைத்துறை முன்னாள் துணை இயக்குநர் ஏ பி ஹரிதாஸ் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். இன்னைக்கு ராத்திரி 9:00 நடிகர் நிலை மிதாஸ் அவர்கள் பங்குபெறும் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். இனி நாளைய நிகழ்ச்சிகள் நேரிலே நாளை காலை 10:55 மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையின் 137 பகுதி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து அவர் ஆற்றும் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். மீண்டும் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை 8:00 ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் நாளை காலை 6:00 காலை திண்டல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முகமது இலியால் பிலாலி அவர்கள். நிகழ்ச்சி காலையில 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கேட்கலாம். காலையில 10:00 சுட்டி சாய்ஸ் குழந்தைகளுக்கான இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. நாளை நண்பகல் 12:00 வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்று மணிக்குது. இன்று நண்பகல் 12:00 ஒலிபரப்பான நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு. நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே கூடை பின்னும் தொழில் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இந்திரா அவர்கள். நேர்களே, நாளை 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இந்நிகழ்ச்சியில் கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள் கூறக்கூடிய அனுபவ கருத்துகள். நாளை 7:30 இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்து கேட்கலாம். இதுவரைக்கும் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போல இன்னைக்கும் நாளைக்கும் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீங்க. இனி பூச்சண்டை நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம்.

நீங்களும் கேட்ட இந்த பாட்டு பாலூட்டி வளர்த்துக்கிழி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியது. இளையராஜா இசையில 6:09 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 பூச்செண்டை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 52°C, குறைந்தபட்சமா 23°C. ஈரோட்ல அதிகபட்ச வெப்பநிலை 56, குறைந்தபட்சமா 24. திருப்பூர்ல அதிகபட்சமா 34, குறைந்தபட்சமா 24. நீலகிரியில அதிகபட்ச வெப்பநிலை 22°C, குறைந்தபட்சமா 15°C. சேலத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்சமா 23°C. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 31, குறைந்தபட்சமா 24°C பதிவாயிருக்கிறது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் மற்றும் பாலக்காடு ஆகிய இடங்களில் நாளை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

நங்கூரம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம். வி குமாரோட இசையில 6:14 பூச்சண்டை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். போக்குவரத்து நெரிசல் பற்றி அறிவிப்பு இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ சிட்டியில் டிராவல் பண்றீங்களுக்கு தெரியும் கண்டிப்பா டிராபிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து பத்திரமா டிராவல் பண்ணுங்க, குறிப்பா டவுன் ஹால் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளான ராஜவீதி, லிங்கப்பா சிட்டி ஸ்ட்ரீட் இங்கெல்லாம் இருக்கு டிராபிக். அண்ட் காந்திபுரம் கிராஸ் கட் ரோடு 100 feet, உக்கடம், சுந்தராபுரம், மேட்டுப்பாளையம் சாலை, சங்கனூர் ரோடு சந்திப்பு, அதே மாதிரி சாய்பாபா கோயில், கவுண்டர் மில்ஸ் இங்கெல்லாம் இருக்கு. அண்ட் சத்தியமங்கலம் சாலை, கணபதி, சரணம்பட்டி, விளாங்குறிச்சி சந்திப்பு, அவினாசி சாலை, ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் இருந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா மேலேயும் இருக்கு டிராஃபிக். அண்ட் கீழேயும் இருக்கு நீலாம்பூர் வரையிலான சில பகுதிகள், கனியூர் அண்ட் திருச்சி சாலை, சிங்காநல்லூர் சந்திப்பு, ஒண்டிப்புதூர் இங்கெல்லாம் வந்து மெதுவான போக்குவரத்து இருக்கிறது. ஸோ பார்த்து பத்திரமா டிராவல் பண்ணுங்க. பூச்செண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு

அந்தரங்க மூமையானது திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. கே ஜே ஜாயோட இசையில அந்த பாட்டு கேட்டோம். 6:19 பூச்செண்டு கேட்டுட்டு இருக்கோம்.

கேட்ட இந்த பாட்டு சிரஞ்சீவி திரைப்படத்திற்காக ராஜ்குமார் பாரதி எஸ் ஜானகி பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டுட்டு இருக்கோம் பூச்செண்டை நிகழ்ச்சி 6:24.

இந்த மாதிரியான பாடல்களை கேட்கும் போது தேனை உண்ட வண்டு மாதிரி நம்மளோட உள்ளங்களும் தள்ளாருதானே செய்யும். கேட்ட இந்த பாட்டு தூரத்தேடி முழக்கம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது சலில் சௌத்ரியினுடைய இசையில. நேர்களே, இந்த பாட்டோட பூச்செண்டை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களோட உள்ளங்கள் எல்லாம் தள்ளாடும் நாளை மாலை 6 மணிக்கு பூச்செண்டை நிகழ்ச்சியை கேளுங்க. நேர்களே, இன்னைக்கு சாயங்காலம் 6:40 வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரில. ஆமாங்க, சில நேரத்தில் கூகுள் மேப்ஸ் கூட கன்ஃபியூஸ் ஆகிடும். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்னு தெரியாது. அலாரம் அடித்தா மட்டும் அப்படியே ஸ்னூஸில் ஒரு 5 நிமிஷம் போட்டுருவோம். அது ரொம்ப நமக்கு தெளிவாக தெரியுது. சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாங்கணும்ப்பா இந்த மாதம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்போம். சம்பளம் வந்த 3வது நாளே இந்த மாதம் பணம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு நம்ம தேட வேண்டியிருக்கும். சின்ன வயசில் கேட்பாங்க, பெரியவன் ஆன உடனே என்னப்பா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அடுத்த மாதம் இஎம்ஐ எப்படி கட்டுறது அப்படின்னு யோசிப்போம். இந்த மாதிரி வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரில அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதை சொல்லியிருப்போம்ல. எஸ், ஸோ இன்றைக்கி சாயங்காலம் 6:40 வாங்க, நம்ம எல்லாம் பேசலாம், நம்மளோட விஷயங்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்தி அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி FM Rainbow 103 கோயம்புத்தூரோட.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்டியானப் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் கல்வி மேம்பட்டு வருவதாக தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழிவகை ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலைசிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தயான்சந்தின் பிறந்த

0: நாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாக திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோயிலில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 17 தேதி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார்.
1: முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. குடிநீர்களும் தடையின்றி கிடைக்கிறதுக்காக அடிஷனலா அதுக்கு தேவையான அளவான குடிநீர் ரீஃபில் பண்ண முடியாத அளவுக்கு ஏன்னா பைப் வழியா லே பண்றதுக்கான ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கார்பரேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா அளவுலையும் தயாராகி முழுவதும் கும்பாபிஷேகத்துக்கான அனைத்து தயாரிப்பு ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சு செப்டம்பர் 11 இதுக்கான ட்ரையல் ஆரம்பிச்சு 17 என்ன மாதிரியான பாதுகாப்புகள் என்னென்ன மாதிரியான எல்லா இடத்துலயும் யுக்திகள் இருக்கோ அது வந்து செப்டம்பர் 11 நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா இடத்துலயும் வழிமுறைகள் தனி வாக்கி டாக்கி வச்சு எல்லாரும் கண்காணிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. 5,000 பேர் அளவுக்கு காவல்துறை வந்து அவங்களுடைய கூடுதல் ஸ்ட்ரென்த்துங்க கொண்டு வர போறாங்க. விநாயகர் சதுர்த்தி இருக்கும், அதுக்கடுத்து தொடர்ந்து 3வது நாள்ல கும்பாபிஷேகம் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதையடுத்து திருக்குடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்குடி பவனி நடைபெற்றது. இதனிடையே சென்னை பெசன் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோயிலிலும் கொடியேற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவேக அரசு குறை கூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் வண்ணமயமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக சின்னமனூரில் சிற்பக் கலைஞர்களின் கைவண்ணத்தில் ஏராளமான சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. களிமண், இயற்கையான தேங்காய் நார், மரத்துகள்கள், நெல் உமி என சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருட்களை கொண்டு சிறிய சிலைகள் முதல் பெரிய சிலைகள் வரை பொதுமக்களின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு அளவுகளில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி களிமண் சிலைகளை பயன்படுத்த வலியுறுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை பயன்படுத்துவதோடு பாரம்பரிய கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே அவர்களின் வேண்டுகோளாக உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை தயாரித்து வருவதாக தேனியைச் சேர்ந்த களிமண் சிலை தயாரிப்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: என்னோட பேர் வந்து கண்ணன். மண்மனை செய்யற தொழிலாளிகள் நாங்க. வருடவாட வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் சிலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐயா, பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து மகமா நன்றி தெரிவிக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு கலைஞருக்கு வந்து ஊக்கம் கொடுங்க, அவங்ககிட்ட வாங்கன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. எங்க மண்பாண்ட கலைஞர் சார்பாக, சிலை செய்த கலைஞர் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீரில் இருக்க தாவரங்களுக்கோ மீன்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பா வராது. வந்து அதுல வந்து தேங்காய் நாறு, நெல் உம்மி, களிமண்ணில் வந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்க நாங்க வருடவாடம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும்.
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய

0: லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 1 முதல் 3 தேதி வரை வட கடலோர தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு கடலூர் வந்தடைந்த 11 பேரை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 636 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா வழங்கினார். நெல்லை பாளையங்கோட்டையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 28வது அரசு பொருட்காட்சி தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: வெறும் 6:41 நம்ம இணைஞ்சிருக்கோம். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் டீக்கடை வந்து நீக்கியாச்சு. இது வந்து சாயங்கால நேரத்துல நீக்கக்கூடிய டீக்கடை.
4: ஆமா,
3: நம்மோட ஆர்ஜே உதயா வந்து இப்பதான் வந்து அந்த டீ ஆத்திர மக்க கீழே வச்சுட்டு இணைஞ்சிருக்காரு.
4: அதாவது இன்னைக்கு ஏன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி திரைமறைவில் ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது. என்னன்னா, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலங்க ரமேஷ், இதுதான் இன்னைக்கு டாபிக் அப்படின்னு. இந்த டாபிக் இதுல நான் நல்லா பேசவில்லை அப்படின்னாரு, அதனாலதான் அவர்கிட்டயே கொடுத்து.
3: வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரியாமயே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம்.
4: ஆமா,
3: அதனால இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச டாபிக் தான்.
4: ஆமா, எல்லாருமே புலம்புற டாபிக். ஆனா அந்த புலம்புல நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜாலியா இருக்கும். நம்ம அடுத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம
3: சனிக்கிழமை தலைப்பு கேட்டோன்னு வாழ்க்கை எதை நோக்கி போகுதுலேன்னு அந்த சிந்தனையில போயிட்டேன். இருந்தாலும் கூட அதை நீங்க சொன்ன மாதிரி காமெடியா கொண்டு போகலாம்.
4: நான் போய் எட்டி பாத்துட்டு வந்து இது வரைக்கும் போயிருக்கேன்.
3: அப்படியா, கீழே உழுகாம இருந்தீங்க.
4: ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
4: மேடம் இங்க யாரு இல்லையே, சொல்லுங்க. யார் பேசுறீங்க? மனோகரன் பேசுறீங்களா? ஓகே, சொல்லுங்க.
5: மனோகரன் பேசுறேன்.
4: சொல்லுங்க, இன்னொருக்கும் சொல்லுவீங்க நினைக்கிறேன்.
5: வாழ்க்கை வந்து எங்கேயோ போகுதுன்னு சொல்றீங்கல்ல,
4: எங்கேயோ போகுதுன்னு சொல்லலுங்க.
5: சிவமயம், உலகமே சிவமயம்னு சொன்ன காலம் அந்த காலம்.
4: சரி,
5: இப்ப வந்து உலகமே செல்மயம்.
4: செல்மயம்,
5: செல்மயத்துலதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே போயிட்டு இருக்கு.
4: சரி, உங்க வாழ்க்கை எது வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க?
5: ஆமா, தெருவுக்கு தெருவு பாத்தீங்களா, இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிச்சு அந்த குழந்தைங்கள்ட்ட வந்து
4: அதெல்லாம் ஓகே.
3: இல்ல, இது வந்து வேற மாதிரி போகுது.
4: ஆமா, அது வேற மாதிரிதான் போகுது. வாழ்க்கை எங்க போகுதுன்னு கேட்டா இப்படி என்ன எங்கெங்கயோ போறீங்க மனோகரனே. வணக்கம், யார் பேசுறீங்க?
6: ஹலோ, வணக்கம் சார்.
4: ஆஹ், வணக்கங்க, யார் பேசுறீங்க?
6: மகா தாராவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
4: மகா சொல்லுங்க.
7: அதாவது வாழ்க்கை எங்க
4: போகுதுன்னா, உங்க வாழ்க்கை
7: வாழ்க்கை அன்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு.
4: அன்பு இல்லாம போயிட்டு இருக்கா? அச்சோ.

0: இல்லாம போயிட்டு இருக்கு. வயது வயசானவங்க எல்லாம் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. 50 கோடி எனக்கு தெரிஞ்ச, நான் சமுதாய சேவை செய்வேன், வயதானவங்களை எல்லாம் கொஞ்சம் கவனிப்பேன்.
1: 50 கோடி
0: சம்பாதிச்சவருக்கு சாப்பாடு தட்டு அப்படியே
1: வாழ்க்கை
2: வந்து எங்க போகுது அப்படின்னா இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கலாம்.
1: வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் இருக்கதான் செய்யுங்க, கஷ்டம் இல்லாத மனுஷனோட வாழ்க்கை இருக்காரு.
2: ஆனா வாழ்க்கையே வந்து எங்க போகுதுன்னே தெரியாம ஒரு வாழ்ந்துட்டு இருக்காங்க.
1: இப்ப உங்களுக்கு கூட ஒரு கஷ்டம்.
2: ஆமா,
1: ஏன்னா டீ டைம்ல கோத்து விட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்பப்ப நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. இதுவரை வாழ்க்கையில கஷ்டங்கள் வரதான் செய்யும், இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில நீச்சல் அடிச்சு போகும்போது ஒரு இடத்துல நின்னு யோசிப்போம், நம்மளோட வாழ்க்கை எங்க போய்
2: அடிச்சுட்டு யோசிப்போமா, இல்ல கரையேறி யோசி
1: கரையேறி நீச்சல் அடிச்சு எல்லாம் இப்படி வந்து குறுக்கால குறுக்காலே கேட்டீங்கன்னா. வணக்கம்.
3: வணக்கம், விஜயபாரத சீரன் பரதாஜபுரத்துல இருந்து ரெண்டு பேருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கங்க, சொல்லுங்க.
2: வணக்கம்,
3: நல்லபடியா போயிட்டு
1: இருக்கீங்க,
3: வாழ்க்கைங்க. ஒரு டோட்டல் ஒரு நாயே போதும், கொஞ்சம் அசிமா இருக்கலாம், கொஞ்சம் இது இந்த நாய் கொஞ்சம் அசிமா இருக்கிறது, கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கு அப்படிங்க மாதிரி ரசிக்க கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லபடியா போகும்.
1: சரி, நீங்க எப்படி ரசிக்க கத்துக்கிட்டீங்க உங்களோட லைஃப்ல?
3: நம்ம ஒரே பாக்கலாம், அடுத்து குறை போயிட்டு இருக்கு வாழ்க்கை.
2: வீட்டை வந்து வரதராஜபுரத்துக்கு மாத்திட்டா
1: இல்ல
2: வாழ்க்கை நல்லா போகும்.
1: கரெக்ட் தான், பட் எனக்கு ஒரு விஷயம், நாம பேசுறது வந்து நேயர்கள் கேட்கவே மாட்டேன்றாங்க.
2: அவங்க எப்பவுமே பேசிட்டு இருக்கிறது
1: வணக்கம். ஜி, உங்களோட வாழ்க்கை எப்படி போகுதுங்க? என்னாச்சு, வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியல. இருக்கு, ஆக்சுவலி நம்மளோட செல்ஃபி எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, ஒரே டைரக்ஷன்ல நம்மளோட ஃபேஸ வந்து எடுக்க மாட்டோம், எப்படியாவது திருப்பி திருப்பி திருப்பி எடுப்போம். ஏன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டைரக்ஷன்லயாவது டைமென்ஷன்லயாவது நம்மளோட முகம் அழகா வராதுன்ட்டு. இதே மாதிரிதான் லைஃப்ல நிறைய கஷ்டங்கள்லாம் வரும், ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதான்னு தேடி போகணும் அப்படின்றதுதான். ஓகே, இன்னும் தொடர்ந்து பேசலாம், நேரில் நீங்களும் கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நாம கேட்டுட்டு வந்துடலாம் ஒரு பாட்டு.

0: நம்ம வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. சோ அந்த டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் ஜாலியா
1: எங்க போயிட்டு இருந்தாலும் சரி அங்கேயே வண்டியை நிறுத்திட்டு கால் பண்ணுங்க.
0: ஆமா, அப்படியே நிறுத்தக்கூடாது, ஓரங்கட்டி நிப்பாட்டணுன்றதுதான். வாழ்க்கை எந்த நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்ற தலைப்புல பேசணும். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ,
1: யாரும் பேசல,
0: இல்ல இணைப்புல இருக்காங்க. ஹலோ, சரி, அவங்களோட நம்பரை நம்ம நோட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் லைன் கொடுக்காம போயிடலாம். ஆமா, அப்புறம் லைன்ல வந்துட்டு பேசணுங்க, பேசாம அமைதியா இருந்தா
1: அப்புறம்
0: இப்பதான் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. லைன் கிடைச்ச உடனே, லைன் கிடைச்ச உடனே யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நேர்ல நினைக்கிறேன். வணக்கங்க,
1: அடுத்த நேர்
2: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஈரோடு சூரமடி வளர்ந்து இளங்கோ.
0: சொல்லுங்க இளங்கோ, கொஞ்சம் சொல்லுங்க.
2: ஈரோடு
0: ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கீங்க? ஓகே,
2: அப்டேட் இருந்தாலும் இந்த டீ கடையில நம்ம டீ கடை பார்த்து
0: ஞாபகம் அங்க இருந்து பாக்குறீங்களா? தெரியுதா,
2: டீ கடையில பேசிடலாமே அப்படின்னு ஒரு இணைப்பு பிடிச்சதால புடிச்சிட்டேன்.
0: சரி,
2: வாழ்க்கை எங்கேயோ போகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
0: எங்கேயோ போகுது இல்ல, எதை நோக்கி போகுதுன்னு தெரியல.
2: அதுதான் தெரியாம தாங்க நானும் உலாவத்திட்டு இருக்கிறேன்.
0: ஒரு சூப்பரா
1: இப்ப நீங்க ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எங்க இருந்து எங்க போறீங்க?
2: உங்களுக்கு ஒரு வேலையே கிடைக்காதா கேப்பாங்க.
1: இல்ல இல்ல, நீங்க வந்து உதவி வந்து நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியுது. ரேடியோ
2: இந்த டீ கடையில எல்லாத்துக்கும் டீ சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு எங்க பொண்ணுக்கு வந்து திருமண நாள், அதுக்காக ஒரு டீ சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும்.
0: ஓகேங்க, திருமண நாளுக்கு ஒரு டீ தான் சொல்லுவீங்களே? என்ன
2: ஜீனி, ஸ்வீட் வாங்கி தந்துடுறேன்.
0: ஓகேங்க,
2: என்ன சாப்பிடுறீங்க? மைசூர் பாக் சாப்பிடுங்க, லட்டு சாப்பிடுறீங்களா?
0: எங்களுக்கு சுகர்
1: வேண்டாம். இளங்கோ இளங்கோ, ஒரே நிமிஷங்க. வாழ்க்கை எங்க போகுதுங்கறத விட இப்ப நீங்க ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரயில் ஏறி எங்க போக போறீங்க அதை சொல்லுங்க.
0: ரொம்ப முக்கியம். உங்களுக்கு
2: மருமக வர்ற நாளைக்கு அவங்க திருமண நாளை கொண்டாடுறதுக்காக மருமகன் பேரம்பேத்தியோட வந்துருக்காரு. அவரை அழைச்சிட்டு போலாம் நாளைக்கு. அவங்க இதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன நேரத்துல ஒட்டி
0: சரிங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.
1: வாழ்க்கை ரயில்வே ஸ்டேஷனோட
0: அவங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் வாங்குறதுல உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஓகே, நேர்களுக்கு ஞாபகப்படுத்திடலாம் போன் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 0422 அப்படின்றது எஸ்டிடி கோட். நீங்க மொபைல் இருந்து கால் பண்ணாலும் இந்த நம்பர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா
1: அது என்ன சொல்ல சொல்ற,
0: அதுக்கப்புறமா 23 16 312 இல்லனா 23 12 103 இல்லனா 23 17 046 அப்படி நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க. வணக்கங்க. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: ராமலிங்கம்.
0: சொல்லுங்க ராமலிங்கம். ரமேஷ் ரொம்ப ஆவலா இருக்காரு.
1: பைபாஸ்ல
0: பைபாஸ்ல போறீங்களா?
3: வாழ்க்கைங்கிறது பைபாஸ் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க.
0: பைபாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா போகுதா? நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
4: ஹலோ சார், மோகன்.
0: மோகன் எங்க இருந்து மோகன்?
4: கோவை மாவட்டம் வண்டிப்பாளையம்.
0: ஓகே, வண்டி ஏதோ செல்வ எடுக்க மாட்டேங்குது. ஓகே, உங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுங்க ஜி? இல்ல நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்றதான் டாபிக்.
4: நான் வந்து
0: கட்சிகள் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச கட்சியில எல்லாம் இருப்போம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அதையெல்லாம் நம்ம இங்க பேசக்கூடாது அப்படின்றதுதான். ஓகே, இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது நம்மளோட ரெயின்போ கட்சியில நாம என்ன பேசிட்டு இருக்கோம்? வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல.
4: போயிட்டு இருந்ததுங்க இதுக்கு மேல வந்து மழை மாறி கிடையாது எங்க ஏரியாவில.
0: இப்ப பாருங்க, மழையை வர சொல்றேன், கண்டிப்பா வருங்க. நீங்க அப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. ஓகேங்களா, வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து வேணும், அப்பதான் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாவும் இருக்கும். அண்ட் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம ரொம்ப

0: ஏய் ரெடியா அப்படின்ற மாதிரி ஜி வி பிரகாஷ்குமார் இசைமிச்சு பாடின அந்த பாட்டு யூத் மூவில இருந்து கேட்டோங்க. 6:48 டீ கடை கேட்டுட்டு இருக்கோம்.
1: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு தகவல் என்ன அப்படின்னா வந்து
1: இன்று ஒரு தகவல்

0: பாதுகாப்பா என்ஜாய்மெண்டோட.
1: அது ஆக்சுவலா இது ஒரு அறிவுரை சொல்ற தலைப்பு தான், நீங்களே ஆரம்பிச்சு வாத்தியார் அப்படின்றனால.
0: ஹலோ வணக்கம். ஹலோ யார் பேசுறீங்க? சொல்லுங்க. ஆனமலை மேல நின்னு பேசுற மாதிரியே கேக்குது எங்களுக்கு, சொல்லுங்க. சூப்பருங்க. அதாவது மாடு போற பின்னாடியே என் வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. அது நல்ல ஜாலியான இதுங்க. ஆக்சுவலி நானும் சின்ன குழந்தையில எல்லாம் அங்கங்க வீட்டை சுத்தி எருமையெல்லாம் இருக்கும், அங்க என்ன எருமை கண்ணுக்குடின்ற மாதிரியா, அதை பார்த்து அப்படியே ஜாலியா இருக்கலாமான்னு தோணும். பட் முடியல,
1: என்ன பண்ண,
0: அதுலயும் பெருமை இருக்குங்க. நிறைய பேர் பண்ண வச்சு எவ்வளவு ஒரு பிசினஸ் மேக்னெட்டா இருக்கு. நம்ம எதையுமே குறைச்சு மதிப்பிடவே கூடாது, ஓகேங்களா? ஓகே ரைட், இன்னும் தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு சீ கடையில நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல.

0: வாழ்க்கையில ரமேஷ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மறுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி கேட்டு இந்த பாட்டு பாடியிருந்தாங்க ஆதித்யா ஆர்கே ஷான்ரோடானோட இசையில வித் லவ் அப்படின்ற மூவிலேருந்து கேட்டோங்க. இப்புறமோ படிக்கிறதுக்காகவே ஒரு ஆளை நாங்கள் தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆமாம் படிங்க.
1: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக.
0: டீ கடையில இன்னைக்கு வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம்.
1: எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரியாம தான் நாங்களும் உட்கார்ந்துருக்கோம்.
0: ஆமா,
1: நிகழ்ச்சி எதை நோக்கி போகுது?
0: நிகழ்ச்சி ஹிட்ட நோக்கி போகுது. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
2: தென்னிமலையிலிருந்து நவநீதன்.
0: சொல்லுங்க நவநீதன்.
2: அதுதான் எங்களுக்கு தெரியல சார், எதை நோக்கி போகுது என்ன.
0: இல்ல தெரிஞ்சிருந்தா நாம தான் வாழ்க்கையில முன்ன என்ன சொல்றது மகான் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா?
2: அது உண்மைதான்.

0: எங்க போறீங்க நேர்கோட்டுல அப்படி சொல்லுங்க.
1: அது தெரியமாட்டேங்குது,
0: அதே போகுது
1: போய்கிட்டே இருக்குது.
0: நீங்க நினைச்ச மாதிரி போகுதா இல்ல வாழ்க்கை நினைச்ச மாதிரி அது உங்களை கூட்டிட்டு போகுதா?
1: இல்ல வாழ்க்கை தான் கூட்டிட்டு போறது சார். நான் இன்னும் கொஞ்சம் சுத்தி பாத்துக்கிட்டே போலான்னு பாக்குறேன். அந்த கடிவாளம் கட்டி விட்டு இருக்குது, ஒரே நேர்கோட்டு போய்கிட்டே இருக்குது. அந்த கடிவாளத்தை மட்டும் அவுத்துட்டா போதுங்க.
0: அவுத்துட்டா போதும். வணக்கங்க, யார் பேசுறீங்க? தேன்மொழி. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கிறேன், நீங்க வந்து தேன்மொழின்னு வச்சதுனால
2: உங்களுக்கு பிடிக்காத.
0: இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. அடிக்கடி அவங்க பேசுறாங்க. ஆனா நிறைய நேர்கள் வந்து நீங்க ஏதோ தேன்மொழிக்கு மட்டும் டைரக்டா லைன் கொடுத்துருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க.
2: சரி சரி,
0: அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்
2: தேன்மொழின்னு பேர் வந்து கட் பண்ணிடணும்.
0: அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம கம்ப்யூட்டர் ஜிக்கே கட் பண்ணிடும், நம்ம கையில ஒண்ணும் இல்ல. சோ அதையும் தாண்டி நீங்க வந்து நினைக்கிறேன். கழுது புதூர்ல இருந்து கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க, புது புது வளர்ச்சியை நோக்கி போகுது என்னோட வாழ்க்கை அப்படின்னு அவர் ரொம்ப பாசிட்டிவா
2: சொல்லியிருக்காரு.
0: ஆமாங்க. அதே மாதிரி பிரேம்நாத் வந்து பெரிய நாயக்கம் பாளையத்துல இருந்து சொல்லிருக்காங்க, இதெல்லாம் வாட்ஸ்அப் மூலமா சொல்லிருக்காங்க. எப்பவுமே எதிர்காலத்தை நோக்கி தான் போகுது பாஸ், புதிய கண்டுபிடிப்பு. இந்த மாதிரி நீங்க யோசிப்பீங்களா? வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: யார்? வணக்கம் சார், வேடபட்டி பூசாரி வளத்துல வாசுதேவன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க வாசுதேவன்.
3: சார், வாழ்க்கை எல்லாம் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு சார்.
0: சிறப்பா போயிட்டு இருக்கு.
3: ஆமா சார், உங்கள்ட்ட பேசினாவே ரொம்ப சந்தோஷம். டீ சாப்பிட்டு நல்லபடியா சிறப்பா போயிட்டு இருக்கு சார்.
0: ஆமாங்க, டீ காணா அப்பப்ப காசு குடுக்காம போயிடுறீங்க, வரணும் இல்ல வீட்டுக்கு? வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம். இப்ப ரமேஷ் பேசுவார்,
2: மைக் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ வணக்கம்,
0: சொல்லுங்க, பேசுங்க. என்னங்க
2: கேக்குதுங்களான்னு கேக்குது,
0: கேக்குதுங்க. நீங்க யார் பேசுறீங்க? என்னாச்சு என்னாச்சு?
2: ஒரு பாட்டு
0: என்ஜாமி தந்தானே.

0: கேட்ட இந்த பாட்டு தனுஷ் பாடல் வரிகள் எழுதி தனுஷ் அறிவு பாடியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில இட்லி கடை மூவியில இருந்து இந்த பாட்டு கேட்டவங்க. டீ கடை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறோம். 7:06
1: தினமும் காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல்.
0: யார் பேசுறீங்க?
2: துரை
0: சொல்லுங்க. சரி,
2: அது எப்படி இருக்கு? பாம்பும் மனுஷனும் ஒரே வீட்டில்
0: ஓகே. சோ எல்லாமே கடந்து போகும். நன்றிங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. ஆமா, இந்த நேயரும் இப்படிதான், எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. எதுக்கு போன் பண்ணுவோம், அமைதியா இருப்போம்ன்ற மாதிரி இருக்கிறாரு. ரமேஷ் அவர்களே, உங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுது?
1: வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாம நானும் உட்கார்ந்துருக்கேன்.
0: உட்கார்ந்து
1: காலர் வந்தா பேசலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஏதோ பாம்புன்னு சொன்னாரு.
0: ஆமா,
1: புத்துன்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணும் தெரியல.
0: இல்ல, அவர் கொஞ்சம் சோகமா
1: சொன்னாரு.
0: வணக்கங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க கீதா. ரொம்ப சவுண்டா வச்சுட்டு ஜாலியா இருக்கீங்க. உங்க வாழ்க்கை நல்லா போகுதுன்னு
3: நினைக்கிறேன். சொல்லுங்க. ஏங்க சார், நீங்க
0: வேற அதுதான் வாழ்க்கை இல்ல.
3: ஆமாங்க,
0: கண்டிப்பா இருக்கிறதுனால அவங்க நோக்கி
3: போயிட்டு இருக்கு.
0: கண்டிப்பாங்க, ஒரு நல்ல
1: விஷயங்க. பேசக்கூடாது.
0: இல்ல இல்ல, விரக்தியா இல்ல, வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க இல்லையாங்களா?
1: அப்படி நீங்க சொல்லக்கூடாது. குழந்தைகளை வச்சுட்டு ஜாலியா போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க.
0: வீட்டுக்காரர் சொல்றதையும் கேட்க கூடாது, வீட்டுக்காரர் அம்மா சொல்றதையும்

0: குடும்பத்துல
1: கும்மி அடிக்கிறதுக்கு.
2: ஆமா, வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ
2: ஹலோ,
3: இங்க
2: செல்வலட்சுமி ராஜவீதி பேசுறேங்க. இங்க
1: செல்வலட்சுமி ஒருத்தர் இருக்காங்களா? சொல்லுங்க செல்வலட்சுமி.
3: அதாங்க என்ன சொல்றது, குழந்தைங்க படிப்பு அதை யோசிச்சு டெய்லி என்ன சொல்றது, அதான் யோசிச்சே இருக்கோம். நிம்மதியா வந்து அது என்ன சொல்றது, கூட தெரியாம நம்ம வந்து போயிட்டு இருக்குதுங்க. செல்போனு டிவி
2: இல்ல செல்வம்
3: மாதிரி ஆயிப்போச்சு.
2: இல்ல இந்த மாதிரி போனாதான் நாம வந்து நம்மளோட லைஃப் நல்ல ஃபாஸ்டா போகும், இல்லன்னா நமக்கு போர் அடிச்சிடும் இல்லையா?
4: நினைக்கிறேன்
2: என்ன குறிக்கோளுங்க உங்க வாழ்க்கையில?
1: அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்?
2: இல்ல இல்ல, ரமேஷ் வந்து சொல்ற அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு என்ன இருக்கு? எங்க நேயர்கள் வந்து ஏதாவது ஒரு பேசுவாங்க, நீங்க இப்படி பண்றீங்களே ஜி. வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம் சார், சித்தூர்ல இருந்து நாகராஜ் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க நாகராஜ்.
1: இவர் வாழ்க்கை சந்தோஷமா பேசும்போதே தெரியும்
5: எப்படி போகுது கேட்டீங்கல்ல.
1: வாழ்க்கையில
5: என்ன சார் சொல்லுங்க.
2: அந்த டாபிக் வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம வைக்கலாம், வாழ்க்கையில என்னன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாம பேசுறது வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. நல்லா போயிட்டு, நல்ல விஷயம். கனவுலதான் நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியும், நிஜத்துல வாழ முடியலனாலும். எப்படி எல்லாம் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து குடுக்கறாங்கன்னு போறீங்க. டீ கடை பெஞ்சுக்கு வந்து வாழ்த்துக்கள், வணக்கங்க, ஒரு வடை கொடுங்க, ஒரு டீ போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே சோம்பேறித்தனமா இருக்கிறோம். இதுல டீ வேற, வடை வேற. யார் கேட்டு இருக்காருன்னா அவினேஷ்ல இருந்து பிரபுதேவி ஸ்ரீஷா
1: கேட்டு
2: இருக்காங்க. எதை நோக்கி போகுதுன்னு தெரியலீங்க. நாளைக்கு வேற கரண்ட் பில் கட்டணும். ஏன் உங்க கரண்ட் பில்ல கட்டுங்க, வேற கரண்ட் பில் எது கட்டுறீங்க? ரெண்டு கல்யாணத்துக்கு போய் மொய் வைக்கணும், வண்டி சர்வீஸ் பண்ணும். நம்பர் இந்த நம்பர் தான், 10,000 ரூபாய் ஜிபே பண்ணு சொல்லிருக்காரு. 10,000 போதுமா உங்களுக்கு?
1: இந்த தலைப்படுத்ததுக்காக அவர் ஆர்ஜி உதவி கண்டிப்பா பண்ணுவாரு.
2: கண்டிப்பா பண்றோம். 60 வயதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் விடிந்து நம் வாழ்க்கை மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் கூடிய ஏமாற்றமா இல்லை நன்மையா அப்படின்றது தெரியாமல் போகிறதுன்னு சொல்லிட்டு யுவராஜ் சொல்லியிருக்கிறார். எந்த ஊர் அப்படின்னு அவர் சொல்லல. அண்ட் சிந்து குஹன் கோத்துகிரில இருந்து வாழ்க்கை வந்து நம்மளோட தலைமுறையை உயர்த்துவது பற்றி போகுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம் சொல்லி இன்னும் நிறைய நேயர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. மாலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு நேயர் வந்து வண்டு அனுப்பிச்சிருக்காரு. நம்ம பேசிட்டு இருக்கிறது வண்டு காதுல போயாவது கொடையிட்டு அப்படின்னு அனுப்பிச்சிருக்கேன் போல. இன்னும் தொடர்ந்து நம்ம பேசலாங்க. அதுக்கு முன்னாடி பாட்டு வண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா?

0: கேட்ட இந்த பாட்டு கங்குவா மூவிக்காக தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில கேடுங்க. சித் ஸ்ரீராம், பி பராக், செந்தில் கணேச, தீப்தி ஸ்ரேஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடினாங்க. இதோட டீ டைம் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. டீ டைம் இல்லைங்க, டீ கடை. ஓகே ரமேஷ் ஜி, உங்களோட ஒரு சில வார்த்தைகள்.
1: ஒரு சில வார்த்தைகள் இல்ல, விடைபெறுவது ரமேஷ்.
0: நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது உங்க அஜயோதயா. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலனாலும் அதை நோக்கி நாம அப்படியே போவோம். அதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமே தனிதான். தொடர்வது ஏழைகள் மணிக்கான செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிம்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேபாள அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேபாளத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நேபாளத்திற்கு உதவி அளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள நிதி அமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாகெல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 57.6 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நேபாளத்தின் வேண்டுகோளை ஏற்று சிறப்பு மருத்துவம் மற்றும் நிபுணர் குழுவை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடையாளம் தெரியாத 229 சடலங்களின் இறுதிச் சடங்கை மேற்கொள்ள நேபாள அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தெற்கு சித்வான் மாவட்டம் கோஷி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட இந்த சடலங்களை கண்டறிய முடியாததால் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சடலங்கள் அழுகுவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 626 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் இந்த சடலங்களை வைக்க போதிய இடம் இல்லாததால் உடனடியாக புதைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சடலங்களின் டிஎன்ஏ மாதிரிகளை சேமித்து வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கிய 88 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் 287 இந்தியர்கள் நேபாளத்தில் காணாமல் போனதாக கூறியுள்ளார். மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 128 பேரும் நேபாளத்தில் காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரசுவா நீர்மின் நிலையத்திலிருந்து 4 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவிலிருந்து 120 இந்தியர்கள் பத்திரமாக நேபாளம் சென்றடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 6 தடயவியல் நிபுணர்கள் குழு சடலங்களின் டிஎன்ஏ சோதனை செய்வதற்காக நேபாளம் சென்றுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி

0: இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2006 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தண்ணீர் முழு அளவில் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 5 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 55% மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி அமைக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 8,123 கோடி ரூபாய் நுண்ணீர் பாசன வசதி அமைப்பதற்காக மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. நீர் மேலாண்மை மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இத்திட்டம் வழிவகை செய்யும். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்றவிருக்கிறார். பின்னர் பந்தனம் திட்டா மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற அறமுல்லா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பம்பையாற்றில் நடைபெறும் இத்திருவிழாவில் 51 படகுகள் போட்டியிட உள்ளன. பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவையும் அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தியில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். நிலையான பொருளாதார வளர்ச்சி, திறன் மேம்பாடு, உலகத்தரமான கட்டமைப்பு வசதி, தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ளிட்டவை மூலம் உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மேம்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்கள் அதிக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் ட்ரோன் உற்பத்தி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வரவேற்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. இதன் மூலம் சின்னவண்டிசோலை பகுதியில் முதல்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடும் பணி தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தால் மழையின்மை, பெருவெள்ளம், அதிக வெப்பம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை, விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமை போன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மரங்கள் வெட்டப்பட்டதே காரணம் என கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ்
0: நாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தால் மழையின்மை, பெருவெள்ளம், அதிக வெப்பம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை, விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமை போன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மரங்கள் வெட்டப்பட்டதே காரணம் என கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நடவு செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் சின்னவெண்டிசோலை பகுதியில் முதற்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணி துவங்கியது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை செயல் அலுவலர் துக்கினிக் இந்தியா இதனை துவக்கி வைத்தார். ராணுவ வீரர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி குழந்தைகள், ஊர் பொதுமக்கள், பல்வேறு அரசுத்துறை அலுவலக ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடவு

0: செய்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: பஞ்சாபில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு 21 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கல்வி, கலாச்சாரம், வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 திட்டங்களை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மகிஷினி, இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, வாரிய உறுப்பினர்கள் திரு பிரசாத், திரு மோகன்குமார், திரு அசோக் மாலிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹார்முஸ் நீரிணை தங்களது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையை மறுத்துள்ள ஈரான், அப்பகுதி வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் சிகோ ஆராவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரியும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே பல்கேரியாவின் கராந்தான் சேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மேரி லூயிஸ் பிராண்டி வால்கர் இணையை வென்றது.

0: ஆராவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரியும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே பல்கேரியாவின் கராந்தான் சேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மேரி லூயிஸ் பிராண்டி வால்கர் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பாண்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை 29/8/2026 முதல் 2/9/2026 வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32°C முதல் 33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வதை தவிர்க்கவும். காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். ஒரு சில இடங்களில் காற்றின் வேகமானது 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்தியகால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்கவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குறுவை நெற்பயிருக்கு மேலுரமாக நைட்ரஜனை மண்ணில் இட்டால் பலன் தராது. எனவே 1% யூரியாவை இலை வழி ஊட்டமாக தெளிக்கவும். பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி மக்காச்சோளம் இரவை மற்றும் மானாவரி பயிராக பயிர் செய்யலாம். மானாவரி பயிராக பயிர் செய்யும் பொழுது 1 அல்லது 2 உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலினங்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன் டெசிம் 500 கிராம் அல்லது மாங்கோசெப் 1000 கிராம் என்ற அளவில் கழித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையில் காணப்படுவதால் ஐந்து மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாசு உரம் இட்டு மண் அணைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்யும் விவசாயிகள் சால் மற்றும் பார்முறை நடவு செய்வதன் மூலம் அதிகமாக மழை பெறும் சமயங்களில் தண்ணீரை வடிக்க உதவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும், மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். தற்போது வானம் அதிக மேகமூட்டம் மற்றும் அதிக காற்றின் ஈரப்பதமும் கொண்ட காரணத்தால் மஞ்சளில் நுண்ணூன்றச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே 25

நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை போரக்ஸ், பெரசல்பேட், ஜிங்க் சல்பேட் மற்றும் யூரியாவை ஆகியவற்றை ஒவ்வொன்றும் ஒரு ஹெக்டேருக்கு 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் பறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவவும். எதிர்வரும் பருவமழை காலங்களில் மாடுகளுக்கு வரும் சப்பை கால்நோய் மற்றும் தொண்டையடைப்பான் நோய்களுக்கு எதிராக நோய் தடுப்பூசி மருந்து அளிக்கவும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது

0: கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை பகுதியை சார்ந்த பலா சாகுபடியில் முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலை துறையின் முன்னாள் துணை இயக்குனர் ஏ பி ஹரிதாஸ் அவர்கள் கூறும் 100 வகை பலா 100 விதமான சுவை அனுபவ கருத்துக்கள். வணக்கம் நேயர்களே, அண்மையில் திருச்சி தனியார் கல்லூரியில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பாக தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பலா சாகுபடியில் முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலை துறையின் முன்னாள் துணை இயக்குனர் ஏ பி ஹரிதாஸ் அவர்கள் 100 வகை பலா 100 விதமான சுவை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட போது,
1: அனைவருக்கும் எனது பலா வணக்கங்கள். பழங்களிலே சிறந்த ஒரு பழம் அப்படின்றத பின்னாடி உணர்றதுக்கான வாய்ப்பில் பலாவை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். திருவள்ளுவர் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனது. 4 மா நீர், மணி நீர், மண், மலை, அணிநிழல் காடு. அணிவகுத்து நிற்கக்கூடிய நிழல்னா என்ன அர்த்தம்? அடர் காடு இருந்தால் தான் நிழல் கிடைக்கும். இந்த 4 இருந்தா அந்த காடுனா மரம், 4 மானா இருந்தனா இந்த நாட்டுக்கு அரண் பாதுகாப்பு. இதுக்கு மாற்று இல்லை. இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு, வீட்டுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த 4 மானாவையும் காப்பாற்றக்கூடியது யாருனா உயிரினங்களிலே சிறந்தது தாவரம். உயிரினங்கள் பல இருக்கு. இந்த உயிரினத்திலே சிறந்தது எதுன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மனுஷனா, மாடா, எறும்பா, யானையா? இல்லை, 5 அறிவுன்னு சொல்றாங்க, 4 அறிவு சொல்ல. இந்த தாவரங்கள் தான் உயிரினங்களே சிறந்தது. இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாரு? புல்லு, பூண்டு, மரங்கள், பழமரங்கள், இந்த தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சிறந்த உயிரினம். இன்னைக்கு காலையில் வெயிலையோ மழையிலையோ, இந்த கடுமையான வெயிலில் உங்களுக்கு 300 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம் உயிரோட இருக்குன்னா யாரு? தாவரங்கள். இந்த 1000 ஆண்டு காலம் வாழக்கூடிய தகுதி படைச்சது தான் பலா. பல விதமான மரங்கள்லேயே 100 கிலோ எடை கொண்ட பழம் தர்றது பலா தான். இந்த பலாவில் 100 வகையான பழங்களை, 100 வகையான பழம், 100க்கு மேற்பட்ட பழரகங்களை பாதுகாத்து அதில் நல்ல ரகங்களை விவசாயி கொடுக்கணுன்ட்டு ஒரு பலா ஆராய்ச்சி மையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். பத்திரக்கோட்டை கிராமம், பன்ருட்டி தாலுக்கா, கடலூர் மாவட்டம். இந்த பலா வந்து விவசாயிகளுக்கு ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்கிறேன், சங்கடம் தீர்க்கும் நிவாரணி. ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு சவால் இருக்குது. பருத்திக்கு மருந்து அடிக்கலாம்.

பருத்தி பஞ்சு கிடைக்காது, சுத்தமாக சாப்பிட்டு போயிடும். சோளத்துக்கு மருந்து அடிக்கலனா சாப்பிட்டு போயிடும். நெல்லுக்கு தண்ணி கட்டலைன்னா விளைச்சல் இருக்காது. சரியான ஆள் பராமரிப்பு இல்லைன்னா மருந்து அடிக்கலாம், சில பயிரை எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி குறைஞ்ச ஆள் குறைஞ்ச தண்ணி நிலத்தடி நீரை நீங்கள் வந்து விரயம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 4 வருஷம் காப்பாத்தினா 20 தலைமுறைக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க? அந்த பழமும் காயும் பிஞ்சு 6 நாள் பிஞ்சாக இருந்தாலும் 100 நாள் பிஞ்சாக இருந்தாலும் காய்கறியாக சாப்பிட்லாம். இந்த பலாவை எப்படிலாம் சமைச்சு சாப்பிட்லான்னு தெரியலன்ற ஆதங்கத்தில் தான் உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து இந்த வருஷத்தில் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா சில பேர் சாப்பிட்றது வாய்ப்பே கிடச்சிருக்காது. 5 சோளம் சாப்பிட்ருப்பாங்க, 1 சோளம் சாப்பிட்ருவாங்க, 1 பழமும் சாப்பிட்ருவாங்க, 10 பழம் சாப்பிட்ருவாங்க. சிலர் பழமே பார்க்காம சாப்பிடாம தன்னுடைய ஆயுசை முடிச்சிருக்கவங்க இருக்காங்கன்றது தான் இப்போ உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். பழத்தை சாப்பிடாமலே பழம் கிடைக்கல, அவங்க எப்படி சாப்பிட முடியும்? தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 20,000 ஏக்கர் தான் சாகுபடியே பழம், 10,000 ஏக்கர் தான் சாகுபடி. 8 கோடி மக்களுக்கு 1 வருஷத்தில் 5 சோளம் தான் கிடைக்கும். இந்த 5 சோளையே கிடைக்கும் சராசரியாக இன்னொருத்தவங்க 10 சாப்பிட்டா ஒருத்தவங்களுடைய ரேஷன் நீங்கள் சாப்பிட்டதை அர்த்தம். அப்போ நீங்கள் எவ்வளோ பழம் சாகுபடி பண்ணணும்னு நினச்சி பாருங்கள். கேரளாவில் 80,000 ஹெக்டர் சாகுபடி, நம்மளோட 1/3 நான் எல்லா மீட்டிங்கில் சொல்ல தவறதில்லை. அவங்க ஏன் நிம்மதியாக இருக்காங்க? இந்த 3 மானாக்களையும் காப்பாற்றக்கூடிய திறன் இந்த பலாவுக்கு இருக்குது. 3 மானா இந்த மண்ணை காப்பாற்றும். எப்படி மண்ணத்தை காப்பாற்றுது? நீங்கள் நட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் தோட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா விஞ்ஞானிகள்லாம் வருத்தப்பட்ட அந்த அங்கக சத்தை கூட்டிடும், தழசருவு கொட்டி இலை மக்கி மண் வளத்தை சேர்த்துரும். அடுத்தது அதனுடைய மரம் வளர்ந்துன்னா வளர வளர இது எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நாம் மனுஷனும் இந்த மாதிரி குரங்கிலேருந்து வந்தோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதை ஒத்த நண்பர்கள் ஒத்த தோழர்கள் யாருன்னா அரச மரம், ஆலமரம், அத்தி மரம், கரிப்பலா மரம், பலாமரம். என் பலாமரத்து குடும்பத்தில் யார் இருக்காங்கன்னா அரச மரம் அண்ணன், அத்திமரம் தம்பி இப்படி, ஆலமரம் அண்ணன் இப்படி, கரிப்பலா தம்பி இப்படி எடுத்துங்க. அந்த குடும்பத்தினுடைய பூ வந்து ஒரு மாதிரி இருக்கும், இதனுடைய ஒத்த மாதிரி இருக்கும், அப்படி குடும்பம் பிரிக்கிறாங்க. இது எல்லாம் பால் மரங்கள். ஆலமரத்தில் பஞ்சாயத்து வைப்பாங்க, ஏன் ஏசியில் இருக்க மாதிரி இருக்கும். யாராவது பலா தோட்டத்தில் போய் உட்காந்திங்கன்னா ஏசி தேவையில்லை. இந்த கடும் வெயிலையும் அற்புதமாக ஆனந்தமாக இருப்பேன். என் தோட்டத்துக்கு வருவாங்க, ஐயா உங்கள் தோட்டத்திலே வேலைக்கு இருந்தில்லாம 10 ஏக்கரா வச்சுருப்பார், 20 ஏக்கரா வச்சுருப்பார். என் தோட்டத்தில் உட்கார்ந்த பிறகு அவருடைய சிந்தனை எங்கே போகுது? இந்த மாதிரி ஒரு சூழலில் எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வயல்லையே நான் வந்து இருந்துடலான்னு நினைக்கிறேன், நீங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏன் வருதுன்னா சுற்றுச்சூழலை சுத்தமாக மாற்றிடும். அந்த மரத்தில் அடரவன காட்டில் இருக்கக்கூடிய பாசி படர்ந்திருக்கும். நீங்கள் ஊட்டியில் கொடைக்கானலில் போனீங்கன்னா மரத்தில் வந்து பாசி பசுமையாக படர்ந்திருக்கும். பலா மரத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம், பலா மரத்து பக்கத்தில் இருக்க மரத்தில் பார்க்கலாம். ஏன்னா அந்த இடத்தினுடைய மேலே டெம்பரேச்சர் 34ன்னா இது 25 இருக்கும், ஹியூமிடிட்டி கூட இருக்கும், ஈரப்பதம் கூட இருக்கும். அப்போ யாரை காப்பாற்றுறது? இந்த 4 மானாக்களில் மண் வளத்தை காப்பாற்றும். அடுத்தது மண்ணும் மணி நீரும், நீர் மழை நீரை கொண்டாந்து சேர்க்கும். இது வந்து குளிராக குளிர்ச்சியாக இருக்கிறதால எங்கே ஒரு 50 ஏக்கர் இருந்துன்னா அந்த ஊரில் அதிகமாக மழை பெய்யும். 4 அரண் பாதுகாப்பு. உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா நான் தாவரங்கள் தான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எல்லா உயிரினங்களும் சிறந்தது. அந்த உயிரினங்களுக்கும் உயிர் நாடியதுன்னா தண்ணி. இந்த தண்ணிக்காக யாராவது ஏதாவது பண்ணுறீங்களா? காவேரி குக்குரல் அவங்க என்னத்துக்கு இந்த மரத்தை நடுறாங்க? மரத்தை நட்டால் மழை வளம், நதி வளம், நீர் வளம். நீர் வளம் தான் எல்லா உயிருக்கும் உயிர் நாடி. அப்போ பலாவை நடுங்கள், பழமரங்களில் சிறந்தது. தடிமரமாகவும் இருக்கும், தீவன மரமாகவும் இருக்கும், மூலிகை மரமாக இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் பலாவிலேருந்து பேஸ்ட் செய்யலான்னாங்க, பலாவில் பல்பொடி செய்யலான்னு தான் உள்ளால சொல்லியிருந்தேன். பலாவிலேருந்து சோப்பு செய்யலாம், பலாவிலேருந்து காஃபி செய்யலாம், பலாயிலேருந்து டீ செய்யலாம், முறுக்கு செய்யலாம், எல்லா பலகாரமும் செய்யலாம். வெள்ளம் போடுற இடத்துல சரிபாதி பழக்கூழை போட்டிங்கன்னா அந்த இனிப்பு, இயற்கை நிறமி, இயற்கை வாசனை, இயற்கை சுவை கூட்டி. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? 20 தலைமுறைக்கு 1 கண்ணை நட்டுட்டீங்கன்னா நிம்மதியாக போகலாம். தற்சார்பு வாழ்க்கை. 5 ஏக்கர் இருந்ததுன்னா 2 ஏக்கர் போட்டுட்டிங்கன்னா அதில் என்ன பண்ணாலும் மிக்சட் ஃபார்மிங் பண்ணலாம். வாத்து வலை, கோழி வலை, அப்புறம் பன்னிக்குளம் வலை, குதிரை வலை, யானை வலை, எது பண்ணாலும். யானை வளர்க்க முடியாது, யானைக்கும் குரங்குக்கும் தான் பலா எதிரி. அந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. மற்றது பலாவுக்கு ஏற்ற மண் எதுன்னு பார்த்துங்க. மணற்பாங்கானது செம்மண், சரளை, ஆற்றுப்படுகை, இது மாதிரி நல்ல மண்ணில் மட்டும்தான் பலா வரும்.

0: கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை பகுதியை சார்ந்த பலா சாகுபடியில் முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலை துறையின் முன்னாள் துணை இயக்குனர் ஏ பி ஹரிதாஸ் அவர்கள் கூறும் 100 வகை பலா 100 விதமான சுவை அனுபவ கருத்துக்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: பலா ஒரு அதிசய மரம், முன்னாடியே சொல்லிட்டேன். பலாவை மிஞ்சி இந்த உலகத்துல எது இல்லைன்னு சேலஞ்ச் இந்த நிமிஷம் பண்றேன். எத்தனை பயிரை பத்தியோ எல்லாரும் விஞ்ஞானிகள் பேசுறாங்க, நான் பேசல, நான் பேச மாட்டேன். எனக்கு உயிர் பலா. பலா எல்லாருக்கும் சேர்ந்தா உங்க உயிர் நல்லா இருக்கும். எப்படின்றத சொல்றேன், 5 ஆண்டு பராமரிச்சா 1000 வருஷம்லாம் அதுக்கு மேலேயும் இருக்கும், அது சாவாது. நான் சும்மா 1000 பெருமையா சொல்லிக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலையில 6 பேர் 8 பேர் கட்டி இப்படிய மரங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், போய் பாருங்க. பார்க்கணும்னா கொல்லிமலைக்கு போனால் பாருங்கள், 5 பேர் 6 பேர் கட்டுப்படியாக ஒரு மரம் வழியிலே இருக்கும், செம்மல் என்ற ஊரில். ஸோ இதெல்லாம் சாதாரண நிகழ்வுகள். மேற்கு தொடர்ச்சி மலை தான் அது பூர்வீகம். அது சாகாது, கிளை ஒடியும், காத்தடிச்சா புயலில் வெட்டினதான். சோ ஆலமரம் எங்கேயாவது செத்துதா பார்த்தீங்களா? ஆலமரம் அவங்க தம்பி அண்ணன், அரச மரம் தம்பி அண்ணன். நல்லா புரிஞ்சுங்க. எதுக்காக அதை பதிவு பண்ணுறேன்னா, பலா இல்லாமல் வாழ்ந்தால் அவன் முழு மனுஷன் கிடையாது. 100 மரங்களை நடலாம், அவங்க முழு மனுஷன் கிடையாது. 100 தாவரங்கள் உங்களை சுற்றி இருக்கணும். அது அருகம்புல்லாக இருக்கலாம், அது கள்ளியாக இருக்கலாம், உங்களை சுற்றி தாவரங்கள் இருந்தால் உங்களை பாதுகாக்கும். அம்மா அருமையாக சொன்னாங்க, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது, நம்மகிட்ட ஆக்சிஜனை நாம் எடுத்துக்கிட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அந்த சூழலில் வளரக்கூடியன்ற மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம வந்து வளர்க்க. எந்த பழம் இந்த உலகத்தில் வந்து 100 கிலோவுக்கு மேலே விளையும் சொல்லு? நான் பார்த்துருக்கேன், 100 கிலோ கொய்யா பழம்னு சொல்லுங்கள், இல்லை எந்த பழத்தை வேணாலும் சொல்லுங்கள், ஆப்பிள் பழம் சொல்லுங்கள், அவகடான்னு சொல்லுங்கள், கோச்சிக்கூடாது. 100 கிலோ 120 கிலோ பண்டுவீட்டில் விளையும். இப்போ ஸ்டாலில் 40 கிலோ பழத்தை நான் வச்சுருக்கேன், எனக்கு கிடச்சது இந்த சீசனில் தான். 120 வரைக்கும் பண்ருட்டில் விளைஞ்சிருக்கு. டயர் வண்டியில் கீழே நிறுத்தி கயிறு கட்டி இறக்கி தான் அதை கொண்டு வர முடியும். அத்தை அருகதே உண்டது பலா. சோளை கொட்டை, கொட்டை மேலே தோல், அப்புறம் வந்து ஈக்குன்னு சொல்லுவாங்க, சக்கை நடுத்தண்டு மேலே பட்ட, அத்தனையும் உணவாகும், அத்தனையும் சத்துக்கள் செறிந்தது, 6 வகை கூறுகளை கொண்டது பலா. அத்தனையும் சாப்பிடலான்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எதுக்கு சொல்கிறேன்னா, எதுவும் வேஸ்ட் இல்லை பலாவில். அது ஆடு மாடுக்கும் திங்க வைக்கலாம், நாமளும் திங்கலாம். அதில் சத்துக்கள் இருக்குது. ஒட்டு மொத்தமாக காய வச்சு அரைச்சிட்டிங்கன்னா சக்கர வியாதிக்கு மருந்து, அருமருந்து. 1000கணக்கான உணவில் இதை சேர்க்கலாம். எப்படி? பலா வந்து சொலைய காய வச்சா மாவு, கொட்டையை காய வச்சா மாவு, பழக்கூட காய வச்சா பழக்கூழ், அப்படியே சொலைய திங்கலாம். ஸோ மூலப்பொருள்னு எடுத்தோம்னா ஒரு 5-6 வகை மூலப்பொருள் இருக்கு. இந்த மாவுகள், அரிசி மாவு, கோதுமை மாவு, அதில் என்னென்ன பண்டங்கள்லாம் செய்கிறோமோ அந்த பண்டங்கள்லாம் இது ஒரு பகுதியாக சேர்த்துட்டோம்னா சத்துக்களையும் சேர்க்கும், சுவையையும் கூட்டும், மதிப்பையும் கூட்டும், உங்ககிட்ட வியாதி அண்ட விடாமல் பார்த்துக்கும். அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் மாவு இல்லாமல் பண்ணீங்க, எந்த பண்ணோம் வெள்ளை இல்லாமல் பண்ணீங்க, இதில் நார் சத்து கூட. ஆகச்சிறந்த உணவாகி ஆயிலை கூட்டும். ஆகச்சிறந்த உணவு சூப்பர்.

ஒன்னே ஒன்று உதாரணம் கேட்டகரைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நல்ல உணவு என்ன சொல்ல வரேன்னா, அமெரிக்கன்ஸு இந்த அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில உணவை ஆய்வு பண்ணிவிட்டு உடலுக்கு தேவையான சத்துக்களும் எனர்ஜியும் இம்யூனிட்டியும் கொடுக்கக்கூடிய உணவுகளை அந்த மாதிரி சேர்க்குறாங்க. அதில் வந்து முட்டை, கீரைகள், கேபேஜ், காலிஃப்ளவரு, பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை முழுசாக சாப்பிடுவீங்களா? எத்தனை நாள் சாப்பிடுங்க? வெறும் இஞ்சியை மஞ்சளை ஒரு வகை சத்தை கொடுக்கும். இது பல வகை சத்துக்களும் செறித்தது, 36 வகை சத்துக்கள் செறிந்தது, கூட்டுப்பொருட்களை மூலப்பொருட்களை கொண்டது, எந்த வியாதியும் அண்டை விடாது. இந்த எல்லா பழங்கள்லையும் இந்த பழங்களையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன் நீங்கள் மசாலாவை சேர்க்கும்போது உடம்பில் வந்து ஒவ்வொரு உறுப்பும் சங்கடப்பட்டு செரிமானத்தை கொண்டு போகுது. செரிமான கோளாறே கொடுக்காது பழம். யாருக்கெல்லாம் செரிமான கோள் மலாச்சிக்கெல்லாம் பழம் பழம் எடுத்துக்கிட்ட வாங்க, என்கிட்ட கேளுங்க, எந்த வியாதியும் உங்ககிட்ட வராது. 6 நாள் பிஞ்சும் 100 நாள் காயும் காய்கறி ஆகும். தயவுசெய்து காய்கறி மார்க்கெட்டில் போய் விஷத்தை வாங்கி வியாதியை சம்பாதிக்காதீங்க, கேன்சர் சம்பாதிக்காதீங்க. எந்த கிரையில் மருந்தடிக்காத கிரை உன் பைக்கு வருகிறது? வரவே வராது. மருந்தடிக்கவில்லை என்றால் இலையில் ஓட்டை இருக்கும். ஓட்டை இருந்தால் நீ வாங்க மாட்டாய். ஓட்டை கத்திரிக்காய் இருந்தால் வாங்க மாட்டாய். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும்? 40 வயசுலேயே இல்லாத வியாதியோடு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணீங்க. உங்களுக்கு இயற்கையாக ஒரு வீட்டுக்கு ஒரு பலா வளருங்கன்னு சொல்கிறேன். வீட்டுக்கு ஒரு காட்டுக்கு ஒரு பலா. வீடு இருக்கவங்க வீட்டில், காடு இல்லாதவங்க வீட்டில் நடக்கணும். காடு இருக்கிறவங்க இருக்கிற காணியில் கால் பங்கு மரமாக மாற்றுங்க. மரத்தில் பலா வளர்ந்தால் பலாவை மட்டும் போடுங்க, அது தீவனம் தரும், மரம் தரும், பழம் தரும், காய்கறி தரும், எல்லாமே தரும். வேர்லேருந்து பூ, பிஞ்சு, காய், பழம், பட்டை என எல்லாமே வருந்து பட்டையை எடுத்து கஷாயம் போட்டு அப்படியே ஒரு 25 கிராம் பட்டை எடுத்து பலாமரத்தை பட்டையை உருவி அவ்வளோ துவர்ப்பு, அந்த துவர்ப்பை கஷாயமாகி குடிச்சின்னா வயிற்று போக்கு அரை மணி நேரத்தில் நடும். பயப்பட 2 மாதம் 5 டாக்டரில் பார்த்துட்டு என்கிட்ட வந்தாங்க. புஸ்தகத்தை தான் பார்த்தேன். டயேரியாவுக்கு பட்டை கஷாயம் கொடுங்கன்ட்டு. ஐயா ஒன்றும் பண்ணாதீங்க, வாங்க நான் பட்டை எடுத்து என் வயலேருந்து கொண்டாந்து தரேன். இடித்து கையில் கொடுத்து இதை கஷாயம் போட்டு போடுன்னு சொன்னேன். போட்ட ஒரே நாளில் நின்று போச்சுன்னு என்கிட்ட பதில். அப்போ என்ன அர்த்தம்? இயற்கையை மதிப்பதில்லை. வைத்தியம்னா உடனே டாக்டர்கிட்ட போயிடுவோம், உடனே வண்டி ஆகிடும், உடனே கார் எடுத்துக்குவோம், எல்லாமே அதில் இருக்குது. இலையை வந்து டீயை சாப்பிட்டோம்னா இம்யூனிட்டி பூஸ்டர். கொரோனா வந்தப்போ எல்லா மூலிகையோடும் என் இலையை சேருன்னு சொல்லிட்டேன். ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி அந்த இலையில் இருக்குது. ஈ இரும்பிலிருந்து யானை வரை விரும்பி உண்ணக்கூடியது. பாக்டீரியா, காளான், எறும்பு, ஈ, பட்டாம்பூச்சி, அரணை, பல்லி, பலவிதமான மிருங்கள், அணில், ஓனா, என்னென்னமோ, எதெல்லாம் காய்கறி தின்னுமோ பழங்களை தின்னுமோ அத்தனையும் எந்த பழங்களையும் விரும்பாது, பலாவை விரும்பி சாப்பிடும். மனுஷனும் உட்பட யானை உட்பட, ஆனால் யானை இருக்கிறதுல பயிரிட வேண்டாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு உங்களுக்கு சொல்ல போகிறேன், எல்லா சுவையும் சாப்பிட்டா எந்த வியாதியும் வராது. எல்லா சுவையும் உள்ளே வச்சுருக்கேன்னா உங்களுக்கு என்ன வேணும்? இனிப்பு வேணும் இருக்குது, கசப்பு ஒன்றா இருக்காது, உள்ளே மறைஞ்சிருக்கு. கீழே போட்ட பலாப்பழத்தை அரிஞ்சு தின்னிங்கன்னா அந்த அடிப்பட்ட இடத்துல மட்டும் கசக்கும். கசப்பை உற்பத்தி பண்ணுறீங்களா, அது உள்ளே மறைந்திருக்கிறது. பிஞ்சு உசு துவக்கும், பலாக்கொட்டை துவக்கும், பலாக்கொட்டை உப்பு அது சால்ட்டியாக இருக்கும், அதெல்லாம் மறைஞ்சி உள்ள. சோடியம் வந்து 22 mg இருக்குது 100 கிராமில். ஸோ அதாவது எல்லா சத்தும், 6 வகை சத்தம் இருக்கின்றது யாருக்கும் தெரியாது. ஆக பலாவை சாப்பிடும்போது எந்த வியாதியும் உங்களை அண்டாது. தமிழ்நாட்டோட மாநில பழமரம் எதுன்னா பலாமரம் தான், அதையும் தெரிஞ்சுங்க. இப்படி இருக்கிறதால உலகத்தில் எல்லாமே எதில் அடக்கம்னா ஒரு நேரத்தில் பலாவில் அடக்கம்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் இந்த நிமிஷம், இன்னது வேணும்னு சொல்லுங்கள், இதை செய்யுங்க. இதன் வழியாக உங்களுக்கு பணம் வரும், எல்லாம் வரும். சரி, எல்லாரும் வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, உணவோடு பழம் கட்டாயம் அப்படின்றது எத்தனை பேர் எடுத்துறீங்க? ஒரு மாதத்தில் எத்தனை பழம்னு பாருங்கள். தயவுசெய்து வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன், பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல. தயவுசெய்து மளிகை கடையில், காய்கறி கடையில் பலா பிஞ்சு இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா பலா வளர்த்து சாப்பிடுங்க. அதாவது பழமும் ஒரு உணவாக எடுத்துக்கன்றது ஒரு கோட்பாடு இல்லை, பழமே உணவாக எடுத்துக்கிட்டு வாழ முடியுன்றதை நான் அங்கே பதிவு பண்ணுறேன். பசியா 10 பலாச்சோலையை பச்சையாக எடுத்து மரவள்ளி கிழங்கு மாதிரி சாப்பிட்டு தூங்குங்க, எந்த எனர்ஜியும் தேவையில்லை, தண்ணி குடிச்சு தூங்கலாம், ஒரு நாளைக்கு பசி எடுக்காது. 10 பலாச்சோலையை சாப்பிட்டுங்க. கிராமத்தான் செய்கிற வேலையை சொல்கிறேன், மத்தியானம் பசினா 10 சோலை சடுப்பு கவுந்துடும், ஒரு பிரச்சனை வராது. சமையல் கிடையாது, அடுப்பு கிடையாது, 10 சோலை சாப்பிட்டா 3 வேளைக்கு வேண்டிய கலோரி கிடைக்கும். கிட்ட 100 வகையான பழத்தில் இது ஒரு பல நிறங்கள், அதாவது ஆரஞ்சு வெள்ளை ரெண்டும் கலந்தது இப்படி. இது 150 வருஷத்து பலாமரம் பண்ருட்டில் ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சில் இருக்கார். பலா ஒரு சர்வரோக நிவாரணி, பல விதமான பலாரங்கள். அந்த அரிகோல்டுன்றதை பாருங்கள், போன அக்டோபர் 2025 என் பேரில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ரகத்தை இந்திய ஆராய்ச்சி நிறுவனம், தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் எசர்கட்டா கர்நாடகாவில் ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய சிறப்பு என்னன்னா, தடிமனான சுளை,
அந்த ப்ளசன்ட் அரோமா

இந்த ஹாலில் ஒரே ஒரு பழத்தை கொண்டாந்து வச்சுட்டா என்டையர் ஹால்லையும் பழம், பலாப்பழம் எங்கே இருக்குன்னு தேடும். இந்த நிறம் பாருங்கள், இதுக்கு சொந்தக்காரர் அவரே இதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னு 2001 ஆரம்பித்த பயணம் 2025 அக்டோபரில் பெங்களூரில் ரிலீஸ் பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன், அந்த பழத்தையும் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஒரு 15 செடி மட்டும் விநியோகம் பண்ணியிருக்கேன், இது தற்போது தான் விரிவாக்கம் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தால் நல்ல பழம் வேண்டும் என்றால் ஒரு மரம் தான் இருக்குது. இப்போ 30 மரத்திலிருந்து ஒட்டுக்கட்டத்துக்கான ஏற்பாடில் இருக்கேன், வேண்டும் கேட்கலாம். நன்றி.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்து தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேயர்கள், இதுவரை கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் பத்திரக்கோட்டை பகுதியை சார்ந்த பலா சாகுபடியில் முன்னோடி விவசாயி மற்றும் தோட்டக்கலைத்துறையின் முன்னாள் துணை இயக்குனர் ஏ.பி. ஹரிதாஸ் அவர்கள் கூறிய 100 வகை பலா 100 விதமான சுவை குறித்த அனுபவ கருத்துக்கள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ். தங்கராஜ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழி ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வருவதாக பயிற்சி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலை சிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தியான்சந்த் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாகவும் திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். வேலை கிடைப்பது மட்டுமின்றி அதில் திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதே வெற்றி என்று மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக திரு காந்திராஜ் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய

0: ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. திருக்கொடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்கொடி பவனி நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவிலிலும் கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவிக அரசு குறை கூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சேனை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் காரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 8:15 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் திரைகானம் கேட்கலாம். வண்டிச்சோலை சின்னராசு திரைப்படத்திற்காக ஷாகுல் ஹமீத் பாடியிருக்கும்

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நேர்கள் இதுவரை கேட்டது திரையிசை.
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மனதோடு ரெயின்போ. நேயர் விருப்பமாக உங்கள் விருப்பப்பாடல்கள் ஒழிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். குறிப்பா நம்ம நிகழ்ச்சியில சனிக்கிழமை இரவு பொழுது அப்படிங்கிறதுனால புதிய நேயர்கள் தங்களுடைய விருப்பப்பாடல்களை தொலைபேசி வழியாக, வாட்ஸ்அப் வழியாக

ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கேட்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு எங்களுடைய விருப்ப பாடல்களை பதிவிடுங்க. அதே நேரத்தில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு சென்று கூட உங்களுடைய விருப்ப பாடல்களை பதிவிடுங்க. 2312103 2317 0466 ஆகிய இரண்டு எண்கள் உங்களுக்காக காத்திருக்கு. 0422 அப்படிங்கிற எண்ணம் முன்னிப்பாக சேர்த்துட்டு நேரலையில் இணைந்து கூட உங்களுக்கு பிரியமான விருப்பமான பாடல்களை கேட்கலாம். புதிய நேர்களாக இருக்கட்டும், நீண்ட நாட்களாக நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் கேட்காத நேர்களாக இருக்கட்டும், உங்களுடைய வரவை அன்போடு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பது நிலையத்தில்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம். பாடல் கேட்பதற்காக நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்க இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நாங்க திருப்பூர் மாவட்டத்துல இருந்து வந்து பழைய குமுதா பேசுறேன்.
0: குமுதா, என்ன பாடல் வேணும் குமுதா உங்களுக்கு?
1: ஒரே கட்டத்திலிருந்து எந்த பாடல்களை நீளாம் வருகின்றது
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நாளை இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் புதிய நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டிருக்கோம். அந்த வயசில் நம்ம ஒரு பாடல் கேட்பதற்காக மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்காங்க. வணக்கம் சார், யாருங்க இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் ஈரோடு மாவட்டம் காளிப்பம்பாளையத்திலிருந்து பழனிசாமி பேசுறேன்.
0: பழனிசாமி, என்ன பாடல் வேணும் பழனிசாமி உங்களுக்கு?
1: நாங்க வந்து பாடலுங்களா, என்ன பாடல் கேக்குறீங்களா?
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் வந்து குங்குமச்சுமில் என்ற படத்திலிருந்து நிலவு தூங்கும் நேரம்.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல்.
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி.
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டிருக்கோம். அந்த வயசுல அடுத்த விருப்ப பாடல கோயம்புத்தூர் பியன் புதூர் பகுதிக்கு சேர்ந்த சிவசுப்ரமணியம், அதே போன்று மானக்கா வீதி கோயம்புத்தூர் ரவி ஆகியோர் இந்த பாடலை விருப்பமாக கேட்டிருக்காங்க.

0: மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விருப்பமாக கேட்பதற்காக காத்திருக்காரு நேயர். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் இரவு, வணக்கம் ரமேஷ் சார்.
0: வணக்கம் சார், வணக்கம் சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பணக்காரன் படத்திலிருந்து மரத்தை வச்சுவ தண்ணி ஊற்றுவ அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: பத்து மணி 32 நிமிடத்துல ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இந்த இரவு நேரத்தில் மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியில புதிய நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டிருக்கோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா 231-2-3-2-3-1-7-0-4-6 ஆகிய ரெண்டு எண்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 042-2 அப்படிங்கிற முன்னிணைப்பை சேர்த்துட்டு நேரலையில் இணைந்து கூட பாடல் கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பக்கத்தில் உங்களுடைய விருப்ப பாடல்களை பதிவிடலாம். 958-5800-3 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் கூட உங்களுடைய விருப்ப பாடல்களை பதிவிடலாம். நம்மளோட பாடல் கேட்பதற்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், யாருக்கு எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம்
0: சார். வணக்கம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? யார், எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க
1: சார். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பக்கத்து திட்டமலை திருமலை மாற்று திருநாள் பாலசுப்ரமணியம் பேசுறேன் சார்.
0: பாலசுப்ரமணியம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என் தன்னை கல்யாணம் வந்து சார், போட்டானை மூணு முடிச்சு ஒரு பாட்டு, ஜஸ்டி பாலசுப்ரமணியம் ஜஸ்டி வைக்க பண்ணுங்க.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒலிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: கேட்ட பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. குனியமுத்தூர்ல இருந்து ஃபசிலா அடுத்த பாடலை விருப்பமா கேட்பதற்காக காத்திருக்காங்க. வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மனக்கிரம்பு பாடல இருந்து ஊர்சனம் பாடு பிடிச்ச
0: உங்களுக்கான பாடல் வந்து இருக்கு.

கேட்ட பாடல விருப்பமா கேட்டிருந்தாங்க. அன்னூர்ல இருந்து ராமசாமி காளியப்பன், அதே மாதிரி வடவள்ளியில இருந்து உஷா. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டது மனதோடு ரெயின்போ நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது ரமேஷ். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு. நேரில் நாளை காலை 10:55 மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை, அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 6:02 காலைத்தன்றல் குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முகமது இலியாஸ் பிலாலி அவர்கள். நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக, நாளை காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, நாளை காலை 8:30 ரெயின்போ வைப்ஸ், காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்காட்சி சுவாமிநாதன் அவர்கள், காலை 9:02 இது எங்கள் சாய்ஸ், காலை 10:02 சுட்டிஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்கு பெறும் விளையாட்டு நிகழ்ச்சி. நாளை காலை 10:55 மன் கி பாத், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழியாக நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை, அதனைத் தொடர்ந்து மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை பகல் 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ, பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மிஷன் இந்திரதனுஷ், 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கூடை பின்னும் தொழில் குறித்து தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இ இந்திரா அவர்கள். பிற்பகல் 3:02 கிராம போனும் 103 நேயர் விருப்பம். நாளை மாலை 4:02 மயக்கும் மாலை, 5:02 சித்திர செவ்வானம், 6:00 பூச்செண்டு, 6:40 டீ கடை. நாளை இரவு 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் கீரை சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கருப்பராயன்பாளையம் எஸ் தங்கராஜ் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள். நாளை இரவு 7:30 இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியில் அஞ்சல். நாளை இரவு 7:58 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை 11:00 மன் கி பாத் நிகழ்ச்சி வழியாக ஆற்றும் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு. தொடர்ந்து இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டி நேர்முக வர்ணனை. நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். சென்னை மெட்சனிலிருந்து வந்த அறிவிப்பின்படி நமது கோயம்புத்தூர் மாநகரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், ஊட்டி உதகமண்டலத்தில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக 14 டிகிரி செல்சியஸ், பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். நேர்களை இனியிரவு 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01:38 ஆக போகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசுமயங்கும். மனசுமயங்கும் நிகழ்ச்சியில வரக்கூடிய பாடல்களை கேட்டு நிச்சயம் உங்களுடைய மனம் மயங்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம நினைவுல வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வார்த்தைகள் யாருடைய மனதையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது. எப்பவுமே ஒரு விஷயத்த நாம வாய் திறந்து பேசிட்டோம், இல்ல அவங்களை ஏதோ ஒரு கோபத்துல திட்டோம் அப்படின்னா சொன்ன வார்த்தைகளை திரும்ப நம்மளால வாங்க முடியாது. அதுக்கு நீங்க 1000 மன்னிப்புகளை கேட்கலாம், 1000 சமாதானங்களை தெரியப்படுத்தலாம். ஆனா சொன்ன வார்த்தை யாருக்கு, யார பார்த்து நீங்க சொன்னீங்களோ அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய காயத்தை அது உருவாக்கிடும். அடுத்தவர்களுடைய காயத்திற்கும் கண்ணீருக்கும் நம்மளுடைய வார்த்தைகள் பொறுப்பா இருக்கக்கூடாது. அதனால உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளை யோசிச்சு பேசுங்க. உங்களுடைய வார்த்தை அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் உங்களை எப்பவுமே அன்பா பாத்துக்கிற அந்த ஒரு வார்த்தைகளா அந்த வார்த்தைகள் இருக்கணும்ன்றத ஒரு சின்ன விண்ணப்பத்தை மட்டும் இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இன்னைக்கு நாம மனசு மயங்கும் நிகழ்ச்சியை தொடங்கலாம். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஆத்தாவன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறதை கேட்கலாம். வாங்க

நேரம் 11:08 ஆயிட்டிருக்குது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக புலமைப்பித்தனுடைய வரிகள்ல SBB மற்றும் சந்தியா இணைந்து பாட வராங்க. எந்த படத்திலிருந்து? அழகன் படத்திலிருந்து. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:12. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், கால் போகும் போக்கில் மனம் போகும் நாளில் கிடையாது தடை போட முள்வேலிதான், நான் போகும் பாதை நிழல் போல கூட வருகின்ற பூங்காற்றும் என் தோழிதான், நீண்ட தூரம் ஓடும் மேகம் யாரை தேடுதோ, நீரில்லாமல் வாடும் எந்த ஊரை தேடுதோ, நானும் என்னை கேள்வி கேட்கும் நாள் இது. நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடிபோதில் பாய்ந்து இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே, ஆழம் விடுதில் ஊஞ்சல் போட்டு ஆட்டமாடுவேன், ஆவல் தீர தாளம் போட்டு பாட்டு பாடுவேன், வேநீர் காலம் வாழ்த்து கூறும் நாள் இது, திருநாள் இது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பிரம்மா படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

0: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும்.
2: கண்மணி அன்போட காதலன். நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: நேரம் 11:23 நொடியாகுது. குணா படத்திலிருந்து பாடலை கேட்டு வந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக. நீ சூட்டும் பூவுக்காக நெடுங்கூந்தல் ஆடுது, நீ வைத்த பொட்டுக்காக நடுநெத்தி வாடுது, ஆத்தாடி உன்னைத்தானே உயிர் நாடி தேடுது, காவிரி எங்கே போகும் கடலோடு கூடுது, அந்தி பொழுதில் தென்னங்கிளையில் தென்றல் கூத்தாட, மையில் எழுதி மஞ்சக்குருவி கையை கோர்த்தாட, அடங்காத ஆசை கொண்டு நானும் போராட. கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது. SBB மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க, வாங்க கேட்கலாம்.
1: I love, love, love, love, love, love, love, love, love.

நேரம் 11:29 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்து மதுரையிலிருந்து ரத்தனகுமார் இணைந்திருக்காரு, ஹேமலதா, கும்பகோணம் பேட்டை கடை தெருவிலிருந்து ஆனந்த், ராஜேஷ் பெரியார் நகர்லிருந்து, பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது, இரவு 11:15 முதல் அதிகாலை வரை ஏற்காடு பல்மலையிலும் அஞ்சல் செய்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி சித்ரா தென்றல் நகர் திருச்சியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. சின்னஞ்சிறு பூவே பாடல் சிறப்பு அப்படின்னு சொல்லி புரட்சவாதத்திலிருந்து சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. கொடமண்டப்பட்டியிலிருந்து கே வி ஜெயசிலன் இனிய நல்வாழ்த்துகள் சொல்லியிருக்காரு. பத்மநாபன் ராமசாமி மாம்பழத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. விரிவுரை தந்த கவியரசியே, திரிவுரை பின் கீத வரிசையே, மனசு மயங்கும் நாத அணிவரிசை, மனதில் நிலைத்த அமுதகானம், மயங்கி வைத்த மயங்க வைத்தது அந்த காரணம், நித்திரை மறந்து கேட்க ஆனந்தம் அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. அலிநகர்லிருந்து எஸ் மகாதேவன், சின்னஞ்சிறு பூவே சங்கீதங்கள், இவளொரு இளங்குருவி, இந்த பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேனி சிலமலையிலிருந்து பிச்சமணி புஷ்பம் குடும்பத்தினர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆர் ரமா டி நகர்லிருந்து ரமா ரவி, மனசு மயங்கும் பாடல்கள் அனைத்துமே தேவகானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி முசிறியிலிருந்து சுகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நீங்கள் ஒளிபரப்பு செய்யும் எல்லா பாடல்களையும் தூங்காமல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். தேனி ஹரிராம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்கிறாரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ரமேஸ்வரி சொல்லியிருக்கிறாங்க.

ரங்கராஜன், தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை. ஆத்தாவுன் கோவிலிலே திரைப்பட பாடல் அருமை. தொடர்ந்து வந்த அழகன் படப்பாடல் அனைத்துமே அருமை அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. பாபு முள்ளக்காடிலிருந்து கன்கிராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு, ரொம்ப நன்றி சார். அடுத்ததா பாஸ்கரன் இணைந்திருக்காரு நிகழ்ச்சியிலிருந்து. துறையூர் காமாட்சிபுரத்திலிருந்து இவர் இணைந்திருக்கிறாரு. இன்னும் நிறைய நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நாம இந்த பாடலுக்கு பிறகு கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சின்னத்தம்பி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. யார் இதுன்னு பாத்திரலாம். இளையராஜாவுடைய இசை, வாசுவினுடைய இயக்கத்தில் எஸ்பிபி மற்றும் குழுவினரோடு இணைந்து பாட வந்த அந்த பாடல் இதோ.

11:37 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீங்க. நமக்காக அடுத்த பாடல யார் வராங்கன்றத பாத்திரலாம். மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல், இளையராஜாவுடைய இசையில, ஆர் கே செல்வமனோட டைரக்ஷன்ல. இதோ அந்த பாடல் கேட்கலாம், வாங்க.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
1: காலை 5:30 முதல் 6 மணி வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஃ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
1: காலை 6:00 முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: நேரம் 11:44. மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஏரிக்கரை பூவெல்லாம் எந்த பெயரை சொல்லாதோ, பூ வசந்தமே நீ மறந்ததின், ஆற்று மணல் மேடெங்கும் நான் வரைந்த கோலங்கள், தேவம் உள்ளேயே காணவில்லையே, காதல் சோதனை இரு கண்ணில் வேதனை, ஒரு வானம் பாடி தேகம் பாடி படும் சோகம் கூடி, எந்தனது கல்லறையில் வேறு ஒருவன் தூங்குவதா, விதி என்பதா சதி என்பதா, சொந்தமுள்ள காதலியே வற்றிவிட்ட காவிரியே, உந்தன் ஆவியை நீ வெறுப்பதா, இது கண்ணீர் ராத்திரி அடிக்காடி, இது தேயும் தேதி கண்ணீராகும், நீதான் எந்தன் பாதி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, தேவதை போல் பெண் இங்கு வந்ததுன்னு சொல்லி, கோபுரவாசலி திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன், மனோ மற்றும் சுரேந்தரோட குரல்கள்ல, வாலியோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில பாடல் கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:51 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி வந்துட்டோம். நிகழ்ச்சியில நிறைவா யாரெல்லாம் கலந்துருக்காங்கறத பாத்திரலாம். முனிராஜ், ஸ்ரீதேவி நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க.

கார்த்தி, இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி கோவனூர்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்காரு. ஜெயஸ்ரீ குட் நைட் சொல்லிட்டாங்க. ரெயில்ஸ் வந்து ஹயாத் பாஷா, கிழமையோ சனி, பாடல்களே ஹனி அப்படின்னு சொல்லிருக்காரு. சண்முக சுந்தரம் குருசாமி அவங்களும் இனிமையா இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. கொருக்குப்பேட்டில இருந்து முத்துமாரி, மனசு மயங்கும் உண்மையிலேயே மனசை மயக்குகிறது, பாடல் எல்லாம் மிக மிக அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சரவணன் அழகுமணி, திண்டுக்கல் மாவட்டம் அயிலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம், ஆற்காடிலிருந்து சாத்தூர் மகேஸ்வரி இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய பயணம் தொடர்ந்து வரட்டும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ என் ராசாவின் மனசில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி வந்துட்டோம். உங்களுக்காக நிறைவு பாடலும் ஒழிக்கிறதுக்கு தயாரா இருக்குது. நம்முடைய நண்பர்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னவங்களே மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய மெசேஜ்கள் மட்டும் தவிர்த்திடுவோம். தொடர்ந்து நாம் பயணிக்கலாம். உங்களுக்காக இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களும் பல

பாடல்களும் இணைந்திருக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி தொகுப்பு நம்மளுடையதுதான். ஸோ அதனால நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் விழித்திருந்து இந்த பாடலை கேட்டு நிச்சயம் இந்த பாடல்கள் எல்லாமே உங்களுடைய மனசுக்கு பிடிச்சதா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, மதுரை பண்பலை மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

ஒரு தீங்கே தேடுகின்றாளே, ஒரு தலையாய்

எல்லாம் பலவிதம் கொடிக்கு கொடி ஒரு விதம், கொடிகள் எல்லாம் பலவிதம் கொடிக்கு கொடி ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம் நானதிலே ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம் நானதிலே ஒரு விதம். பறவைகள்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஆடி மாச காத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

quando mi attacco.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

வணக்கம் நேர்களே. நேரம் 4:40. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள்.

ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 4:05. கேஜே யேசுதாசுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், வி தட்சிணாமூர்த்தியுடைய இசையில் அந்த பாடல் ஒலித்தது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமியுடைய குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம். சதீஷ்குமார் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் மிருதங்கம், சி சுவாதி இசை, ராமசாமி தூரன் இயற்றிய ராமசாமி தூரன் என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. பகிதாரி ராகம் ஆதி தாளம் அருணாச்சல கவி இயற்றிய பாடல் கேட்கலாம்.

கொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாமுக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாதஸ்வரம், சின்ன ராஜா குப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்களின் தவில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கஜபதனா என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ராகம் ஸ்ரீரஞ்சனி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:27. ஷோபுரி ஸ்தோத்வரா என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ஜெகன்மோகினி ராகம் ரூபகத்தாளம் தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனையிலிருந்து கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக

தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனையிலிருந்து பொங்கும் மங்கலத்தில் நாம் மங்கள இசை கேட்டு முடித்தோம். நாசிக பாஷணி ராகம் ரூபக தாளம்.

மைசூர் வாசுதேவாச்சாரியர் இயற்றிய பாடலின் மங்கள இசையை கேட்டோம். ராகம் சிம்மேந்திர மத்தியமும் தாளம் மிஸ்ர சாபோ. இதுவரை நாம் கேட்டது பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாதஸ்வரம், சின்ன ராஜாங்குப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்களின் தவில் கேட்டோம். நூற்று 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாம்பே சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ சாரதா சுப்ரபாதம் கேட்கலாம்.

நேரம் 5:20. தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ புவனேஸ்வரி ஸ்துதி கேட்கலாம்.